நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, சேஷ்ட மாதம் 8 திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 15, 2026 மே மாதம் 29 வெள்ளிக்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது. தொடர்வது குறள் அமுதம்.

0: கமுக்கமாக வைக்க வேண்டியதை மறைக்க தெரியாமல் வெளிப்படுத்திவிடும் அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே பெருந்துன்பத்தை செய்து கொள்கின்றனர். குறள் எண் 847 அதிகாரம் புல் அறிவாண்மை.
1: அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தானே தனக்கு.
0: கமுக்கமாக வைக்க வேண்டியதை மறைக்க தெரியாமல் வெளிப்படுத்திவிடும் அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே பெருந்துன்பத்தை செய்து கொள்கின்றனர். குறள் எண் 847 அதிகாரம் புல் அறிவாண்மை.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 6 மணி, 12 செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

திட்டம் சரியில்லை என்றால் திட்டத்தை மாற்றுங்கள், இலக்கை அல்ல. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடக்க பாடலாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து உமா மகேஷ் அவர்கள் பாடல் கேட்கலாம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டாக்டர் சீர்காழி மற்றும் சிவ சிதம்பரம் பாடிய பாடல் கேட்கலாம். கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

6 மணி 12 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சோபனா குரலில் பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கிருஷ்ணராஜ் குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

அமைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரிகள் குரல் பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:32 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சகோதரி சாரா நவ்ரோஜி குரலில் பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:39 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக SP பாலசுப்ரமணியன் குரலில் பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்பு

அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோக்

0: விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டுரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.

0: விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிரோல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. நேயர்களை நீ கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். நம்முடைய பாரம்பரியமே நமது தெம்பே நமது கலாச்சாரம் பண்பாடுதான். அதிலும் கூட்டு குடும்பம் என்பது நமது சொத்து. ஆனா இதெல்லாம் இப்போ சிதைகிறதோ என்ற எண்ணம் உண்டாகுது. கூட்டு குடும்பத்துல பெற்றோர் வேலைக்கு சென்றாலும் கூட வீட்டில் இருக்கும் பெரியோர், தாத்தா பாட்டி, மற்ற உறவினர்கள் குழந்தைகளை நல்லபடியா கவனிச்சுக்குவாங்க. குழந்தைகள் பெற்றோர் மட்டுமின்றி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் அரவணைப்போடு வளர்ந்தனர். பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா இப்போல்லாம் நியூக்ளியார் ஃபேமிலின்னு கூட்டு குடும்பத்தை தவிர்த்து கணவன், மனைவி, பிள்ளைகள் அல்லது பிள்ளைங்கிற மாதிரி சின்ன குடும்பமா வாழுறாங்க. அதைத்தான் விரும்புறாங்க. இதனால பெரியவர்களின் அரவணைப்பு இல்லாம போயிடுச்சு. பெரியவர்களின் அறிவுரை ஆலோசனை கிடைக்காம போகுது. அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கூட போதும் என்ற மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. சகோதர சகோதரி இல்லாம தனியாக வளரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. இது சிங்கிள் சைல்டு சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுது.
3: லக்ஷ்மி மேடம்,
4: பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு ஒரு சொலவடை உண்டு. வயதில் மூத்தவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அவர்களது அனுபவம்லாம் நமக்கு பாடம். அவர்களுக்கும் வயதான காலத்துல தனிமை வாட்டம், உடல் உபாதைகள் வரும். பெரியவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அவர்களுக்கு தகுந்த உணவு வகைகளை அப்பப்போ கொடுக்கணும். உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் வயதில் சின்ன குழந்தைகளுக்கும் மூத்தவர்களுக்கும் இருக்காது. உடம்புல எதிர்பாற்றல் தரும் குணங்களில் பூண்டு முக்கிய பங்காற்றுது. பாக்டீரியா, வைரஸ்,

0: பூஞ்சை புழு தொற்றுக்களை கட்டுப்படுத்த பூண்டு உதவுது. பூண்டு சாப்பிட்றதுனால இதயத்துக்கு பலம், இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்கும், உடம்பில் உள்ள கொழுப்பையும் கரைக்க வல்லது பூண்டு. பூண்டில் உள்ள அலைல் சல்ஃபைட் என்ற வேதிப்பொருள் புற்றுநோய் எதிர்ப்பானாக செயல்படுது. சரி, பூண்டை எப்படி சாப்பிட்றது? வேக வச்சோ நெருப்புல சுட்டோ சாப்பிடலாம், அல்லது பூண்டு பால் தயார் பண்ணியும் சாப்பிடலாம். பூண்டு பாலில் பனங்கற்கண்டு, மிளகு தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து குடிக்கலாம். இதன் மூலம் சளி காய்ச்சல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், முகப்பரு தொந்தரவு வராது. பூண்டு பாலை முகத்தில் தடவி காய வச்சு அப்புறம் கழுவணும். வாயு தொல்லை, வாயு பிடிப்பு, கை கால் வலி உள்ளவர்கள் பூண்டு பால் குடித்தா நல்ல பலன் உண்டு. நாம் பூண்டை சாதாரணமாக நினைக்கிறோம், உடல் பருமனை குறைத்து இதயத்தில் ஏற்படும் அடைப்புகளையும் நீக்குது, கொழுப்பையும் குறைக்குது.
1: லக்ஷ்மி மேடம்,
0: வயதில் மூத்தவர்களையும் சாதாரணமாக தானே நினைக்கிறோம், பூண்டை போல வெங்காயத்தை போல. அப்படி அல்ல, மிகவும் முக்கியமானவை முக்கியமானவர்கள். பூண்டு பாலை வெறும் வயத்தில் தான் குடிக்கணும், குடித்தா உடம்புல நேரடியாக வினை புரிய ஏற்றதாக இருக்கும். அதனால் தினமும் காலையில் பூண்டு பாலை குடிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்துங்க. வீட்டில் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இளவட்டங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க. இது போன்ற கை வைத்திய முறைகளை எல்லாம் நமது பெரியோர்கள் தான் நினைவில் வச்சு சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னா இவற்றையெல்லாம் மறந்துடுவோமே, மறக்கலாமா? பழசை எப்பவும் மறக்கக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: 7 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த் மற்றும் என்னுடன்
1: கே தமிழ் மொழி.
0: வணக்கம் தமிழ் மொழி, நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் 1 மணி நேரமா பேசி நின்றுட்டு 7 மணிக்கு மறுபடியும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே.
0: இந்த 1 மணி நேரம் நானும் தமிழ் மொழியும் தான் வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறோம்.
1: ஆமா,
0: 6 மணிலேருந்து ஒரு 5 அலாரத்தை வச்சு ஆஃப்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருப்பாங்கல்ல எல்லாரும்.
1: கண்டிப்பா, அதுவும் இன்னைக்கு வேற காலையில சில இடங்கள்ல எல்லாம் வந்து மழை வேற லைட்டா வந்திருக்கு அப்படிங்கறதால வந்து இதமா இருக்கும் இந்த வெயில் காலத்துல. அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு
0: சும்மாவே தூங்கும் போது எந்திரிக்க மாட்டோம். இன்னைக்கு மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க.
1: கண்டிப்பா,
0: தூக்கத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முகத்துல கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இணைஞ்சுக்கோங்க.
1: இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறோம் ஆனந்த்?
0: இன்னைக்கு என்ன கேள்வின்னு நீங்க கேக்குறீங்களா? நீங்க டூர் எல்லாம் போயிருக்கீங்களா?
1: நான் டூர்லாம் போக வேண்டியதான், வருஷம் வருஷம் போவேன், மாசம் மாசம் வந்து போவேன் ஆபீஸ்க்கு.

0: ஓகே, இந்த இடத்துக்கு நீங்கள் டூர் போயிருப்பீங்களான்னு தெரியல.
1: ம்,
0: உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்க அமைஞ்சிருக்கு? அதுதான் இன்னைக்கான கொஸ்டின்.
1: ஓ, இந்த இடத்துக்கு நான் இன்னும் போகல.
0: இந்த பதில் சொன்ன பிறகு நீங்க கண்டிப்பா போவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா,
0: நிச்சயமா. கேள்வியை பத்தி நிறைய பதில்கள் வந்து நம்ம நேர்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட தொடக்க பாடலா உங்களுக்கு வந்து காந்தாரா திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: 7 மணி 6 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. என் கூட
1: நானும் வந்து இணைஞ்சிருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் சரியான கேள்விய சொன்னீங்களே, அது எங்க பதிவிடணும்னு சொன்னீங்களா?
0: இந்த கேள்விக்கான பதில நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல போய் பதிவிடலாம். கேள்வி போட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து கமெண்ட்ஸ் அப்படியே பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நேரங்கள் எல்லாம் நிறைய சுற்றுலா போவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படியே சுற்றுலா போறாங்களோ இல்லையோ, நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க.
0: முதல்ல பாத்தீங்கன்னா பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து.

0: சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து பதில சொல்லியிருக்காங்க, கரெக்டான பதில சொல்லியிருக்காங்க. பாலஜெயச்சந்திரன் வந்து நம்ம நாட்டில தான் இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில தான் இருக்கு, அது இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அப்படியே இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ல நமக்கு மேப்பே போட்டு கொடுத்துருவாங்க.
0: கொஞ்சம் தமிழ்மொழி இன்னும் தமிழ்மொழி வந்து இன்னும் வந்து டூர் போலையா அந்த இடத்துக்கு, நீங்க சொன்னீங்கன்னா போயிட்டு வந்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோசையா அவர்கள் வந்து ராணிப்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சந்திரசேகரும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் அவர்கள் வந்து இனிய காலை வணக்கம், நான் வந்து இங்கே கர்நாடகாலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கதிரவன் அவர்கள் வந்து ஆலமரத்துப்பட்டி தர்மபுரி இங்கே தான் இருக்கு, இது தான் அப்படி பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி அவர்கள் வந்து ஆ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, பதில சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். விஸ்வநாதன் முத்து ராமலிங்கம் அவர்கள் வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் மதுரும் அவங்களோட மறுபடியும் அவங்களோட பதில சொல்லியிருக்காங்க. அடுத்து வீரதுரை அவர்களும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் இனிய காலை வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கும் சகோதரிக்கும் சகோதரருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள்,
1: நன்றி.
0: அடுத்ததா அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. ரோசையா அவர்கள் வந்து நான் வந்து ராணிப்பேட்டையிலேருந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வந்து இதுதான் பதில், வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கமா சையார் சந்திரசேகர் அவர்கள் வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், சரியான பதிலையும் சொல்லியிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் அவர்கள் வந்து சரியான பதில சொல்லியிருக்காங்க. மணலி ஜெயக்காடு ஜெயக்குமார் அவர்கள் அன்பு சகோதரிக்கு சகோதரருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சென்னையில வணக்கம்
0: எல்லாருக்கும். வணக்கம் சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு வணக்கம். அடுத்து அன்புராணி அவர்கள் வந்து குட் மார்னிங் ஃப்ரம் அன்புராணி, இது நாள் நல்ல நாளா அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள்.
1: இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய பதில்களை வந்து பதிவுகளா போடலாம். அதாவது வந்து என்ன கேள்வி அவர் வந்து கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் அமைந்திருக்கக்கூடிய இரண்டாவது இடம் எது அப்படிங்கறது தான், அது வந்து நம்ம இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பதிலாம் போட்டுட்டே இருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நாங்க போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமா கொடுக்கலாம்.
0: கண்டிப்பா நீங்களும் நிறைய பேர் பதில் சொல்ல காத்துட்டு இருக்கீங்க, நாங்களும் ஆவலா இருக்கோம், பதில சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அமரன் திரைப்படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் இசையில யுகபாரதியோட வரிகள்ல ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே இப்ப மிஸ் அம்மதுளு.

0: 7:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் வந்து நாம இணைஞ்சிருக்கிறோம். அப்படியே சுட சுட வெயில் இருக்கிற காலத்துல வந்து இப்ப கொஞ்சம் லைட்டா அப்படியே மழை வந்து அப்படியே இதமா இருக்கலாம். எப்படி இருக்கு கிளைமேட் அப்படியே?
1: நல்லா சில்லுன்னு நல்ல காலையிலே ரொம்ப நாள் வெயில் அடிச்சு எப்படா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு இதமான காலை பொழுதா இருக்கும் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா அந்த இதமான பொழுதுக்கு ஏத்த மாதிரியான கேள்விதான் வந்து இன்னைக்கு இருக்கு. அதாவது சதுப்பு நல்ல காடுகள் அப்படியே சில்லுன்னு இருக்கும். அப்படியே காடுன்னு சொன்னதுமே வந்து சில்லுன்னு ஒரு காத்து வீசுது இல்லையா? அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு முகநூல் பக்கத்துல வந்து ஒரு கேள்வி வந்து பதிவு பண்ணிருக்கோம். அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதிவுகளை நீங்க போட்டுட்டே இருக்கீங்க. யாரெல்லாம் அவருடைய பதில்களை பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேட்டுடலாம்.
1: ஆமா, உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்க அமைஞ்சிருக்குன்னு தான் இன்னைக்கு கேட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராஜமாணிக்கம் கோபி அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சுபா காந்தி அவர்கள் வந்து அவங்களோட பதிலை சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் இதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் அவர்கள் வந்து இதுதான் வந்து பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் சேகர் அப்படிங்கிறவர் வந்து சரியான பதில சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைய வெள்ளி காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். வெள்ளி தங்கத்துக்கு வெள்ளி வணக்கம்.
1: ரமா அவர்கள் வந்து சரியான பதில சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம். புவனகிரி சுமதி பாபு அவர்களும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் அவர்கள் வந்து இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: இதே மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து இந்த கேள்விக்கான பதில், அதாவது உலகத்திலே வந்து மிகப்பெரிய இரண்டாவது சதுப்பு நிலக்காடுகள் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து முகநூல் பக்கத்துல நீங்க நாங்க போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமா பதிவிடல. இல்லம்மா என்னால வந்து இப்போதைக்கு பதில் சொல்ல முடியலமா அப்படின்னு யோசிக்கிறீங்க, உங்களுக்காகவே வந்து என்ன பண்றாங்க சூப்பரான பாட்டு எல்லாமே வந்து போட்டு இருக்கோம். நீங்க வந்து பாடலோடும் சேர்ந்து இணைஞ்சிருக்கலாம்.
1: அப்படிலாம் சொல்ல வேணாம், கண்டிப்பா பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இருந்தாலும் உங்களுக்காகவே தமிழ் மொழி சொன்ன மாதிரி அழகழகான பாடலாம் போட்டு இருக்கும். அந்த வரிசையில வாகா திரைப்படத்திலிருந்து டி இமானோட இசையில மோகன்ராஜோட வரிகள்ல ஜித்தன் ராஜ் மற்றும் விக்ரம் பிரபு குரல்ல ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்.
2: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவள் மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைனா.

0: 7:21 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சின்ன நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த் பேசிட்டு இருக்கேன். மண்டு மேனுடன்
1: தமிழ் மொழியும் பேசிட்டு இருக்கேன்.
0: ஆமா, இன்னைக்கு வணக்கம் சின்ன நிகழ்ச்சியில உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இல்ல தமிழ்
1: மொழி, கண்டிப்பா. அதாவது வந்து எல்லாருமே வந்து காடுகள் அப்படின்னு சொன்னதுமே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச இடம் சொல்லிட்டு அவங்க குடுக்கற கமெண்ட்ல இருந்தே வந்து நமக்கு வந்து தெரியுது.
0: அந்த விஷயங்கள் வந்து எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கமலாவர்தன் அவங்களோட பதில சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்களும் அவர்களோட பதில சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் அவர்கள் வந்து இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சார். ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் காலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், பதிலையும் பதிவிட்டா நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா

0: ஆனந்த முருகன் அவர்களும் வந்து இனிய காலை வணக்கம், இதுதான் வந்து பதிலு, இது வந்து இவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும், இவ்வளவு தூரத்துல இருக்கும், இந்த மாவட்டத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்திருக்காங்க.
1: கண்டிப்பா இதே மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் தெரியும் அப்படின்னா வந்து பதிவு பண்ணலாம். இன்னும் வேற யாரெல்லாம் வந்து பதில பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா,
0: கேசவன் அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் அவர்கள் வந்து இருவருக்குமே தித்திக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரியே வெளியில வந்து மழை பெஞ்சு எங்களை தித்திக்க வைக்குது. அடுத்ததா மஸ்தான் ஷேக் அவர்களும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் அதே மாதிரி புள்ளி விவரத்தோட நம்ம நேர்கள் எல்லாமே வந்து சரியான பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மணிகண்டன் பொன்முடி அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சுபா காந்தி அவர்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திலிருந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பதிலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாபு முள்ளக்காடு அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்புக்குண்டான் அவர்கள் வந்து சரியான பதில சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி வந்து நான் மேட்டுப்பட்டிலேருந்து பேசுறேன், இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரன் கே எம் அவர்கள் வந்து திருத்தணிலேருந்து பேசுறேன், இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: உங்களுக்கும் இந்த மாதிரி அதாவது எந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரேடியோ ஆன் பண்ணமா என்னமா கேள்வி கேட்டிருக்கீங்க, எல்லாரும் பதிலையும் வாசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்து என்ன கேள்வினா, உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய இரண்டாவது சதுப்பு நில காடுகள் வந்து எங்க அமைந்திருக்கு அப்படிங்கறதுதான் இந்த கேள்விக்கான பதில. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நாங்க போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து தாராளமா கொடுக்கலாம். நீங்க வந்து வெளியெல்லாம் இப்பதான் கிளம்ப போறீங்க அப்படின்னா, இல்ல சீக்கிரமா கிளம்புறேன் அப்படின்னாலும் சரி, இல்ல இனிமேதான் பொறுமையா கிளம்ப போறோம் அப்படின்னாலும் சரி, முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைக்கவசம், தண்ணி மறக்காம வெயிலுக்கு வந்து கொண்டு போங்க, அதுக்கெல்லாம் இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கறது.
0: இன்னைக்கு வேற மழை பெய்யற மாதிரி இருக்கு, இந்த கொடையும் மறக்காம எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்.
1: நிச்சயமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நிகழ்ச்சியில இப்ப வந்து அடுத்ததா ஒரு பாடல் ஒன்னு கேட்க போறோம்.
0: வித்யாசாகரோட இசையில நாமுத்துக்குமாரோட வரிகள்ல உதித் நாராயண் மற்றும் சுஜாதா குரல்ல ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 101.4
1: எங்க எல்லாமே எப்பவுமே சம்மதுழு.

0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால். ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதை பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போய்டும். அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்க, நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம்

0: போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கேருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு புரளியை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த புரளிக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துகிறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால் உங்கள் மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பெசாசு இருக்குது அப்படின்னு புரளியை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டுருக்கிறான், அங்கே பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி, இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது, உள்ளே யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது. என்ன நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்து தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான், அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்ப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்ருக்குறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: 7:35 ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சின்ன நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் சொல்லுங்க.
1: அதாவது வந்து உலகத்திலேயே வந்து சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா நம்ம வந்து ரெண்டாவது இடத்தை தான் வந்து கேட்டிருக்கிறோம். ஏன்னா வந்து ரெண்டாவது இடம் இருக்கிற அந்த ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா. அதனால நம்மளுடைய இருப்பிடம் சார்ந்த ஒரு முக்கியமான செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால வந்து ரெண்டாவது இடம் வந்து எது, சதுப்பு நில காடுகள், அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இருக்கிற இடம் அப்படிங்கறதுதான் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல அந்த கேள்வியை நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களையும் அதாவது பதில்களை நீங்க
0: இனிய காலை வணக்கம், இதுதான் பதில் அப்படி சொல்லிருக்காங்க. சபரி மனோஜ் அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லிருக்காங்க. அடுத்ததான் கந்தசாமி அவர்கள் வந்து பதில சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவர்கள் வந்து சரியான பதில சொல்லியிருக்காங்க. ஜவஹர் சண்முகம் வந்து வாழ்க வல்லமுடன், இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ்கரன் சரவணன் வந்து ஒரு பூ கொடுத்துட்டு இருக்காரு, பதில சொல்லுங்க சார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள் வந்து சரியான பதில சொல்லியிருக்காங்க. வணக்கம் நிகழ்ச்சிக்கு, தொகுப்பாளர்கள்லாம் நல்லா பாட்டா போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் சார். குடமாண்டாம்பட்டி ஜேவி ஜெயசீலன் அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் நாகமணி அவர்கள் வந்து குட் மார்னிங், இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுஜாதா சந்திரசேகரன் அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
1: இதே மாதிரி நீங்களும் வந்து பதில் வந்து பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பதில் மட்டும்தான் பதிவு பண்ணி கேட்போமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கான வந்து நீங்களே சொன்ன மாதிரி சூப்பரான பாட்டு, நல்ல வைப் செட் ஆகுது இல்ல ஆனந்த், நமக்கும் நேயர்களுக்கும். நம்ம

0: நம்ம நினைக்கிற பாட்டே வந்து நேயர்களும் வந்து அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாலை இந்த காலை வேளையில உங்களுக்காக அழகழகான பாட்டுலாம் போட்டுட்டே இருக்கும்
1: நிகழ்ச்சியில. அடுத்ததா வந்து தலைநகரம் திரைப்படத்துல இருந்து பாடல் வருது.
0: ஆமா, தலைநகரம் திரைப்படத்துல இருந்து டி இமானோட இசையில நா முத்துக்குமார் வரிகள்ல தேவன் மற்றும் மஞ்சரி அவர்களோட குரல்ல ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4.
1: நீங்க எல்லாமே இப்ப மிஸ் ஆமதுள்ளு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்க அமைந்துள்ளது? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நம்ம நேயர்கள் எல்லாமே சரியான பதில சொல்லிட்டு அப்படியே வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க.
2: நிச்சயமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நமக்கு வண்டி அனுப்பி விட்டுருவாங்க. ஷோ முடிச்சதும் வந்து வண்டியில ஏறி அந்த இடத்துக்கு போக வேண்டியதுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து டீடைல்லாம் நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா பாத்தீங்கன்னா கி ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இன்றைய கேள்விக்கான பதில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் சரியான பதில் சொல்லிருக்காங்க. இன்று ஒரு தகவல் வந்து அருமையா இருந்துச்சு, நிகழ்ச்சியில நானும் இணைஞ்சிருக்கேன், நல்ல நல்ல பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் கொண்ட குழு வேலை பார்த்துட்டு இருக்கு. மயிலை பட்டாபி அவர்கள் வந்து சரியான பதில் சொல்லிருக்காங்க. ஹஃபீஸ் அவர்கள் வந்து நான் பஞ்சாப்ல இருந்து பேசுறேன், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹேமலதா பாட்டெல்லாம் சூப்பர்னு சொல்லிருக்கீங்களா, இல்ல கேள்வி சூப்பரான்னு தெரியல, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு அனுப்பியிருக்காங்க.
2: எல்லாமே சூப்பர்.
1: சபரி மனோஜ் அவர்கள் வந்து அவங்களோட பதில சொல்லிருக்காங்க.
2: இதே மாதிரி வந்து நீங்களும் எங்களுடைய கேள்விக்கான பதில நீங்களும் வந்து கொடுக்கலாம். சனியஃபம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துலதான். நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா ஒரு பாடல் ஒன்னு கேட்க போறோம்.
1: நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டா போட்டு இருக்கோம். அந்த வரிசையில லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து ஷான் டோல்டனோட இசையில மோகன்ராஜோட வரிகள்ல கே சிவாங்கி மற்றும் பிரதீப் குமாரோட குரல்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ 101.4.
2: நீங்க எல்லாமே எப்பயுமே சமதுளு.

0: אלא מסר הדולר.
1: ஏழு மணி 50 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4ல வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எங்க இருக்கு அப்படிங்கறதான கேட்டிருந்தோம்.
2: கண்டிப்பா அந்த கேள்விதான் கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து பதில் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த பதில் சரியான பதில் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில நேயர்கள் யாரெல்லாம் வந்து பதில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆமா, ஹேமலதா அவர்கள் வந்து பூ அனுப்பி வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. கேள்வி கேட்டதுக்கா பாட்டு போடுறதுக்கான்னு தெரியல, நன்றி. அடுத்து பெரிய வளையம் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பதில் சொல்லிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவர்களும் வந்து இதுதான் பதில் சொல்லிருக்காங்க. இன்று ஒரு தகவல் அருமையா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எல்லாருமே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருந்தீங்க. நாங்களும் சொல்லணும்ல இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்ல.
2: கண்டிப்பா வந்து நேயர்கள் நீங்க சொல்லி வந்து நாங்க அதை மறுத்து என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஏன்னா நீங்களே எப்பவுமே வந்து சரியான பதில் தான் கொடுத்திருப்பீங்க.
1: ஆமா, எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தகவல் எல்லாம் நீங்களும் தருவீங்கன்னு நினைக்கிறேன்.
2: நிச்சயமா, அதே மாதிரி இருந்தாலும் நாங்களும் வந்து எங்களுடைய பங்குக்கு நாங்க பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டோம்ல, கேள்வி கேட்டவங்க பதில் சொல்லணும் இல்லையா? அதனால வந்து
1: உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு எங்க இருக்கு அப்படின்னா எங்க இருக்குன்னு சொல்லுங்க.
2: எங்க இருக்கு அதான் நம்ம நெய்யர்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. இப்ப வந்து மறுபடியும் எங்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் அதே பதில் தான் சொல்லுவேன்.
1: நம்ம தமிழ்நாடு மாவட்டத்துல சிதம்பரம் மாவட்டத்துல,
2: தமிழ்நாடு மாநிலத்துல
1: சிதம்பரம் மாவட்டத்துலதான், சிதம்பரம் மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டத்துல சிதம்பரத்துக்கு அருகில்தான் இருக்கு. இதோட பரப்பளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டதான் இருக்கு. நம்ம வந்து சுற்றுலா போகணும்னு சொல்லிட்டு வெளிநாடெல்லாம் சுத்தி வரோம்ல.
2: நிச்சயமா,
1: இருக்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம சுத்தி பாக்குறது இல்ல.
2: கண்டிப்பா, ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டை சுத்தி நம்ம நிறைய பார்த்தாலே வந்து நிறைய, அதுக்கு தமிழ்நாட்டுக்கே நிறைய பேர் வெளிநாட்டு ஆளுங்க எல்லாம் வந்து நம்ம இடத்துக்கு வருவாங்க தெரியுங்களா.
1: வந்து உலக அளவுல இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுங்கிறப்போ அது கண்டிப்பா நம்ம வந்து போய் பார்த்தே ஆகணும். நம்ம வந்து இந்த பெருமையை வந்து சொல்லணும் எல்லார்ட்டையுமே.
2: நிச்சயமா நிச்சயமா, அந்த இடத்தோட பேரை சொல்லுங்க பாப்போம்.
1: பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள், அதுதான் அதுதான் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கு. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ முடிஞ்சா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடுங்கிறதுனால கண்டிப்பா நம்ம போய் விசிட் பண்ணலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: நிச்சயமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள்.

0: பதில் சொல்ல முடியல, ஆனா வந்து பாட்டோட இணைஞ்சிருந்தேன் நானு. அப்படிலாம் நீங்க இல்ல எடுத்து டைப் பண்ணலாம் போனா எனக்கு வேலை இருக்கீங்க அப்படின்னு போயிட்டீங்களா, பரவாயில்ல. எல்லாருக்குமே வந்து வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள்.
1: ஆமா கண்டிப்பா, இதே மாதிரி தினதினமும் கேட்கிற கேள்விகளுக்கு தினதினமும் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பாத்தீங்க அப்படின்னா சர்வம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு.
0: நிகழ்ச்சியின் இவ்வளவு நேரம் உங்க கூட பயணிச்சது நான் கே தமிழ் மொழி மற்றும்
1: ஆர்ஜே ஆனந்த். நிகழ்ச்சியோட நிறைவேடலாம் யுவன் சங்கர் ராஜா இசையில பா விஜயோட வரிகள்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் 91.4.
0: நீங்க எல்லாமே எப்பயுமே சமதுளு.

மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுல்லா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கூடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ.

8:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில். நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். டிராபிக் சிக்னல் வேணா ரெட் லைட் இருக்கலாம், ஆனா நம்ம மைண்ட்ல எப்பவுமே கிரீன் லைட் தான் இருக்கணும். இந்த 8 அப்படிங்கறது எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கக்கூடிய நேரம். உங்களுடைய பரபரப்பு எல்லாம் குறைக்கிறதுக்காகவே அழகழகான பாட்டெல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கேன். இந்த 1 உங்களுக்காக சூப்பரான பாட்டெல்லாம் போட போறோம். அந்த வரிசையில முதல் பாட்டெல்லாம் உங்களுக்காக வேட்டையன் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில விஷ்ணு இட்வின் மற்றும் சூப்பர் சுப்பு அவங்களோட வரிகள்ல ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுவுள்ளது.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்பது ஜோடா.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: எட்டு மணி பதினோரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க. லேட்டாக எந்திரிச்சு சீக்கிரம் போகலாம் அப்படின்னு நினைக்காம பொறுமையாக எந்திரிச்சு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்க. பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, காரில் போகிறவங்க கட்டாயமாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ரெயின்போ நிகழ்ச்சியில் அழகான பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக லியோ திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் விஷ்ணு எட்வின் அவர்களோட வரிகளில் அனிருத் அவர்களே பாடியிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமத்துள்ளு.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ำให้ดู
1: எட்டு மணி 34 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியெல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அழகழகான பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில் வைரமுத்தோட வரிகளில் சுனிதா சாரதிய மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமுதுள்ளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: எட்டு மணி 40 நிமிஷம் ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த காலை வேளையில் பரபரப்பாக கிளம்பும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடுறோம், என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? லேட்டாகவே எந்திரிச்சு லேட்டாகவே கிளம்புறவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப பேர் எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் காலையில் சாப்பிடாம போனால் அந்த நாள் வந்து எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியாது. சாப்பாடு காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நாளை நல்லா எனர்ஜெட்டிக்காக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காலை உணவை கட்டாயமாக எல்லாருமே எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயத்தை மறக்காதீங்க. ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்ல, அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக ஜிகிர்தாண்டா XX திரைப்படத்திலேருந்து சந்தோஷ் நாராயணோட இசையில் விவேக்கோட வரிகளில் தி மற்றும் சந்தோஷ் நாராயண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாட்டு தான் கேட்க போகிறீங்க. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: எட்டு மணி 8:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கட்டிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அழகழகான பாட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்ததா உங்களுக்காக கூலி திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில விஷ்ணு எட்வின் மற்றும் அசல் கோளாறு அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

அழகான காலை பொழுதுல

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எட்டு மணி 50 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததான் உங்களுக்காக தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து ஏ ராமனோட இசையில கமலஹாசனோட வரிகளில் வைஷாலி சமந்த் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமந்தூடு.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 8:55 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் சூப்பரான பாட்டெலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் 10 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஜெயலலிதா படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்.
2: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின்

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலிப்பணி இடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள் ரெயின்போ ராப்
1: Rainbow Rap.

இந்த அழகான காலை பொழுத ரொம்ப அழகா இருக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எஸ் உங்க கூட பேசணும் அப்படின்றதும் அப்படி ஒரு எனர்ஜியா எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எஸ் என் லிசனர்கிட்ட பேச போறேன், அவங்க என் கூட பேச போறாங்க, இந்த நாள் ஒரு அழகா அமைய போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குல்ல. எஸ் இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடலாம் கொண்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியில முதல் பாடலாக வந்து என்ன பாட்டு சரண் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்கமோட குரல்ல, கபிலனோட வரிகள்ல, ஸ்ரீகாந்த் தேவோட இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு. பம்பர கண்ணாலை அப்படின்ற திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டு நிறுத்தங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த நேரம் 9:10 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராப். நான் உங்க ஆரிய சரண் ஜெயராமன். நேரம் 9:10 ஆயாச்சு. சுவர் இருந்தாதான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு சொன்னாங்கலாம் தெரியாது. நாம நல்லா இருந்தாதான் நாம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முன்னாடி பேசின ஆர்ஜி ஆனந்தம் நிறைய சொன்னாரு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் அது கேட்டுக்கோங்க. எனக்கு டைமே இல்லை சரண், எனக்கு வந்து அது சாப்பிடவே பிடிக்கல காலையில் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும். ஸோ அதோட முதல் ஆரம்பம் வந்து நல்லா சாப்பிடணும். ஸோ நாங்கள் அக்கறையோட சொல்லிக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. எஸ் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு அழகான பாடல் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன பாட்டு சரண் அப்படி தானே கேட்குறீங்க. எஸ் பாடல் வந்து பாயும்புலி திரைப்படத்துலேருந்து, ஆஹா புது பாயும்புலி, நீங்கள் பழசுன்னு நினச்சிக்காதீங்க, புதுசு. அந்த படத்துலேருந்து திவ்யா குமார், சாஷா திரிபாதி மற்றும் சரண்யா கோபிநாத் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடியிருக்க இந்த பாடல் எழுதியது வைரமுத்து, பாட்டுக்கு இசையமைத்தது டியுமான். எஸ் நீங்க கெஸ் பண்ண பாட்டு அதே தான், சிலுக்கு மரமே. அந்த பாடல் தான் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளே.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அழகான அந்த பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 9:21 ஆயாச்சு. அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஆத்தங்கியோட குரல்ல, பா விஜயோட வரிகள்ல, வித்யாசாகர் இசையில, பொன்னியின் செல்வன், பழைய பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இருந்து அந்த ஒரு அழகான சாங்கை கேட்டு முடித்த அந்த நேரம் 9:21. எஸ், கரெக்டா இந்த நேரத்துல வந்து எல்லோரும் ஆஃபீஸ்ல கிளம்பிட்டு இருப்பீங்க, போயிட்டு இருப்பீங்க. எஸ், சீட் பெல்ட், ஹெல்மெட் இதெல்லாம் கட்டாயம் மறந்துடாதீங்க. யாரும் பார்க்கல என்ன அப்படின்னா யோசிச்சிடாதீங்க பிளீஸ். யாரும் பார்க்கறதுக்கோ பார்க்காததுக்கோ கிடையாது, நம்மளோட சேஃப்டி, நம்மளோட மக்களுக்காக, நம்ம வீட்டில் இருக்க உறவுகளுக்காக நம்மள நாம சேஃபா பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல, இல்லை உங்களை பார்த்துக்கோங்க நீங்க, அவ்வளோதான் சொல்றோம். எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு அழகான பாடல், ஐயன் திரைப்படத்துல இருந்து பிண்டிதயாள், ஹரிச்சரன் மற்றும் சின்மையோட குரல்ல, பாவிஜியோட வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில. இந்த மாதிரி நேரத்துல ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே செம வைபா இருக்கும்ல. ஐயோ வைபா இருக்குன்னதும் ஹெல்மெட்லாம் போடாம போயிட போறீங்க, வேகமா போயிட போறீங்க, பொறுமையா போங்க சரிங்களா? எஸ் ஓகே, நிகழ்ச்சியில வந்து இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுளு.

0: 102.4 இங்க எல்லாமே தோழி.
1: ரெயின்போ ஆப்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் 9:29 ஆயாச்சு. நான் உங்க ஆர்ஜிஸ்தரன் ஜெயராமன், இது எஃப்எம் ரெயின்போ. ரொம்ப அழகான பாடல், துள்ளலான பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா நிகழ்ச்சியில. அந்த மாதிரிதான் பாடலாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்கேன். எஸ், நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடலும் வந்து அரே சூப்பரான ஒரு பாட்டை தான் கொண்டு வந்திருக்கேன். ஜிகர் தான் திரைப்படத்துல இருந்து அதே தான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களே. எஸ், யார் பாடிருக்கா அப்படின்னு கேட்கலாமா? ஆண்டனி தாசன், அவரும் வந்து கருவாயன், அவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணனுடைய இசையில ஆண்டனி தாசன் இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. இந்த காலை வேலையில இந்த மாதிரி அழகான பாடல் எங்க கேட்க முடியும்? எஸ், எஃப்எம் ரெயின்போல மட்டும்தான் கேட்க முடியும். சோ ஸ்டே டியூனா இருங்க, நிறைய பாடல் கேட்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதூளு. யா

எஸ் புழுதிலாம் பறந்துச்சா பாத்தீங்களா? அந்த ஒரு அழகான பாடலை கேட்டுவிடுத்த நேரம் 9:33 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரெயின்போ ராப் மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே சரண் ஜெயராமன்.

அதாவது நீங்களாம் சாப்பிடுங்க, நீங்களாம் நல்லா இருங்க, நீங்களாம் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்றமே, சரண் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டீங்களா யாராவது? நானே கேட்டுக்கிறேன், எனக்கு வேறு யார் இங்கே கேட்பா, நானே தான் கேட்டுக்கணும். நானே சாப்பிடலன்றது தான் இங்கே ஒரு பெரிய வருத்தமே. ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப ஹரிபரியாக கிளம்பி வந்துட்டேன். உங்ககிட்டலாம் பேசணும் அப்படின்ற ஒரு அந்த எந்தூ இருக்குது தெரியுமா, அது உடனடியாக நான் கூட்டு வந்துருச்சு. ஸோ நான் லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டேன். ஏதோ ஒன்று அன்றைக்கி நாளைக்கு அந்த காலையை வந்து நம்ம எனர்ஜியை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஆகணுன்றது தான் அதுக்கு. இது நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து இன்னும் ஒரு சூப்பரான பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏழாம் அறிவு திரைப்படத்தில் வந்து எல்லேலமா அந்த பாடல் வந்து உங்களை கொண்டு வந்திருக்கேன். யார் பாடியிருக்கா சரண் அப்படிதானே கேட்குறீங்க? இருங்க தேடிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கு. எஸ் வந்துருச்சு. விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ருதி ஹாசன் மற்றும் ஷாலினியும் சேர்ந்து கூட பாடியிருக்காங்க. நா முத்துக்குமாரோட வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையிலும் இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: எஸ் ஏழாம் அறிவு திரைப்படத்தில் இருந்து எல் ஏழமா அப்படின்ற ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 9:41 ஆயாச்சு. ரெயின்போ ராப்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. சரி, நம்ம அடுத்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி கெட் செட் கோ அப்படின்னு 10 மணிக்கு ஒரு கேம் விளையாடுவோம்ல, அதுல என்ன கேம் விளையாடுவோம்னு 10 மணி தானே சொல்லுவேன். அது என்ன கேம்னு நான் இப்பயே சொல்றேன், நீங்க எல்லாம் ரெடியா இருந்துட்டு 10 மணி கால் பண்ணுங்க. ஏன்னா நேர்களுக்கு இது மாதிரி முன்னாடி சொல்லும் போது அவங்க இன்னும் ரொம்ப அழகா அந்த கேமை வந்து நேர்த்தியா விளையாடுறதுக்கு ரொம்ப அந்த டாபிக்கை வந்து ரொம்ப புரிஞ்சுட்டு அதுக்கான கேள்வியோட ரெடியா இருப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். எஸ், என்ன கேம் விளையாடுவேன் சரண் வந்து என்ன கேம் விளையாடுவேன், எஸ் அதே தான். நீங்க திரைப்படங்களோட பெயர்கள் எல்லாம் வந்து ஒரு வரிக்குள்ள அப்படியே ஒளிச்சு வச்சு அந்த ஒரு வரியை சொல்லுவீங்க, அந்த ஒரு வாசகத்தை சொல்லுவீங்க, அதுக்குள்ள இருக்க திரைப்படத்தெல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த கேம் தான் விளையாட போறோம். ஏன் நான் முன்னாடியே சொல்றேன்னா, இன்னும் காம்ப்ளிகேட்டா, இன்னும் யோசிச்சு, இன்னும் கிரியேட்டிவ், நீங்க ஆல்ரெடி கிரியேட்டிவா தான் கொடுப்பீங்க, பட் ஸ்டில் இந்த அந்த ஒரு மணி நேரத்தை இன்னும் அழகாக்குறதுக்காக தான் நான் இப்பயே வந்து அந்த ரூல் எல்லாம் பிரேக் பண்ணி உங்களுக்கு அந்த டாபிக்கை சொல்லிட்டு இருக்கேன். சோ நேர்களே, நீங்க கண்டிப்பா வந்து அதை பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ 10 மணிக்கு அதை நம்ம விளையாடலாம். இப்போ நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடலாம் வந்து சிங்கம் திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கும். என்ன பாடல் அப்படின்னு தானே கேக்குறீங்க. பாபா சேகர் மற்றும் பிரியதர்ஷனோட குரல்ல, விவேகாவோட வரிகள்ல, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில சிங்கம் திரைப்படம் சொன்னதும் நீங்க அந்த படம் தான் யோசிச்சிருப்பீங்க. ஆமா, அதே பாட்டு தான். எஸ், நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. கேட்டு நந்திருங்களது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க சொல்லுங்க, அதேதான் தூள். எவ்ரிபாடி லிசன் டு சம்.

அந்த ஒரு பாடல கேட்டு முடித்த நேரம் 9:47 ஆயாச்சு. இன்னும் ஒரு அழகான பாடல் வந்து கொண்டு வந்திருக்கான் வெடித்திரைப்படத்திலிருந்து என்ன பாட்டு இருக்கும், நவம்பே பொண்ணு. அதே பாடல் தான் பாபா சேகல் மற்றும் பிரியதர்ஷனோட குரல், விவேகாவோட வரிகள்ல, தேவஸ்ரீ பிரசாத்துடைய இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஆடாம பொறுமையா வண்டி ஓட்டு போங்க. இந்த பாடலாம் கேட்கும் போது கண்டிப்பா தலையில ஆட்டுவோம், காலையில் ஆடும், அப்படியே உடம்பெல்லாம் ஒரு ஸ்டெப் போட்டு தான் போவோம் இல்லையா. பார்த்து ஆஃபீஸ் போங்க. எஸ் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ன ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுள்ள

ஒரு தப்பு வந்து எப்ப தெரியுமா ரொம்ப பெரிய தப்பாகும், அந்த தப்ப நம்ம திருத்திக்காம போகும்போது தான் அது ரொம்ப பெரிய தப்பாகும். இவ்வளவு நல்லா தானே ஜாலியா தானே பேசிட்டு இருந்தா சரண், இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? இல்லங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சிங்கம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம் இல்லையா, காதல் வந்தாலே, அந்த பாட்டுடைய யாரு அந்த பாட்டு டீட்டெயில்ஸை வந்து இந்த வெடிப்படத்துக்கு நான் கொடுத்துட்டேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அச்சோச்சோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஒரு தப்பை வந்து திருத்திடணும், அந்த தப்பை வந்து மறைச்சிட்டு போறதோ இல்லை கடந்து போறதோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். எஸ் அப்போ இதுக்காக அந்த வெடிப்படத்துல யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்றத இப்ப சொல்லிடுறேன். நரேஷ் ஐயர் மற்றும் ஆண்டியா பாடின பாடல், கபிலன் எழுதிய இந்த பாடல். எஸ் இதுக்கு இசையமைத்தவர் விஜய் ஆண்டனி. அந்த படம் தான் வேடி படத்துல இருந்து பாம்பே பொண்ணு அப்படின்ற பாடலை கேட்டு முடிச்சிங்க. அந்த அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 9:53 ஆயாச்சு. நிகழ்ச்சியில நிறைவு பாடலா வந்து ஜிலா திரைப்படத்துல இருந்து தான் ஒரு பவர் பேக்டான ஒரு பாடல் வந்து கொண்டு வந்திருக்கேன். எஸ் இதுக்கப்புறம் வந்து கேம் ஷோ விளையாட போறோம். கேம் ஷோக்கு அப்புறம் உங்களுடன் ரெயின் போல ஒரு டாபிக் பேச போறோம். அது மாதிரி இந்த நாள்ல நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறேன்னா கூட கூட இணைந்திருங்கள். எஸ் பாடலை வந்து கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சம்மர் வந்து எப்படியெல்லாம் நாம டேக்கிள் பண்றது அப்படின்ற விஷயமே இன்னைக்கு பேச போறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டாபிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதோல. இப்போ நான் போறேன், 10 திருப்பியும் ஆர்ஜி ஆனந்த் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். கேம்லாம் ரெடி பண்ணிட்டு வைங்க. எஸ் இந்த பாடலுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசலாம். கேட்டு நிந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதோல.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான்
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் காலை 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ

0: எஸ்எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்க நேரம் 10:03 ஆயாச்சு. இது கெட் செட் கோ. நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயராமன் மற்றும் என் கூட இருக்கும்
1: நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான் 2986-0038 அல்லது 2952-0554 என்ற எண்ணை பயன்படுத்தி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு கேம ஜாலியா இந்த ஒரு மணி நேரம் விளையாட போறோம்.
0: இதான் கேம். ரெடியா இருந்தா பேனா பேனா.

0: முன்னாடி உங்களுக்காக முகமூடி திரைப்படத்தில இருந்து வாயமூடி சும்மா இருடா அப்படிங்கிற பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4.
1: நீங்க யாரும் வாயமூடி சும்மா இருந்துடாதீங்க, இது 101.4. இங்க எல்லாமே சமதுலு.
2: டே மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:10 ஆயாச்சு. கெட் செட் கோல, நான் ஆர்ஜி சரண் ஜெயராமன், மற்றும்
2: நான் தான் மறுபடியும் வந்திருக்கேன், ஆனந்த் தான் பேசிட்டு இருக்கேன். கெட் செட் கோல ஒரு கேம் சொன்னதும் போதும், நேயர்கள் எல்லாம் வந்து குவிகிறாங்கப்பா, வந்துகிட்டே இருக்காங்க,
1: வந்துட்டே இருக்காங்களா என் நேயர்கள்லாம். சரி, முதல் காலர் யார் அப்படின்னு பாத்துலாமா?
2: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்,
2: காலை வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப
1: நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நான் லாஸ்டா பேசின ஷோல வந்து ஒருத்தர், நம்ம ரெண்டு பேரும் பேசினதை வந்து அவர் ரொம்ப ரசிச்சு சொன்னாரு. நீங்களும் சந்திரசேகரும் பேசினது அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், ஓகே, சந்திரசேகருக்கும் ஒரு நேயர் ஃபேன் இருக்காங்க பாரு. அதை சொல்லி பேசுற அளவுக்கு அவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. நான் சந்திரசேகர்ட்ட அடுத்த வாட்டி சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க அன்னைக்கு.
2: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: சந்திரசேகர் கேக்குதா?
2: வணக்கம்.
1: ஓகே, என்னன்னு தெரியல, கால் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர்,
2: இணையக்கூடிய அடுத்த நேயர்,
1: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? தமிழந்தி, நீங்க கால் வருவீங்க நினைச்சேன், கட் ஆயிடுச்சா? தமிழந்தி இருக்கீங்களா? வணக்கம் ரெயின்போ, யாரு லைன்ல? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஒரே நிமிஷம் வருங்க. ஓகே, கேக்குதுங்களா நான் பேசுறது? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன்.
1: வள்ளி, சொல்லுங்க வள்ளி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி? ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
4: என்ன
1: போய்கிட்டே இருக்கு? பாட்டா படமா?
4: படம் தான், நாலு படம் இருக்கு.
1: சரி, சொல்லிட்டு சொல்லுங்க. எஸ்,
4: நீயா? யார் சொல்லாமலே தெரியாமலே சொல், நாலு படம் இருக்கு.
2: நாலு படம் இருக்கு.
1: ஓகே, நான் மூணு படம் கண்டுபிடிச்சேன்,
4: நீங்க?
2: நாலு சொன்ன உடனே சரண் கண்டுபிடிச்சிட்டாரு, நான் என்ன கண்டுபிடிக்கவே இல்லை.
1: கண்டுபிடிக்கல. ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. யார் கரெக்டா? ஒண்ணு
4: கரெக்ட்.
1: நீயா?
4: ரெண்டு
1: சொல்லாமலே. சரி, நாலாவது நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்குறேன் சான்ஸ். நானு தமிழந்தியோட இது மட்டும் கேளுங்க, கேள்வி மட்டும். தமிழந்தி ரெடியா?
2: லண்டன் அப்புறம் என்ன சொன்னீங்கன்னு தரேன் சொல்லுவாரு.
1: சரி, ஓகே, நான் அஞ்சும் கண்டுபிடிச்சிட்டேன். லண்டன் ஒன்னு,
2: ஓகே,
1: தமிழ் ஒன்னு, வாத்தியார் ஒன்னு, இங்கிலீஷ்காரன் ஒன்னு, ஒன்னு, அஞ்சு மொத்தம். தமிழந்தி என்ன ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்கீங்க.
2: எனக்கு ரெண்டு பாயிண்ட், எனக்கு வர வேண்டிய பாயிண்ட் நீங்க சொல்லக்கூடாது.
1: தமிழந்தி தெரியாதே, இதெல்லாம் படம் இருக்குதான்ற மாதிரி இருக்கும்.
2: தேங்க்யூ
1: சோ மச் கால் பண்ணதுக்கு.
2: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: இருவருக்கும் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
1: தேங்க்யூ சோ மச், நீங்க திருப்பியும் இணைப்புல வந்ததுக்கு. நான் சொன்னது ஒரு கேட்டுச்சா
2: பிரச்சனை
3: இல்ல, நீங்க சொன்னதுக்கு நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நானும் வானத்துல பறக்குறேன் அப்படின்னு சொன்னேன்.
1: வானத்துல பறக்குறேன் அப்படின்னு

0: நான் வானத்துல இருந்து கேட்டுட்டேன் அந்த குரலை. சரி ஓகே சந்திரசேகர் சொல்லுங்க.
1: ஓகே நான் உங்களுக்கான ஒரு ரெண்டு படமே இந்த ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருக்கேன், ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்தல.
0: ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப ஸ்வீட்.
1: அதாவது உனக்கு என்ன விளையாட பிடிக்கும் என்றான். எனக்கு ஆட்டக்களம் பிடிக்கும் என்று கூறினேன். அதற்கு எப்போ அதற்கு நீ யார் என்று கேட்டான்.
2: நீ யார் அப்படிங்கறது ஒரு படம் ஆல்ரெடி சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இருங்க, நீ யார் தான் ஒரு படம்.
2: ஓகே
0: ஓகேங்களா,
1: கரெக்ட் கரெக்ட். இன்னொன்னு
0: நான் இன்னொரு சான்ஸ் ஆனந்த் குடுக்கறேன். நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
2: இன்ன ஒரு முறை சொல்ல முடியுமா அந்த வார்த்தை முழுமையா?
1: உனக்கு பிடித்த விளையாட்டு என்ன என்று கேட்டேன்.
2: ஓகே,
1: எனக்கு பிடித்த விளையாட்டு ஆட்டக்களம் என்று கூறினான்.
2: ஓகே,
1: யார் என்று அவனிடம் கேட்டேன்.
2: ஆடுக்களம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
2: முன்னாடியே ஒரு நாலு படம் குடுத்துறீங்க.
0: சொல்லுங்க.
3: நானும் ஒரு தொழிலாளி, இருந்தும் சகலகல வல்லவன், பாபநாசம் போகிறேன்.
2: ஓகே, சகலகல வல்லவன், பாபநாசம், ரெண்டு படம் சொல்லிட்டேன்.
0: தொழிலாளி,
2: நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான் 2980638 அல்லது 2952055554.
0: அடுத்த காலர் இருக்காங்களா? வணக்கம் ரெயின்போ, யாரு?
2: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
0: ஓகே, இப்ப காலர் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த விளையாட்டுல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க படத்தோட பேரெல்லாம் வந்து அப்படி ஒரு வாக்கியத்தில் அமைச்சு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2980638038, அப்படி இல்லைன்னா 2952055554 என்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். எஸ் நிகழ்ச்சியில வந்து நம்ம அடுத்து பாட்டுக்கு போறோமா இல்ல காலருக்கு போறோமா?
2: அடுத்து ஒரு பாட்டு கேட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரீயா நிறைய படங்களை யோசிச்சு வச்சிருக்கோம். அவங்க எல்லாம் நேயர்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் உங்களுக்காக கோ திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில விவேகாவோட வரிகளில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. இது 101.4
0: இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: எஸ் எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:24 ஆயாச்சு. என்னஞ்சிட்டு இருக்கீங்க கெட் செட் கோல. நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன் மற்றும்
1: ஆர்ஜே ஆனந்த் தான். நாங்க இன்னைக்கு நிறைய படங்களை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். நேர்களும் எங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறைய படங்களை கொண்டு வரீங்க. நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கேமை விளையாடணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் தான் 2986000038 அல்லது 2952055454
0: அப்படின்ற எண்ணுக்கு நீங்க கால் பண்ணலாம். இப்ப காலர் இருக்காங்க இல்லையா?
1: காலர் இருக்காங்க.
0: எஸ் காலர்
1: இணைக்கூடிய அடுத்த நேயர்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கார்த்திக் விஸ்வாமரம்.
0: கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக்
2: லட்சுமி கோவிலுக்கு சென்றால்,
0: சரி
2: சென்றால் சாமி கும்பிட்டால் பின்பு இறைவன் அளவு பெற்றால்
0: இருங்க. இன்னும் ஒரு முறை சொல்ல முடியுமா?
2: லட்சுமி கோவிலுக்கு

0: சென்றால் சாமி கும்பிட்டால் பூஜை செய்தால் பின்பு இறைவன் அருள் பெற்றால்.
1: நாலு படம் இருக்கா இதுல?
0: ஆறு இருக்கு.
1: நம்ம கிட்ட என்ன சொன்ன?
0: ஆறு.
2: சரி, ஓகே ஓகே, நான் ரெண்டு படம் சொல்றேன்
1: சொல்லுங்க.
2: இருவர் அருள்
0: இறைவன்
1: இறைவன்
2: இறைவனா? ஓகே. அருள் இறைவன் படம் பூஜை
1: கோயில் சாமி லக்ஷ்மி. அடுத்த கலர் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க
2: யார் இங்க இருந்து?
3: ஓ, நம்ம சாரா.
1: யார் யார் சொல்லுங்க?
3: சரண்
1: ஜெயராமன். ஜெயராமன் சார்.
3: சரண் ஜெயராம்
2: சார். ஜெயராமன் தான் இருக்காரு.
1: நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? போலாம். சரி சொல்லுங்க, கேம் போலாமா?
3: இப்பதான்
1: வச்சேன், அதனால கேம் தெரியல, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்வாங்க. அதனால சொல்லுங்க.
2: சரி சொல்லுவார், கேளுங்க என்ன கேம்.
1: அதாவது ஒண்ணு இல்ல பத்மதி அம்மா, படம் பேர் சொல்வீங்கல்ல, நாங்க படம் பேர் கண்டுபிடிப்போம், அந்த கேம் விளையாடுறோம்.
3: படம் பேரா?
1: ஆமா
2: ஆமா ஆமா.
3: நீங்க சொல்லுங்க, நான் படம் பேர் சொல்றேன்.
2: நீங்க தான் சொல்லணும், நாங்க கண்டுபிடிப்போம்.
3: ஓ அப்படியா?
1: அப்படிதான்.
2: ஆமா அப்படியே தான்.
3: படம் பேர் வந்து
1: சூப்பர் பத்மாதியா அம்மா, தேங்க் யூ சோ மச்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: பார்த்திபன். பார்த்திபன்
1: பார்த்திபன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
1: இருக்கேன். சொல்லுங்க.
4: மன்னன், ராஜாதி, சின்ன, ரோஜா, சூரியன், வம்சம்.
1: இங்க பாருங்க, நான் சொல்லட்டும்?
4: சொல்லுங்க.
2: என்னாச்சு?
1: ராஜா, ராஜாதி ராஜா,
2: மன்னன்
1: மன்னன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடுத்து சொன்னாரு
2: ரோஜாவா?
4: ராஜா சின்ன ரோஜா.
1: ராஜா சின்ன
2: ரோஜா.
1: எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சமா?
2: ஓகே ஓகே.
4: சூரியன்
1: அதான் கேட்டேன், இன்னொன்னு இருக்குதுன்ட்டு. அதுக்குள்ள ஆளு வந்து கௌஷி குறுக்க வந்தான் மாதிரி.
2: சார் நீங்க சொன்னதை கேட்காம என்ன சொல்றாரு சரண் ஜெயராமன்?
1: வணக்கம்.
5: அள்ளிதேவி
1: அம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா
1: நல்லா இருக்கேன். கிளம்பி வருமா இப்ப?
5: மலைக்கோட்டை பார்த்தேன், இயற்கையை ரசித்தேன், அங்காடி தெருக்கு போனேன், பஞ்சு முட்டாய் வாங்கி பிரியங்காவுக்கு கொடுத்தேன்.
1: மலைக்கோட்டை
2: அங்காடி தெரு,
1: அங்காடி தெரு, பிரியங்கான்னு ஒரு படம் இருக்கு.
2: அப்படியா?
1: பிரியங்கான்னு ஒரு படம் இருக்கு.
2: மலைக்கோட்டை அங்காடி தெரு, பிரியங்கா,
1: இயற்கை இயற்கை
2: படம் இருக்கு. கரெக்ட்.
1: அப்புறம் சொல்லுங்க, வரிகளை சொல்லுங்க.
5: மலைக்கோட்டை பார்த்தேன்,
1: சரி,
5: இயற்கையை
2: ரசித்தேன்,
1: பார்த்தேன், ரசித்தேன்,
5: அங்காடி தெரு போனேன், பஞ்சு முட்டாய்

0: பஞ்சு மிட்டான்னு படம் இருக்கா?
1: வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் பியூஷ் சாரம் சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சி கேட்டு
2: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா? ஓகே, நிகழ்ச்சி விளையாட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா?
3: நாடோடி மன்னன் ஒரு படம் இருக்கு, எங்க ஊர் பாட்டுக்காரன் ஒரு படம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க,
1: சரண் ஜெயராமன் உங்கள்டேந்து ஆன்சர் வாங்கிக்கிறாரு, அவர் கண்டுபிடிக்க மாட்டார் படத்தை.
3: அதுதான் இங்க அப்படி போட்டா அப்படி சொல்றாங்க. எனக்காக நீங்க சொல்ல மாட்டீங்களா?
1: வணக்கம் சார், பிரகாஷ் நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டு சொல்லுங்க.
4: வெடிகுண்டு துப்பாக்கி முருகேசன்,
3: வெடிகுண்டு முருகேசன்
1: துப்பாக்கி ஒரு படம் இருக்கு.
3: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: பாஸ்கரன் சார், நிகழ்ச்சி கேட்டு
5: இருக்கீங்களா?
1: நீங்க சொல்ற வார்த்தைகள் படங்கள்லாம் கண்டுபிடிக்க சரண் ஜெயராமன் ஆர்வமா இருக்காரு.
3: ஐயா சொல்லுங்க ஐயா, நான் கண்டுபிடிக்கிறேங்க ஐயா.
5: சொல்லுங்க
3: சொல்லுங்க சொல்லுங்க.
5: எங்க வீட்டு வேலன் மாட்டுக்கார வேலனை பார்க்க போலாம், மாட்டுக்கார வேலன் சிங்கார வேலனை பார்க்க போய்விட்டான். சிங்கார வேலன் வருவான் வடிவேலன் இங்கே இருங்கன்னு சொல்லி உட்கார வச்சான்.
3: மொத்தம் மொத்தம் ஏழு வேலன் வச்சுக்கிறீங்க படத்துள்ளியே லைன். மாட்டுக்கார வேலன் சிங்கார வேலன் வேலன் ஒரு படம் இருக்கா?
1: ஓகே. எத்தனை படம் இருக்கு இதுல?
5: வருவான்
1: வடிவேலன், சிங்கார வேலன், மாட்டுக்கார வேலன், வருவான் வடிவேலன், மூணு படம் சொல்லிட்டோம். ரெண்டு படம் இருக்கு சரண் ஜெயராமன்.
3: வேலன் ஒரு படம் இருக்கு,
1: வேலன் எங்க வீட்டு வேலன். ஓகே, முடிஞ்சிருச்சா சார்? ஓகே சூப்பர் சார், நன்றி.
3: எப்படி உட்காந்து யோசிச்சீங்களா?
1: வேலன் வேலன்னே வச்சிருக்காங்க,
3: ரொம்ப அழகா இருக்கு.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
6: ஹலோ. வணக்கம் சார்.
3: வணக்கம்.
6: அம்பத்தூர் மேனான் ரோடு ஆதிலட்சுமி பிரீமியம் பாயிண்ட்ல இருந்து ரகுராமன் பேசுறேன் சார்.
1: ரகுராமன் சார், நிகழ்ச்சி கட்டிட்டு இருக்கீங்களா?
6: கேட்டு இருக்கேன் சார்.
1: கேட்டு ரெடியா வந்திருக்கீங்க போலவே, நிறைய படங்கள்லாம் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு டஃப் குடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க போலவே.
6: அடை மழை பெய்கிறது சார்.
1: ஓகே, எங்க சார்?
6: தூரல் நின்று போச்சு.
1: ஓகே,
6: அழகி நினைந்து விட்டால்.
1: ஓகே,
6: அது அவள் ஒரு தொடர் கதையானது.
1: ஓகே, அழகின்னு ஒரு படம் இருக்கு, அவள் ஒரு தொடர் கதை.
6: சூப்பர்.
1: வேற ஏதாவது மத்ததெல்லாம் சந்தேகம் ரெடியா இருக்க
3: சொல்லிட்டு போச்சு. தூரல் நின்னு போச்சு படம் இருக்கு, மூணு படம் இருக்கு அதுல.
1: நீ
3: கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் கண்டுபிடிக்க விடுறாங்க, நான் வரும்போது அவங்க பதில் சொல்லிடுறாங்க.
1: இல்ல இல்ல, நீங்க தான் அவங்கள பதில் சொல்ல வச்சிருக்கீங்க.
3: இல்ல, என்னோட நேயர்கள் வந்து எனக்கு
1: அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், யாரு பிணைப்புல இருக்கீங்க?
1: வணக்கம்
3: வணக்கம், சொல்லுங்க.
7: வணக்கம், வேலைச்சேரில இருந்து பத்மா பேசுறேன்.
3: பத்மா, எப்படி இருக்கீங்க?
7: ஆனந்த் சார், ஆனந்த் சார்.
1: ஆமா, ஆனந்த் இருக்கும், சரண் இருக்காரு.
7: சரண் இருக்காருங்க.
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
3: ரெடியா இருக்கீங்க?
7: ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா?
3: நான் ரெடி, நான் ரெடி.
7: இப்ப சொல்றேன், பட்டதாரியான வேலையற்றவர்கள் பிரிவினைக்காக குடும்பத்தில் பாகத்தை தேடி வந்து தெய்வத்தை வேண்டுகிறார்கள்.
1: இன்னொரு முறை சொல்ல முடியுமா?

0: பிரிவினைக்காக
1: குடும்பத்தில் பாகத்தை தேடி வந்து தெய்வத்தை வேண்டுகிறார்கள்.
2: ஓகே, வேலை இல்லாத பட்டதாரி.
1: வெரி குட்.
2: தெய்வம் ஒண்ணு, தெய்வம் ஒண்ணு இருக்கு.
1: ஆமா.
0: எத்தனை படம் இருக்குதுல?
1: அப்புறம் வந்து இன்னும் ஒண்ணு இருக்கு.
0: இன்னும் ஒரு படம் இருக்கா? ஒரு ட்ரெயின் விடுற மாதிரி படத்தோட பேரை அடிக்கி
2: வேலைச்சேரி கிளம்புற நேரம். வேலைச்சேரி கிளம்பிட்டு இதெல்லாம் லிஸ்ட் வாங்கிட்டு வர போறேன்
1: நானு.
2: பத்து மார்க்கு.
0: தெய்வம், தெய்வம்னு ஒரு படம் இருக்கா? குடும்பம்
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: குரல்
2: சொந்தக்காரர் கள்ளக்குறிச்சில இருந்து ஏமலத்தா பேசுற சரண் கேளு அப்படின்றீங்களா?
1: லைன் பிடிக்கிறதுக்கு இல்ல அப்பாடா
2: நான்
1: தம்பி இல்ல தம்பி
0: அப்படியா? நீங்க லைன் பிடிக்கிறத பார்த்தா நீங்க ரொம்ப டஃபான குவெஸ்டின் வச்சிருப்பீங்க போலவே.
1: வாழ்க்கை பயணங்கள் முடியவில்லை.
0: எந்த ஊரு? மெட்ராஸ். ஒரு படம் வாழ்க்கை பயணம். மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி.
1: மெட்ராஸ்
0: ஒரு படம் இருக்கு.
2: மெட்ராஸ் இருக்கு.
0: ஆமா,
2: வாழ்க்கைன்னு ஒரு படம் இருக்கு. பயணங்கள் முடிவதிலே படம் இருக்கு.
0: ஓகே,
2: நாலு இருக்கா? உள்ள 40 படம் இருக்கா?
1: பொண்ணுக்கு எந்த ஊர்?
0: ஓகேம்மா, சூப்பரா சொன்னீங்க.
1: மெட்ராஸ் டு பாண்டிச்சேரின்னு ஒரு பழைய படம் இருக்கு, சூப்பரா இருக்கும். பக்கோடா அம்மா
2: பாக்குறேன், நீ போயிட்டு
1: பாண்டிச்சேரி சூப்பரா இருக்கும்.
2: தேங்க்யூ சோ மச். பை பை. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த கலர் போறதுக்கு முன்னாடி பாட்டு ஏதாவது இருக்கு ஆனந்த்?
0: அடுத்ததா உங்களுக்காக மாற்றான் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில மதன் கார்கியோட வரிகளில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு.
2: கேட்டு நேரங்கள் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுளு.

0: எஸ்எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:44 ஆயாச்சு. கெட் செட் கோல ரொம்ப அழகான கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் ஆர்ஜே சார் ஜெயராமன், மற்றும்
1: நானும் கூட இருக்கேன் ஆர்ஜே ஆனந்த் தான் பேசிட்டு இருக்கேன். நாங்க நீங்க சொல்ற படத்தெல்லாம் எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியமா பெரிய சொற்றொடரா கொடுக்குறீங்க.
0: எஸ் ஆமா, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? நீங்களும் இந்த கேம்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் என்னது ஆனந்த்,
1: 2952055454 என்ற எண்ணை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடலாம்.
0: எஸ், நிகழ்ச்சியில்

0: இருக்காங்களா இப்போ
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன் சேவை ஜெயசீலம் கடமாண்டப்பட்டீங்க
0: ஐயா. சொல்லுங்க ஐயா, கேம் பழமா
2: சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதாவது நான் ஒரு படம் சொல்லுமா?
0: இல்ல, நான் இன்னொரு கேம் சொல்லட்டுமா? கேம் அது கிடையாது. அதாவது நான் 9:40 வந்து ஒரு கேம் ஒரு டாபிக் சொல்லுவேன், நீங்க 10:40 வந்து நீங்க ஒரு புது கேம் சொல்றீங்க ஐயா. அதாவது என்னன்னா, நீங்க ஒரு நீங்க சில படங்களை ஒரு வாக்கியத்துல வச்சு சொல்லுவீங்க, நாங்க அந்த படங்களை கண்டுபிடிப்போம் அந்த வாக்கியத்துல என்ன படம் இருக்கு.
1: நிகழ்ச்சி இப்பதான் கேட்டுட்டு இருக்காங்க போல. ஆமா, நீங்க ஒரு
0: ஆமா, இது நான் ஏன் 40 சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஆமா, ஒரு 4 படங்களோட பேரை சேர்த்து வச்சு ஒரு வாக்கியமா சொல்லணும், அதற்கான படங்களை நாங்க கண்டுபிடிப்போம், அதான்
2: இன்னைக்கு கேம். ஆமா
3: சொல்லுங்க. ஒரு ராஜாவும் ராணியும் மெட்ராஸில் இருந்து மதுரை வழியாக சிவகாசி சென்று அங்க உள்ள அங்காடியில் பட்டாசு வாங்கி விட்டு இட்லி கடையில் இட்லி சாப்பிட்டார்கள்.
1: ஓகே, எத்தனை படம் இருக்கு இதுல?
0: 22. சரி ஓகே, நான் சொல்றேன்,
1: நான் 4 படம் சொல்லிடுறேன்.
0: நானும் 4 தான் எழுதியிருக்கேன். சொல்லுங்க.
1: ராஜா ராணி, மதுரை, சிவகாசி, இட்லி கடை. ஓகேவா?
0: மெட்ராஸ் ஒன்னு இருக்கு.
1: ஓகே
0: ஐயா, 5 படம் வச்சிருக்கீங்களா இல்ல 66 வச்சிருக்கீங்களா?
1: மதுரை சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். ஹலோ,
0: இட்லி கடை சொல்லியாச்சு, அவ்வளவுதானே படம் பேரு?
3: ஆமா சார்.
0: ஏன் கம்மியா வச்சீங்கன்னு ஒரு 4 வைக்க வேண்டியதானே.
1: ரெடி
3: பண்ணிட்டு
0: வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றி,
0: தேங்க்யூ சார்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம். மஞ்சள் பேசுறேன். ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா.
4: உற்சாகமா இருக்கீங்க.
1: அப்படியா? ஆமா ஆமா ஆமா, இப்ப சாப்பிட்டு
4: வந்ததுனாலதான்.
1: என்னோட
0: நேயர் எனக்காக ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னோட நேயர் எனக்காக வந்து ஃபேவர் பண்றவங்க.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
0: கலா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா போதுங்களா?
5: இப்ப அது இன்னும்
1: குட் மார்னிங், குட் மார்னிங்,
0: வெரி குட் மார்னிங். ஓகே, இப்ப கலா பிறந்த இந்த ஷோவை இன்னும் சிறப்பா ஆக்குவாங்க.
1: இந்த ஷோவை இன்னும் சிறப்பாக்குறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க.
0: கலா அவரே களம் இறக்கி விட்டு இருக்கோம். சொல்லுங்க கலா.
5: சார்
1: சொல்லுங்க. ஓகே,
0: ஒரு படம் இருக்கு.
1: கிழக்கு ரயில் ஒரு படம் இருக்கா?
0: கிழக்கே போகும் ரயில்.
1: கிழக்கே போகும் ரயில்.
0: நான் சொல்லுங்க கலா.
1: மௌன ராகம்.
0: இந்த மௌனமோ இல்ல இல்ல ராகமோ இல்ல, ஆனா மௌன ராகம் மட்டும் இப்படி உள்ள வந்துச்சு சொல்றீங்க.
1: மௌனம் நீங்க சொல்லவே இல்லையே.
0: வணக்கம்.
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: ஓகே ஓகே
0: பாபு, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு சார். எப்படி இருக்கீங்க
0: பாபு? உங்ககிட்ட பேசுறேன், எப்படி இருப்பேன்? சூப்பரா இருப்பேன்.
6: கண்டிப்பா கண்டிப்பா சார். அதான் சார், எல்லாருக்கும் நல்லா நல்லா இல்லை.
0: ஓகே, கேம் குள்ளப்பலாமா?
6: அப்ப நான் சொல்லட்டுமா சார்?
0: சொல்லுங்க.
6: கல்லுக்குள் ஈரமான மனதில் உறுதி வேண்டும்,
0: கல்லுக்குள் ஈரம் இருந்துச்சு,
1: ஈரமான மனதில்.
0: ஆஹா, ஐயோ ஐயோ.

0: கல்லுக்குள் ஈரம்,
1: மனதில் உறுதி வேண்டும்.
0: ஓகே,
1: இன்னும் இருக்குதா? கல்லுக்குள் ஈரம், மனதில் உறுதி வேண்டும். திருப்பி ஒரு சொல்லுங்க.
2: கல்லுக்குள் ஈரமான மனதில் உறுதி வேண்டும். அவன் அவள் அது ஓடு வாழ பழகிதான் வாழ்க்கை.
1: அவன் அவள் அவள் ஒரு படம் இருக்கு, அவள் அது தொடர்க்கதையா?
2: வாழ்க்கை
1: தெரியாது.

0: ஓகே தேங்க் யூ எஸ் நிகழ்ச்சியில ஏ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் போயிடலாம் வாரணன்
1: எஸ் வாரணம் 1000 திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில தாமரையோட வரிகளில் நரேசையன் மற்றும் பிரசாந்தினி அவர்கள் சேர்ந்து பாடிய பாடம் தான் கேட்க போறோம். கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்க எல்லாமே சமதுல.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

0: எஸ் அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 10:56 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோல இது வரைக்கும் பேசிட்டு இருந்தது நான் ஆர்ஜி சரண் ஜெயராமன் மற்றும்
1: நானும் ஆனந்த் தான் பேசிட்டு.
0: ஆனந்த் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு?
1: நல்லா டஃப் கொடுத்து நம்மளே வந்து ஒரு புது புது படங்களை கண்டுபிடிக்க வச்சுட்டு நல்லா விளையாண்டாங்க இன்னைக்கு
0: நேரில். நல்லா விளையாண்டாங்களே இந்த கேம். நானும் முதல்ல விளையாடும் போது வாஸ் லைக் எப்படி மக்கள் வந்து கண்டு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த புகழேந்தின் ஒருத்தர் பண்ணாரு, அவர்லாம் இந்த கேம் சொன்னா முதல் கலரா வருவாரு. அந்த கேம்ல வந்துட்டு அவர் சொல்லும் போதெல்லாம்
1: அந்த கேமை வச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அவங்க?
0: ஆமா, இது இதுக்கப்புறம் நீ வச்சு பாருடா அப்படின்வாங்க. அதுல என்ன வருதுன்னா நான் ஒரு கட்டத்துக்கு போயிட்டு எங்க ரெண்டு படம் கொடுங்க, நானு ஒருத்தர்
1: 8, 11 படம் கொடுத்தாங்க.
0: சாப்பிடும்போது போன் பார்க்க மாட்டேன், சாப்பிடும்போது டிவி பார்க்க மாட்டேன்,
1: 10 மணிக்கு தூங்கிடுவேன்,
0: 10 மணிக்கு தூங்கிடுவேன், இல்ல வீட்டுல யாராவது ஒரு வேலையாவது ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து
1: கண்டிப்பா எல்லாருமே வச்சிருப்போம்.
0: போட்டிருப்பில்ல அது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க போட்டுக்கிற ரூல்ஸ் என்ன அப்படின்னு? நீ என்ன ரூல்ஸ் போட்டிருக்கானு?
1: நான் வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு ரூல்ஸ் போட்டிருக்கேன்,
0: ஆனா இது வரைக்கும் கடைபிடிக்கல.
1: ஆமா, ரூல்ஸ் போடணும்னு நினைக்கிறது மட்டும் பண்ணக்கூடாது, அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். சோ சூப்பரான டாபிக்கோட சரண் ஜெயராமன் 11:00 வந்திருக்காரு. நீங்க நிகழ்ச்சியிலிருந்து நல்லா ஜாலியா இந்த டாபிக் பத்தி பேசுங்க. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஆனந்த்.
0: ஆனா நான் இப்ப கிளம்பல, நான் இங்கதான் இருக்க போறேன்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காதலன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில சுனந்தா மற்றும் மின்மினி அவர்களோட குரல்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு.
0: எஃப்எம் ரெயின்போ 101.4
1: எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் காலை 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார

கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow கேட்டுட்ருக்கீங்க. கேட்டுட்ருக்க நேரம் 11:03 ஆயாச்சு. உங்களுடன் ரெயின்போல உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் ஆர்ஜி சரஞ்சயராமன். எஸ் நேரில் கூட நான் தான் இந்த அடுத்த 1 மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேச போறேன். இன்னைக்கு அழகான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன டாபிக் அப்படின்ட்டு நான் போன சங்கிலே சொல்லியிருந்தேன். எஸ் அதாவது நம்மளே சில ரூல்ஸ் போட்டு வச்சிருப்போம். அதாவது அது பெரிய ரூல்லாம் கிடையாது, பட் நம்மளே சில ரூல்லாம் போட்டு வச்சிருப்போம். அதாவது நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து நான் துணியெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு நான் அந்த வீக்லி அந்த 1 டேல நான் துவச்சிடுவேன். எனக்கு அப்படிதான் எனக்கு பிடிக்கும். இல்லை நான் வந்து சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை நான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனேன்னா ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஒன்னா சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். எங்களுடைய இந்த மீடியா கையில் இருக்க ஃபோனோ இல்லை டிவியோ எல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இல்லை ஒருவேளை வந்து எங்க வீட்டில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் நீங்களும் உங்கள் லைஃப்பில் போட்டிருப்பீங்க இல்லையா? அது என்ன ரூல்? எஸ் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-00-38, அப்படி இல்லைனா 2952-55544 எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில முதல் காலரா ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு அலட்சியமா லைட் ஃபேன் ஓடுறது பிடிக்காங்க.
0: ஆ கரெக்ட், நான் இப்படிதான் கேட்டேன், சொல்லுங்க.
1: ஏன்னா லைட் எங்கேயாவது வேஸ்ட் ஆகிடுச்சுங்களேன், அதை ஆஃப் பண்ணேன். கரண்ட் பில்லுக்காக நான் பார்க்கல.
0: ஓகே,
1: வேஸ்ட் ஆகி இதுக்கு உங்களுக்கு அது ஒரு இதுதானே உங்களுக்கு?
0: ஆமா, தேவையில்லாம எழுந்து கூடி எரிஞ்சிட்டு இருக்கு.
1: அதே ஃபேன் வந்து உங்களுக்கு போட்டுட்டு போட்டு வந்துடுவாங்க. இந்த ரூம்ல அந்த ரூம் குறம் ஃபேன் ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணாம வந்துடுவாங்க. ஆனா போகும்போது ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு தான்
0: போனேன். போகும்போது ஒரு முதல்ல நான் ஒரு ஒரு வாட்டி அதை ஆஃப் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றீங்க. நோண்டிட்டே இருக்கிறோங்க, என்ன பண்றது அதுக்கு?
1: சொல்லுவேன்
0: முக்கியமான பாயிண்ட் அதுதான். அது போல விழுந்தா கூட தெரியாது உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப
1: உங்களுக்கு

0: 우리 시내는 알기로 부딪히길 바라는 소리라고래.
1: 오케이.
0: 아, 유리달라고 그랬지. 아, 나는 언제 나만 아들 갈지가 세업팀이죠. 아, 나는 사업으로 갈때 폰 봐. 가면 사업팀이.
1: Yes. Okay. Thank you so much. Yeah. Thank you so much. Call banana. Thank you. Yes. Romba araga vandu avar badhil solirundaru. Nigashila idha pathan pesittu irukom. Okay. Nigashila vandu mudhal padala. Na samibathile enudaiya friend orthanga madhigaval appadina irukanga. Avangalude padala avangalude or social media la avangala indha padala kettadhukku appuram avanga potirundanga. என்ன ஒரு ரசனையான ஆள் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் இந்த பாட்டு எனக்கும் லூப்ல போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கும் அந்த பாடல் வந்து நிகழ்ச்சியில போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க ஞாபகம் தான் வருது இந்த பாடலை கேட்கும் போது. எஸ் நிகழ்ச்சியில வந்து பிரியம் சந்தியம் திரைப்படத்துல இருந்து கார்த்திக் மற்றும் ஸ்வேதாட குரல்ல யுகபாரதி வரிகள்ல வித்யாசாகர் இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதூளு. இது மதிய வளாவலுக்காக டெடிகேட் பண்றேன்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எஸ், அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடிந்த நேரம் 11:11 ஆயாச்சு. எஸ் உங்களுடன் ரெயின்போல தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து அடுத்த காலர் யாருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க? ஓகே, அதாவது என்னோட கேள்வி என்னன்னா, நம்மளுக்குள்ளேயே சின்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டு போடலாம், ஏன்னா இதெல்லாம் கடைப்பிடி பேசுறது நம்ம விஷயம் எல்லாம் பண்ணும்போது அது என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க?
3: நீங்க ஆமா, என்ன ரூல்னா வந்து நம்ம வெளில போறோம் எங்கனாலும் சேர்ல உட்காந்து சாப்பிடுவோம்.
2: நான்
3: மேக்ஸிமம் வீட்டுல இருக்கும் போது எனக்கு ஒரு ரூல் வச்சிருக்கேன், சாப்பிடும் போது டிவி எந்த டிஜிட்டலும் இல்லாம தரையில உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு எனக்கு ரொம்ப வருஷமா. எங்க சான்ஸ் கிடைக்குதோ தரையில உட்காந்து சாப்பிடுவேன்.
2: எதனால அப்படி?
3: தரையில உட்காந்து சாப்பிட்டா நம்ம வந்து அத நம்ம வயிறு வந்து அப்படி உள்ள போயிடும், விச் மீன்ஸ் என்னன்னா நம்ம நிறைய சாப்பிட முடியாது.
2: ஆஷிப் ரொம்ப அழகா சொன்னார்ல, நான் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னா. எஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல் தான் கேக்குறேன். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம். அந்த மாதிரிதான் கேட்டுட்டு இருந்தேன். நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, புது புது காலர்லாம் வரீங்க பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ் நீங்களும் கால் பண்ணி சரண் ஜெயராமன் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே போன் எடுங்க, 298-6-0-0-3-8 அப்படி இல்லைன்னா 295-2-0-5-4 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா வந்து ராசிய திரைப்படத்துல இருந்து SPB மற்றும் பிரீத்தி உத்தம் சிங் இவங்க பாடிய பாடல் வாலியோட வரிகளில் இளையராஜா பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நடந்திருக்கிறது FM Rainbow 101.4 எல்லாமே சமதுல.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: எஸ் எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போல நான் சரண்ஜெயராமன் தான் இங்க இணைஞ்சிருக்கேன். நேரம் 11:21 ஆயாச்சு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்க பேசுறீங்க? வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க.
4: வணக்கம் சகோ, பிரகாஷ் புரசைவாசன்.
3: பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? பிரகாஷ்
4: நல்லா இருக்கேன்
3: சகோ. சொல்லுங்க பிரகாஷ், நீங்க ஃபாலோ பண்ற அந்த ஒரு ரூல்,
4: மோட்டர் போட்டதா தண்ணி உழைஞ்சு போற அளவுக்கு விட மாட்டேன்
3: சகோ. ஓகே,
4: ஒரு மோட்டர் போட்டோம்னா ஒரு டைம் போட்டோம்னா முக்கால் மணி நேரம் டைம் ரோபிடா கணக்கு கரெக்டா.
3: எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாரு சரிங்களா. போட்டு ஒரு டைம் சொல்லுவாரு, ஒரு 20 அதாவது 20 நிமிஷம் ஒரு டைம் வைப்பாரு. இந்த டைம் போடுறோமா 20 நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு வர. ஆனா நான் அப்படி இல்லைங்க, தண்ணி வழிய விட்டு பார்த்துட்டு
4: டேங்க் வந்து ஒரு 1000 லிட்டர் டேங்க்.
3: ஓகே,
4: போட கரெக்டா போட்டு ரோபிடாது.
3: ஓகே,
4: கரெக்டா ஆஃப் பண்ணுவேன்.
3: ஓகே,
4: அந்த மோட்டர் பாட்டு ஓடிட்டு தண்ணி பாட்டு போயிட்டே இருக்கும். அங்க வந்து எங்க குரல் கொடுப்பாங்க, ரொம்ப கடுப்பா வரும் தண்ணி வேஸ்டா போகும்போது.
3: அடிக்கடி அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கொடமாடப்பட்டீங்க.
3: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: நன்றி ஐயா. நான் ஓய்வு பெற்ற ஆசிரியருங்க.
3: சொல்லுங்க ஐயா.
5: திருக்குறள் மீது பற்று அடைவோம் எப்பவுமே.
3: ஓ ஓகே.
5: தினந்தோறும் ஒரு திருக்குறள் அதற்கு உண்டான ஒரு பொருளை எழுதி வாட்ஸ்அப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சாப்பிடுறீங்க. அது ஒரு குறிக்கோளாவே நான் செய்யறேன். ஒரு 10 ஆண்டுக்கு மேல
3: அது ஒரு குறிக்கோளாவே செய்யறது விஷயம் கிடையாது. 10 வருஷமா செய்யறீங்க பாத்தீங்களா? அது அதுதான் அங்க நீங்க டீச்சர். அது ரொம்ப நல்ல ஒரு
5: குறள் ஒன்னு சொல்றீங்களா?
3: ப்ளீஸ் ப்ளீஸ்
5: ஐயா
3: சொல்லுங்க சொல்லுங்க.
5: இனிய உறவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று.
3: ரொம்ப அழகான
5: சொல்லி இருக்க, நாம் கடுமையான சொல்ல பயன்படுத்தக்கூடாது.
3: ரொம்ப அழகான ஒரு குரல் இல்லைங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா, தேங்க்யூ. ரொம்ப அழகா
5: சொன்னீங்க,
3: தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர். வணக்கம்.
6: ஹலோ,
3: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
6: மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன் சார்.
3: ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் சார்,
3: நீங்க
6: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். முதல் முறையா கால் பண்றீங்களா? முதல் முறையா
6: பேசுறேன்.
3: ராமகிருஷ்ணன் கால் பண்ணுவாரு, கொஞ்சம் கால் கொடுங்க, நான் பேசுவேன்னு சொல்லிருக்கேன்
6: சார். எனக்கு வந்து வேஸ்டா எதுவுமே ஓடக்கூடாது சார். லைட்டு, ஃபேனு, மோட்டரா இருக்கட்டும், எல்லாமே அணைச்சிருவேன். ஆள் இல்லாத டைம்ல ஃபேன் எதுக்கு ஓடணும், ஆஃப் பண்ணிடுவேன்.
3: ஓகே,
6: கொஞ்சம் சிக்கனமா இருப்போம் சார்.
3: ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏ சதான் கேட்டுட்டு இருக்கேன். அதாவது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? ரூல் இருக்காது, பட் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த விஷயம் தான் கேட்டுட்டு இருக்கேன்.

0: நிகழ்ச்சியில அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க
1: சார்? ஈரோட்ல இருந்து தங்கவேல் சார்.
0: ஈரோட்ல இருந்து தங்கவேல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: எஸ் சொல்லுங்க.
1: உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன்.
0: ரொம்ப நன்றிங்க.
1: உங்களுடைய குரல் ஒரு தனித்துவமா இருக்கு, யூனிக்கா இருக்கு.
0: ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, தேங்க்யூ சோ மச்.
1: வானொலிக்கு தகுந்த குரல் சொல்லிடுறேன்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. சொல்லுங்க, நீங்க ஃபாலோ
1: பண்ணுங்க. நான் என்னோட ரூல் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நைட்டு 10 மணிக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அது படுக்கிற
0: அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு.
1: இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வேலையை பொறுத்துதான். பகலெல்லாம் வேலையா இருக்கனால கால் சரிமா வந்துகிட்டே இருக்கு. இரவு 10 மணிக்கு படுக்க போயிட்டுனா சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். காலையில 8 மணிக்கு தான் ஆன் பண்ணுவேன். என்ன சுத்தி இருக்க சர்க்கிளுக்கு தெரியும் இந்த இந்த டைம்ல சுவிச் ஆஃப்லதான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அது முத ஒரு காலத்துல வந்து நம்ம இன்னொரு மொபைல் இருந்து நம்ம போனுக்கு கால் பண்ணி பேசிக்கிற காலம்லாம் இருந்தது மொபைல் அறிமுகமான புதுசுல. இப்ப வந்து கால்ஸே வந்து அட்டன் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கு. தூங்கவே கூட முடியாத சூழல் வந்ததுனால இரவு எப்ப படுக்க போறோமோ அப்ப செல்லு சுவிட்ச் ஆஃப். இதுல இன்னொரு கேள்வி கூட வரல, நைட் ஏதாவது எமர்ஜென்சினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு?
0: அதுக்கு
1: என்னுடைய மனைவி நம்பர் இருக்கு, என்னுடைய வீட்டுக்கார நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும், ஓரளவுக்கு உறவுக்காரங்களுக்கு. அந்த போனுக்கு வந்துடும் நைட் வந்து. அது வந்து நான் ரூலாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கடந்த 4 வருடமாக. நல்ல நிம்மதியான உறக்கம். நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா பேசுறீங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் இணைஞ்சதுக்கு. தேங்க்யூ. அந்த போனை சுவிச் ஆஃப் பண்ற மந்திரம் யாருக்கிட்டயாவது இருந்தா உடனே கொஞ்சம் எஃப்எம் ரெயின்போவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போங்க. எனக்கு இவர் சொன்ன மாதிரி இந்த போன் மட்டும் ஆஃப் பண்றது தவிர்க்கவே முடியாம இருக்கு. நான்லாம் ஒரு ரூல் போனேன்னா இந்த போனை என் கையில இருந்து ஒரு மணி நேரம் வந்து தூக்கி எங்க வைக்கணும், ஓரமா வைக்கணும்ன்றதான் ரூல் போட்டுப்பேன். எஸ் அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறோம், பட் ஆனா முடியலையே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் நேர்கள்ட்ட. நேர்கள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் என்கிட்ட கால் பண்ணி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுங்க, டயல் பேட் போங்க. கரெக்ட், இப்ப சொல்ற நம்பரை போடுங்க. 298600038 அப்படி இந்த நம்பர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு நம்பர் சொல்றேன், திருப்பி டயல் பண்ணுங்க. 2952055554 இணைப்பு எண்ணாக 044 அப்படின்ற எண்ணை இணைக்க மறந்துடாதீங்க. இப்போ நிகழ்ச்சியில வந்து இன்னும் ஒரு அழகான பாடல் தான் கேட்க போறோம். ராசி திரைப்படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவோட குரல்ல சிற்பியோட இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுளு.

0: எஸ் இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 11:33 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு காலர் வந்து யாருன்னு இருக்காங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க, நீங்க கடைபிடிக்கிற அந்த ஒரு ரூல் என்ன? வெளியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா வந்து அவங்க கூட தான் பேசுவேன், ஃபோன்ஸ் அதிகமா யூஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்.
1: ரெண்டு விஷயம் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் சார். வெளியில போனேன்னா கையில வாட்டர் பாட்டில் அப்படிங்கறது நிச்சயம் எடுத்துட்டு போவேன்.
0: கரெக்ட், சூப்பர்.
1: இது வந்து ஒரு தம் ரூலாவே ஃபாலோ பண்ண, எந்த நேரத்துல நமக்கு தாகம் எடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால வெளியில போய் தண்ணிக்கு கஷ்டப்பட்டுக்கு பதிலா நம்ம எடுத்துட்டு போறோம், அது ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரு என் கூட பேசணும்னு இன்டராக்ட் பண்றானோ அவங்களை நல்லா ஃபர்ஸ்ட் பேச விட்டுட்டு அவங்க சொல்றத ஃபுல்லும் கேட்பேன், இன்டராக்ட் பண்ணிட்டு அதன் பிறகுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கறத முன்வைப்பேன்.
0: சூப்பர், ரொம்ப அழகா பேசுனீங்க. நானும் தண்ணி பாட்டில் கேரி பண்ணுவேன்.
1: பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காம முன்கூட்டியே பண்ணுவாங்க, அல்லது அவங்க பேசுவாங்க நம்ம போனை நோண்டுவோம், இல்ல வேற எங்கேயும் முகத்தை பார்த்து அலர்ட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேக்குறதுங்கிறது ஒரு தம்ரூல
0: வச்சிருக்கேன். சூப்பர், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சந்திரசேகர், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார்ல. எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடல் தான் வருது. வீரா திரைப்படத்துல இருந்து மனு மற்றும் ஸ்வரலதாவோட குரல்ல வாலியுட வரிகள்ல இளையராஜா இசையில இந்த ஒரு பாடலை கேட்டு நிதருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வீரா படத்துல இருந்து அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 11:42 ஆயாச்சு. உங்களுடன் ரெயின்போல தான் வந்து பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்ல. என் நேயர்களுக்காகவே தேடி தேடி இந்த பாடல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அம்ம பாட்டு சரண் அப்படின்னா அப்படி கால் பண்ணி பேசுறீங்களா? அப்ப சொல்லுங்க, அப்பதான் இன்னும் எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும், இன்னும் ரொம்ப அழகான பாடல்லாம் எடுக்க முடியும். ஆனா இப்போ நிகழ்ச்சியில வந்து காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார்.
2: சொல்லுங்க, நீங்க ஃபாலோ பண்ற அந்த ரூல் என்ன?
3: நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டுணும் சார். எளிய ஜீரணம் ஆகிற மாதிரியான உணவு சாப்பிடணும் சார்.
2: சூப்பர்.
3: 9 மணிக்கு படுத்தணும் சார்.
2: சூப்பர்.
3: காலையில உடற்பயிற்சி செய்யாம நாளை தூங்குறது இல்ல சார். உடற்பயிற்சி, வாக்கிங், ஏதாவது ஒண்ணு பண்ணித்தான் காலை டிஃபனே சாப்பிடுங்க.
2: காலை டிஃபனே சாப்பிடுவீங்க. சூப்பர். இந்த நைட் அந்த 7 மணிக்கு சாப்பிடுறதுன்றீங்க இல்லையா, இத நானும் ஃபாலோ பண்ற ஒரு ஆள் தான். அது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு.
3: என்ன
2: ஒரு ரொம்ப ரொம்ப அழகான விஷயம்னா, நீங்க படுத்ததும் நல்ல தூக்கம் வரும், எந்த நெஞ்சரிச்சல் எதுவுமே இருக்காது. ரொம்ப அழகா இருக்கும் அது. அதை நான் அனுபவிச்சு பார்த்தேன் ஒரு வாட்டி.
3: அந்த பசிக்கிற
2: எதிர்பார்க்காம இருக்கிறோம்ல. நானே
3: பாத்துக்கிறேன்.
2: நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பீங்களா? எனக்கு ஆசையா இருக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: பரமக்குடியில
2: இருக்கீங்க, சென்னையில இருந்தாவது கொடுத்து அனுப்புங்க.

0: சாப்பாடு உணவுகள்ல வந்து இதுதான், ஏதாவது ஒரு கூட்டு குழம்பு கீரை, கீரை தேனா உண்டு, அதை சாப்பிட்டே ஆகணும். எங்க வீட்டுல ரூல்ஸ் படி
1: கீரைய சாப்பிட்டே ஆகணும், இல்லன்னா எல்லாரும் வெளியே போயிடுங்க அப்படின்னு.
0: இதுல வறுவல் பொரியெல்லாம் ரொம்ப கிடையாது, எப்பதான் ஏதாவது வறுத்து உருளைக்கிழங்கு வறுத்து வைப்போம். மத்தபடி இந்த களி நீங்க இப்ப கேட்டது இதே அதுல இருக்கு, களி தேனை செய்வேன்ப்பா, புட்டு களி இடியப்பம் இதுவெல்லாம் எல்லாருமே சாப்பிடுற பழக்கத்தை உண்டு பண்ணணும், அதுதான் முக்கியமா.
1: சூப்பர். எங்க வீட்டுல இந்த ஒரு பழக்கம் இருக்கு, அதாவது வந்து ஏதாவது ஒரு காய் கண்டிப்பா இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, காய் சாப்பிட்டே ஆகணும்,
1: காய் சாப்பிட்டே.
0: நான் பாக்குறேன் பல ஊர்களுக்கு போகும்போது, எங்க பிள்ளைங்க சாப்பிடாதுங்க காய்கறி
1: பெருமையா சொல்லுவாங்க. ஆமா கரெக்ட்டுங்க,
0: அது பாதி ஒபிசிடி ஏற்பட்டுருது பாத்தீங்களா.
1: ஆமா,
0: சரியான குண்டு ஊழச்சதை போட்டுருது, அதுக்கப்புறம் அது மறுபடியும் அந்த மெயின்டைன் பண்ண முடியல, மறுபடியும் அந்த ஒல்லியான உடலை கொண்டுட்டு வரவே ரொம்ப. அதனால நாங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி உணவுகள் இது பண்ணதுனால எல்லாருமே நல்லா ஓரளவு ஒல்லியா தான் இருப்பாங்க, குண்டாவே யாருமே கிடையாது. அதே மாதிரி அவங்க வேலை அவங்க பாக்கணுங்கிற ரூல்ஸ் இருக்குப்பா எங்க
1: வீட்டுல.
0: துணிமணி எல்லாம் பிள்ளைகள்லாம் அவுத்து போடுற பழக்கம், மறுநாள் துவைக்கிறது எதுவுமே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் துணியை துவைச்சுதான் குளிக்கிற பழக்கம் உண்டு, அதனால வீடு எப்பவுமே சுத்தமா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் மாதிரி
0: நல்ல விஷயங்களை நாங்க பின்பற்றோம், வீடு நல்லா இருக்கும், பிள்ளைகளும் பொறுப்பான
1: பொறுப்பா இருப்பாங்க. சூப்பர் மா சூப்பர், தேங்க்யூ,
0: நன்றி நன்றி.
1: குண்டா இருக்கவங்க நாங்க என்ன வேணும்ட்டு மாதிரி குண்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். குண்டா இருக்கிறது என்ன பிரச்சனை கேட்டால், ஆரோக்கியமா இருந்தா சரி, குண்டா இருந்தா பரவாயில்ல ஆரோக்கியமா இருந்தா சரி, ஆனா காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும்ல. இந்த காலத்துல பசங்க வந்து ஆஹா காய்கறினாலே ஓடுறாங்க, கீரைனாலே ஓடுறாங்க, ஏன் இனி பண்றாங்கன்னே தெரியல. பிளீஸ் நல்ல வெஜிடபிள்லாம் சாப்பிடுங்க, பழங்கள்லாம் சாப்பிடுங்க, கீரைகள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ஒரு பாடல் வந்து வெற்றி விழா திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி மற்றும் சித்ராவோட குரல்ல வாலியோட வரிகள்ல இளையராஜா இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாடல் இது, கேட்டு நந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுளு.

0: அந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 11:53 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போல நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ் நிறைவு காலராக யார் இருக்கா அப்படின்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யாருங்க வந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. ஓகே, அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யாருங்க வந்து
1: பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் டாக் பண்ணிட்டு சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜ் பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் போஜராஜன், எப்படி இருக்கீங்க?
1: சொந்த வீடு இல்ல, ஒரே வெயில், அனல் போட்ட வீடு, வீட்டுல இருக்கவே முடியல, ரோட்ல இருந்து உட்காந்து இருக்கேன்.
0: வீட்டுல இருக்கே முடியலங்களா? என்னாலும் இருக்க முடியலங்க, நீங்க இப்படி சொன்னத கேட்டு. எல்லாம் ஒரு நாள் சரியாகும் சார். உங்களுடைய அந்த ரூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன், நீங்க கடைபிடிக்கிற அந்த ஒரு ரூல்.
1: எனக்கு வாடகை வீட்டுல இருக்கிற நான் என்ன தேச்சிக்கிறேன் பண்றது, தண்ணி அங்க விடுறாங்க, கரண்ட் பில்லு நாங்க வந்து அவங்களே கட் பண்ணிடுவாங்க, எல்லாமே வந்து அவங்களே கட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் எரியும், குறிப்பிட்ட அவங்கள தண்ணி கூட விட மாட்டாங்க. நாங்க ரோட்ல போய் புஷின்னு வருவோம், தண்ணி கூட விட மாட்டாங்க.
0: ஓகே, அதெல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். நீங்க தானே எனக்கு ஊருகா தரேன். நீங்க இன்னைக்கு நிறைவு பாடலாக வந்து என்ன பாடல் வரப்போகுதுன்னா, வெற்றி விழா திரைப்படத்துல இருந்து எஸ்பி மற்றும் சித்ராவோட குரல்ல வாலிவுட வரிகள் இளையராஜா தான் பாடல் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் கிளம்புறேன், ஒரு மணிக்கு திருப்பி வரும். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆர்ஜே சரண் ஜெயராமன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சமதுல.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். என்பிஎஸ் வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. என்பிஎஸ் வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது

என்பிஎஸ் வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். பிரான் பிஆர்ஏஎன் என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் சிஆர்ஏ அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். என்பிஎஸ் வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம். முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் பிஎஃப்ஆர்டிஏவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால் ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று என்பிஎஸ் பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். என்பிஎஸ் அறக்கட்டளையின் இஎன்பிஎஸ் தளம் மூலமும் செய்யலாம். பிஎஃப்ஆர்டிஏவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ரூபாய் 250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ரூபாய் 250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் என்பிஎஸ் வாத்சல்யா கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் என்பிஎஸ் வாத்சல்யா அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: நேரம் 12:06 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜி மோகன்ராஜ் பழனி. இன்றைக்கி எதை பற்றி நாம் பேச போகிறோம்? நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேச போகிறீங்க அப்படின்னா, அம்மா அம்மா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பிடித்த உறவு. உங்களுடைய அம்மாவுக்கு நீங்கள் ரொம்ப ஆசையாக நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு பொருள் என்ன, அந்த பொருளை பார்த்து அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உழைச்சிங்க, எவ்வளோ காலம் காத்திருந்தீங்க, இதை பற்றி தான் பேச போகிறோம். 0442986003 8, மற்றொரு தொலைபேசி 0442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செஞ்சது என்ன, நீங்கள் வாங்கி கொடுத்தது என்ன, அதை பார்த்து அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. முதல் நேயர் வணக்கம்.
1: பெருமையா
0: சொல்லுவாங்க. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லிஜி போஜனத்தை பேசுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: எங்க அம்மா தான் சார் எனக்கு தெய்வம்.
0: அம்மா
2: காலில் ஊந்து வணங்கிட்டு தான் நான் போவேன். எப்பவுமே காலையிலயும் சரி, எப்ப போனாலும் வெளியே காலம்னா எங்க அம்மா காலில் ஊந்து வணங்கிட்டு தான் போவையா. அவங்களுக்கு பிடிச்ச பொருள் உரிமை எல்லாமே பிடிச்ச பொருள் தான் அவங்களுக்கு.
0: நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க?
2: அவங்க நகை நட்டுமேலாம் ஆசைப்பட்டது கிடையாது ஐயா. அதனால வந்து அவங்க வந்து எதுவும் கேட்டதும் கிடையாது ஐயா. அதனால வந்து அவங்க தான் எங்களுக்கு கொடுப்பாங்க, வழியை நாங்க கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க.
0: ஓகே ஓகே. அதனால அவங்களை சந்தோஷமா பாத்துக்கிறது மட்டும் தான் நீங்க அழகா பண்ணிருக்கீங்க.
2: ஆமா, அவங்க தான் எங்களை கவனிப்பாங்க, அவங்க தான் எங்களை வளர்த்து, அவங்க தான் எங்களை காலாக்கி வச்சது.
0: ஓகே ஓகே.
2: அதனால வந்து அவங்க தான் எங்களுக்கு கொடுப்பாங்க, வழியை நாங்க கொடுக்க மாட்டோம். எல்லாமே அவங்க தான் எங்களுக்கு.
0: ஓ ஓகே ஓகே ஓகே. ஆனா எதனா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா?
2: ஒண்ணுமே கிடையாது. என் தம்பி நானும் என் தங்கச்சி மூணு பேரு. அதனால வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து பொதுவாகவே வந்து எல்லாமே ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்தோம்.
0: இப்ப உங்களுக்கு என்ன வயசுங்க ஐயா?
2: இப்ப வந்து எனக்கு 68 ஆகுது. எப்படி 80 மேல இருக்கும்
0: அம்மாக்கு?
2: 81 இருக்கும்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசினதுக்கு. நன்றி
2: நன்றியா நன்றியா.
0: நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய அம்மா அப்பா பற்றி அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் ஆசை ஆசையை அசைத்து வச்சு வாங்கி கொடுத்த அந்த பொருள் பற்றி, அதை பார்க்குறப்ப அவங்க எந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க, இல்லை அவங்களுக்காக நீங்கள் செஞ்ச விஷயம், இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986003 8, 0442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம கேட்க போகிற முதல் பாடல் சபேஷ்குமார் ஜெயக்குமார் அவங்களுடைய குரலில், ஸ்நேகன் வரிகளில் சபேஷ் முரளியின் இசையில் வந்துட்டே இருக்கு. தவமாய் தவம் இருந்து திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: الكوميونتي ونقول معنا إن إلا مسما دولة.
1: விமலா விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
2: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
1: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
2: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
1: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
2: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
1: ஹலோ ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
3: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ பேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
4: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
5: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
4: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
5: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
4: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
5: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: ஹரிஹர சூரியகர்.
7: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
8: நேரம் 12:20 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிற விஷயம், உங்களுடைய அம்மாவுக்கு நீங்க ஆசாசியா வாங்கி கொடுத்த பொருள் என்ன, அவங்களுக்காக நீங்க செஞ்ச விஷயம் என்ன, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். 0442986003800429520554 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
9: வணக்கம் சார்.
8: சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கா சார்?
8: ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, உங்க

0: உங்களுடைய அம்மாக்கு நீங்க பண்ணது என்னம்மா?
1: எங்க அம்மாவுக்கா? எங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப நல்லது பண்ணிருக்கேன் சார். எனக்கு வயசாகி போச்சு. எங்க அம்மா இருக்கிற மட்டும் எங்க அப்பா இருக்கிற மட்டும் நான் தெய்வம் மாதிரி அவங்கள பார்த்து அவங்க நல்லபடியா அவங்கள வச்சிருந்தா அவங்க இது வரைக்கும் அவங்கள பாத்துக்கணும், அவங்க போட்டோவை பாத்துக்கணும், சாமி கும்பிட்டுக்கணும் சார் இருக்கிறேன்.
0: அவங்க இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணீங்க?
1: ஒரு கிராம் 50 ரூபாய்க்குள்ளே இருக்கும் அதெல்லாம் போட்டு அவங்க சந்தோஷமா வச்சுட்டு வச்சுருந்தேன் சார். எனக்கு இப்போ வந்து வயசு ஆகி வச்சு அப்பா அம்மாலாம் இல்லை சார்.
0: ஓகே ஓகேம்மா, சொல்லுங்கம்மா.
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டுமா. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: இல்லை சார், இன்னும் நேரம் 1 மணிக்கு சாப்பிட்றேன் சார்.
0: ஓகே ஓகே, டைமுக்கு சாப்பிடுங்க. சரிங்கம்மா.
1: நான் வந்து இப்போ பசங்களை லீவில் இங்கே இருக்கோம் சார், திண்டிவனம் தல.
0: ஓகே ஓகேம்மா.
2: என்ன
0: படிக்கிறீங்க நீங்க? வாழ்த்துக்கள். சரிங்களா, நல்லா படிங்க. அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, யாருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க அம்மாக்கு நீங்க பண்ணது என்ன?
3: எங்க அம்மாவுக்கு நான் பண்ணது கடன் வாங்கி இருந்தாங்க ரெண்டு
0: பேர்த்த.
3: தையல் தொழில் பழகிட்டு நம்மளால கழிச்சுதான் தையல் மிஷினாக போயிருந்துச்சு. அதை தச்சு காசு சேர்த்து வச்சு பெண்கள்கிட்ட தான் இந்த வட்டிக்கு வாங்குறது.
0: ரெண்டு
3: பேர்த்த வாங்கிட்டு மீளவே முடியல. அவங்களால பாத்துக்கிட்டே இருந்தேன் நான். ஆனா எப்படி இதை அவங்களுக்கு சரி பண்றதுங்கிற இது குழப்பத்துலதான் இருந்தேன். அப்புறம் அந்த தையல் தைக்க ஆரம்பிச்சதுன்னு அந்த காசு அப்புறம் சேமிச்சு வச்சேன். ஏன்னா அதை யாரும் வாங்க மாட்டாங்க எங்க வீட்டுல, அதனால பத்திரமா எடுத்து வச்சு அவங்க ஒரு 200 ரூபாய், ஒருத்தவங்களுக்கு 200 ரூபாய், ஒருத்தவங்களுக்கு 180 ரூபாய் தான். அப்போ 50 ரூபாய் 40 ரூபாய் ஆச்சுல. அப்போ என்ன செஞ்சேன், அவங்கள வர சொல்லி அந்த வயசான அம்மா, ஒரு அம்மாவும் இன்னொரு அம்மா, அடிக்கடி வந்து எங்க அம்மா வச்சுன்னு குடுத்துவாங்க. ஏன்னா இப்ப கொடு, வட்டி கொடு, அது கொடு, காசை கொடுன்னு கேட்கும் போது அம்மா அப்படி மலைச்சு நிக்கும் போது வேதனையா இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணப்பா ரெண்டு பேருக்குமே கட்டிட்டு இனிமே எங்க அம்மாவுக்கு எந்த கடனுமே கொடுக்க கூடாது, நாங்க பாத்துக்கிடுவோம், நீங்க கொடுத்தீங்கன்னா அப்புறம் எனக்கு பயங்கர கோபம் வரும்னு சொல்லி அழிய அனுப்புனேன்.
0: உங்க உழைப்பால அவங்களுடைய கடனை, அம்மாவுடைய கடனை அடைச்சிங்க. சூப்பர்.
3: ஆமா, அதுல இருந்து அவங்க ரிலீஃப் ஆனாங்க, அதுல இருந்து விடுதலை ஆனாங்க. அவங்க ரெண்டு பேரும்
0: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல், கே ஜே யேசுதாஸ் அவருடைய குரல்ல, வாலியின் வரிகள்ல, இளையராஜாவின் இசையில வந்துட்டே இருக்கு. மன்னன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: பதினோரு மணி 12:31 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செஞ்சது என்ன, இதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். ஆசை ஆசையாக நீங்கள் அவங்களுக்கு பார்த்து செஞ்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986008 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இனிமையான பாடல்களையும் நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்து பார்த்து நல்ல வளர்த்து நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு நாம் திரும்பி செய்கிறது என்ன, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். வணக்கம், அடுத்த நேயர். ஹலோ, சொல்லுங்கள் சார், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: சார், நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார்.
0: ம், சொல்லுங்கள் சார்.
1: அதான் ரேடியோ தானே இது?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செஞ்சது என்ன சொல்லுங்கள்.
1: எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்சது வந்து, எங்க அம்மா வந்து, நான் முஸ்லீம், எங்க அம்மா இதுக்கு போறோம்னு ஆசைப்பட்டாங்க சவுதிக்கு.
0: ஓகே ஓகே.
1: அவங்க ஆசையை நிறைவேற்றினேன்.
0: சூப்பர்.
1: நிறைவேற்றி அவங்க வந்து போயிட்டு வந்து ஒரு 4-5 மாசம் என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறமா இறந்துட்டாங்க சார்.
0: ஓகே. உங்களுக்கு இந்த விஷயம் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்குதுங்க சார்? அதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க?
1: எங்க அம்மா எனக்காக வந்து எவ்வளவு பண்ணாங்க சார். நான் எங்க அம்மாக்காக பண்ண சின்னொன்று விஷயம் தான்.
0: ஓகே. உங்களுக்கு அவங்க செஞ்சதை காட்டிலும் நீங்க செஞ்சது ரொம்ப கம்மி அப்படின்னு
1: நினைக்கிறீங்க?
0: ஓகே, இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய விஷயம் சார். வாழ்த்துக்கள்.
1: ஓகே.
0: என்ன பாட்டுங்க சார்?
1: அந்த ராம் படத்துல வந்து
0: ராம் படத்துல இல்லீங்களா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே ஓகேங்க சார். நீங்க என்ன தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: சரி. ஓகே
0: ஓகே ஓகேங்க சார்.
1: Thank you.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு

0: மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழிலதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24

நான்கு மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ಬಾಯಿ ಸ್ನೇಹಿತೆಯೇ.
1: ஹாய் ஸ்னேகிதிய நிகழ்ச்சி மீண்டும் தொட்டுகிறது. அடுத்ததா ஒரு காலர் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கேக்குதா? ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க சார், உங்க அம்மாக்கு நீங்க செஞ்சது என்னங்க சார்?
2: தாய் சிறந்த கோயிலும் இல்லை சொல்லுவாங்களே சார்.
1: ஆமா,
2: அது கடைபிடிக்கிறேன் சார். எங்க அம்மா இப்போ இல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல. டெய்லி அப்பா அம்மா கும்பிட்டுட்டா
1: வருவேன்.
2: கிடைக்கிற நல்ல பேர் எல்லாமே எங்க அம்மா அப்பாவுக்கு போய் சேரும் சார்.
1: சூப்பர். அவங்க இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பண்ணீங்க சார்?
2: அவங்க இருக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க.
1: ஓகே ஓகே.
2: அப்ப கூட இருந்து ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டாக்கா முடிஞ்சதே வாங்கி கொடுப்பேன். அப்புறம் அவங்களுக்கு பர்த்டே கல்யாண நாள்லாம் வருது இல்லையா?
1: ஆமா.
2: அப்ப போய்

0: நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி வருவேன். எங்க அப்பாவுக்கு பிடிச்சமான்னு வாங்கி தருவேன், எங்க அம்மாவுக்கு பிடிச்சமான்னு வாங்கி தருவேன்.
1: அவங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா?
0: இருக்கு, 100% ஞாபகம் இருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து காரா புந்தி, எங்க அம்மாவுக்கு வந்து இந்த அவுல் இருக்கு இல்லையா,
1: ஆமா,
0: அந்த நைஸ் அவுல் சொல்லுவாங்க,
1: சரி,
0: அது வாங்கி கொடுப்பேன். எங்க அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த வெயில் நாள்ல நுங்கு கிருணி பழம் ஒண்ணு வைக்கிறாங்க இல்லையா பெருசா, அமெரிக்கா, அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார்.
1: சூப்பர் சூப்பர். அதாவது அவங்கள நோய் வரப்போ அவங்கள பார்த்துருக்கீங்க, இப்போ அவங்கள தெய்வமாக வணங்குறீங்க, அங்கே இருக்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்ச உணவுப் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சூப்பர்
0: சார். டெய்லி அம்மா அப்பா கும்பிட்டு தான் சார் வருவேன் வேலைக்கு வரும்போது.
1: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தான் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 0444

0: நாள்ல நுங்கு கிரண்டி பழம் ஒண்ணு வைக்கிறாங்க இல்லையா, பெருசா பூசணிக்காய் மாதிரி இருக்கும்.
1: ஓகே,
0: அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார்.
1: சூப்பர் சூப்பர். அதாவது அவங்கள நோய் வரப்போ அவங்கள பார்த்துருக்கீங்க, இப்போ அவங்கள தெய்வமாக வணங்குறீங்க, அவங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்ச உணவுப் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார்.
0: டெய்லி அம்மா அப்பா கும்பிட்டு தான் சார் வருவேன் வேலைக்கு வரும்போது.
1: ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தான் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 0442986003 8, 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய அம்மாவுக்கு நீங்கள் செஞ்ச விஷயம் என்ன, பார்த்து பார்த்து ஆசை ஆசையாக நீங்கள் வாங்கி கொடுத்த விஷயம் என்ன, அதை பார்த்து அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். குறிப்பாக நம்முடைய முதல் ஆசிரியர் அம்மாதான், நம்முடைய முதல் தோழியும் அம்மாதான், நம்முடைய முதல் உலகமும் அம்மாதான், நம்முடைய வாழ்வின் முழு அர்த்தமாக இருப்பவர்களும் அம்மாதான். அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு.

நிகழ்ச்சியில் நாம் நிறைவாக கேட்டு ரசிக்க போகிற பாடல் சித்தாரா அவங்களுடைய குரலில் தாமரையின் வரிகளில் ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையில் வந்துட்டே இருக்குது. முப்பொழுதும் உன் கற்பனை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது FM Rainbow 101.4. எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது பூர்ணோதயா மூவி கிரியேஷன்ஸின் சலங்கை ஒலி திரைப்பட ஒலி சித்திரம்.

0: இயக்கம் கே விஸ்வநாத்.
1: இன்றைக்கு நாட்டிய விழாவிற்கு

0: வருகை தந்துள்ள பெரியவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் வணக்கங்கள். சின்ன வயதிலிருந்தே காலுக்கு தலங்கை கட்டி நடராஜர் பாத பூஜைகள் செய்து அநேக சபைகளில் பரதமாடிய குமாரி சைலஜா இன்று நம் நகரம் வந்து சாஸ்திரிய நடனம் புரிய வந்திருப்பது நமது மாநகரம் செய்துள்ள அதிர்ஷ்டம் என மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய கலாராணி சைலஜாவிற்கு நாட்டிய மயூரி என விருதளிப்பதும் நம் பூர்வ ஜென்ம பாக்கியம் என நினைக்கிறேன். பிரமாதமாக பரதமாடி சபையை மகிழச் செய்த நாட்டிய மயூரி குமாரி சைலஜா நடனம் பிரமாதம். The most exciting performance in the city given by Kumari Shailaja.
1: அப்புறம்
0: இத பத்தியா, எங்க ஊர் வந்ததுக்கு கிராண்ட் ரிசப்ஷன், எல்லா பேப்பர்லயும் பிரமாதமா விமர்சனம் வந்திருக்கு. உங்க அம்மா இங்க வந்து பாத்திருந்தா மை டியர் கிஷோர், யுவர் கிரேட் மை பாய்னு சொல்லிருப்பாங்க. என் மகள் சௌபாகியவதி சைலஜாவை சிரஞ்சீவி கிஷோர் என்பவருக்கு நல்ல நாளில் திருமணம் செய்து தர எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப நானும் சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிருப்பேன்.
1: எனக்கு எதுவும் இல்ல, ஓகே இல்ல, ஐ அம் சாரி.
0: அடட, என்ன கோபம் இப்போ?
1: என்ன இது, நாட்டிய சாஸ்திரத்துக்கே களங்கமா? என் நாட்டியம் கூத்தும் குமாரமுமா? நடராஜருக்கு அவமானமா? ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி.
0: சைலு, சைலு, ப்ளீஸ்,
1: ஐ சே கிவ் மீ மை டிக்கெட் ஃபர்ஸ்ட்.
0: ஹியர் மீ.
1: நோ,
0: இத எழுதுன சும்மா விட மாட்டேன். உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அழ வைக்கிறேன். எவன் எழுதுனது?
1: எவனோ பாலுவா.
0: சரி மாமி. இல்ல மாமி, ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுறோம்.
2: கம் ஆன். என்ன எழுதிருக்க? எழுதும் போது
0: நினைவோட தெரிஞ்சு எழுதுறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நீ என்ன பரத முனிவர? மரியாதையா சைலா கிட்ட கால விழுந்து மன்னிப்பு கேட்டு, இல்ல உன் கால் கண்டே உடச்சு வீதியில எரிஞ்சிடுவேன். ஜாக்கிரதை.
3: இது சாஸ்திரிய நடனமா?
1: ஏன் இல்லையா?
3: எந்த சம்பிரதாயம்?
1: எத்தனை சம்பிரதாயங்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இத பரதநாட்டியம் சொல்லுவாங்க.
3: யதோ ஹஸ்தஸ்ததோ திருஷ்டி, யதோ திருஷ்டிஸ்ததோ மனஹ, யதோ மனஸ்ததோ பாவஹ, யதோ பாவோஸ்ததோ ரஸ. கண்ணு மனசு பாவம் செய்யற கலையுடைய கலந்திருக்கணும், அப்பதான் ரச சித்தி கிடைக்கும். உன் கண்ணு பார்வையாளர்கள் மேல, மனசு அவங்க அடிக்க போற அப்ளாஸ் மேல, ஆசை கிடைக்க போற பட்டங்கள் மேல.
4: உன்னை யாராலையும் திருத்தவே முடியாது. ஒரு வேலை பொறுப்பு இருந்தா உருப்பிடுவேன்னு அவங்க கால இவங்க கால புடிச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா, நீ செஞ்ச மடத்தனத்துக்கு பண்ணலாம் தெரியுமா? தேவையில்லடா, உனக்கு எதுவுமே தேவையில்லை. இருமு, இருமு, இப்படி இருமி இருமியே ஒரு நாள் இதா போயிட போற, அப்புறம் நாயே அனுப்புறேன். அது சரி, உனக்கும் எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ என் அண்ணா, நான் தம்பியா, என்னடா உறவு? ஏதோ காலப்போக்குல கலந்தோம், கலந்து வாழலாம் நினைச்சோம். இனிமே உன்னால வர தொலை தாங்க முடியாது, தாங்கற பொறுமையும் போயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது.

0: என்னடா சொன்ன நீ, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? ஒரு நாளைக்கு தாண்டா அந்த நிலைமை வரும். முட்டாள், நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் தலைக்கு கொள்ளி வைப்ப பாரு. அப்பதான்டா இது வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்க வேண்டிதான். காந்துதுற வயிறு, வீட்டு கூட்டு போடு.
1: கண்ணு பூத்து போற வரைக்கும் என்னதான் பார்த்தாலும் தண்டவாளமும் கைகாட்டி மறந்துதான் தெரியுமே தவிர வரமாட்டான், வரமாட்டான்.

0: வந்தது அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ,
1: தெரிஞ்சா மட்டும் வந்துருவானே. எந்த குட்டி சோறு பக்கத்திலயோ எந்த பாயடைஞ்ச மண்டபத்திலயோ நாட்டி ஆடிட்டு இருப்பான். சாதனை வரமாட்டான், வரமாட்டான். ஏறு ஏறு, பண்ணி கிளம்ப போகுது. ஏறு
2: டேய், நீ சம்பாரிச்சு அம்மாவை நல்லபடியா வைக்கிறத விட்டுட்டு இந்த வயசுல அவங்களை கஷ்டப்படுத்துறியாடா ராஸ்கல்.
0: பாலு,
1: இல்ல நீ ஏற முடியாது, என்னால ஏத்திடவும் முடியாது.
3: இல்ல இல்ல,
1: பழப்பு யார் கொடுத்தா?
3: என்ன
1: இப்படி இருக்கு
3: பழம்? நல்ல இல்ல, பரவாயில்ல மாமா, என்ன டைம் இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு சொன்னியமா?
0: என் உடம்பு பரவாயில்லப்பா, மாமா தான் மருந்து வாங்கி தந்தார். நீ இப்ப நல்லா இருக்கியாடா? வேளா வேலைக்கு ஏதாவது சாப்பிடுறியா? நீ தான் இவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும்ப்பா.
1: யாரும் கவனிக்க வேண்டாம், தாளம் சலங்கை இருந்தா போதும்.
3: அம்மா ஜாக்கிரதை,
1: அடிக்கடி கடைசி போடு.
3: இல்ல எதுக்குமா,
0: பரவாயில்ல, ஏதா வாங்கிக்கிட்டே.
1: சரி சரி, நீ வந்து உட்காரு.
3: உட்காரு,
1: அவன் போட்டும்.
2: டேய், அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வாங்க உனக்கு வெக்கமா இல்ல?
1: இந்த பணத்தை வச்சுக்கமா. இல்ல வேணாமா, அடுத்த மாசம் நானே உனக்கு பணம் அனுப்புறேன். நான் புடவை கிடவை ஏதாவது வாங்கிக்கமா. அம்மா உடம்பு பாத்துக்க. மாமா, அம்மா பாத்துக்க.
3: அம்மாவுக்கு பணம் அனுப்புறேன், வேலை வாங்கி கொடுறா.
2: பாலுக்கு பரதநாட்டியம் குச்சிப்படி கதைகளி தெரியுங்க, கதை கூட கத்துக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட வேலை செஞ்சா அவனுக்கு உதவியாவும் இருக்கும், அனுபவமும் கிடைக்கும்.
4: கீதா, இந்த ஆளு
2: பாலகிருஷ்ணங்க.
4: டான்ஸ் ஆலாம் பாக்கலாம். பாட்ட ஒரு தடவை போட்டு கேளுங்க, கத்துக்கங்க எப்படி கம்போஸ் பண்றதுன்னு கத்துக்கங்க. மைக்கு மைக்கு
2: வரேன்டா. பாலு ஜாக்கிரதையா பாத்துக்கீங்க.

0: பைத்தியத்துக்கும் வெறிக்கும் அளவு இருக்கணும்டா. நடு ரோட்ல இப்படி ஆவேசம் வந்த மாதிரி ஆடுனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க?
1: பாட்டு நல்ல பாட்டு, நல்ல சாகித்யம், நல்லபடியா கம்போஸ் பண்ணி காட்டினா அது நல்லா இல்லைன்னு நாசம் பண்ணிட்டாங்கடா.
0: பணம் போட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு நல்லது கேட்ட தெரியாதா? லட்சமா செலவு பண்றவங்க லட்சக்கணக்கில் வாங்குற ஆக்டர்ஸ், எது தேவையோ பார்க்க வேண்டியது அவங்க தான். மத்தியில் உனக்கு என்ன?
1: நான் தானே ஆடி காட்ட வேண்டியிருக்கேன். ஒழுங்குமுறை இல்லாம பிக்காரித்தனமா டப்பா குத்து குத்தினா அதான் நல்லா இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக், ஆஹா ஓஹோ, சியர் சியர்ஸ்னு. அது சரி, இவ்வளவு பேரும் புகழும் இருக்கிற ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பொறுக்கித்தனமா ஆடுறதும் காமத்தை கிளப்பி விடுறதும் கேவலம் இல்ல.
0: கொஞ்சம் பேர் வர வரைக்கும் வாய் முடிக்கிட்டு அடங்கி ஒடுங்க. அவங்க சொன்னது செய்.
1: இனி அவன் முகத்துல முடிக்க மாட்டான். 24 மணி நேரம் விஸ்கிலேயே முழுகி கிடக்கான். டேய், உத்தியோகம் வாங்கி கொடுறானா என்ன? அவங்கிட்ட கொண்டு போய் ஒரே ஷூ. பெரிய மாஸ்டர், மாஸ்டர் குடியார ட்ரங்கர்.
0: நித்தப்பா,
2: எதுக்கு நிறுத்த சொல்ற? வீடு வந்துருச்சா?
3: பாலு வரலையா?
4: வந்திருக்க.
0: இன்னைக்கு பண்டிகை இல்ல, இந்த அவதாரத்தோட நான் உள்ள வரலன்னு அங்கேயே உட்காந்துட்டான். ஒண்ணும் சாப்பிடல.
2: நீங்க எதுக்கு வந்தீங்க அண்ணே?
3: சாப்பிடு.
2: நான் அதிகமா ஒண்ணு குடிக்கல.
3: நான் ஒண்ணும் கேட்கலையே. சாப்பிடு.
2: என்ன பண்ணு?
3: அழாது. மம்மி, மம்மி,
5: குட் மார்னிங் ஆண்டி.
3: கிஷோ, அதை காட்டு.
5: நீங்களும் எங்களோட ஹைதராபாத் வந்திருக்கணும் ஆண்டி. எவ்வளவு கூட்டம், என்ன அப்ளாஸ் ஏ சைலோ?
3: இப்பவே இந்த விருதுகள் சன்மானம் எதுக்கு?

0: வேணும்னா பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
1: கிஷோருடைய அப்பா வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணுமா?
2: என்னவா?
1: என்னமோ ஏதோ, பெரியவங்க பெரியவங்களோட பேச வேண்டிய விஷயம். சின்ன பசங்க நாங்க, எங்க கிட்ட சொல்வாங்களா என்ன?
2: பஞ்சபூதங்கள் என்றால் பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம் என்பது கூட தெரியாமல் பஞ்சபூதங்களும் முகவடிவாக என்ற சரணத்திலே பஞ்சபூதங்களும் என்றால் பூதங்கள் ஆவிகள் என்று அர்த்தம் வருவது போல் செஞ்சு ஏதாவது.
1: அந்த பேப்பர் இங்க கூட வந்துதா?
2: செஞ்சு ஏதாவது.
1: அவன் எவ்வளவு ஃபூல் மம்மி, அவன் ஒருத்தன் அப்படி எழுதினான். கிஷோர் கண்ண அப்படினா திட்டினார் அந்த ராஸ்கல.
2: பாலு
1: அவன்தான், பாலகிருஷ்ண பாகவதரா. இது கதக்கு, இது பரதநாட்டியம், இது கதகளி. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு ரொம்ப கொழுப்பு. எப்படி ஆடுறதுன்னு சொன்னா பைத்தியக்காரன்.
2: பேர் என்ன சொன்னேன்?
1: பாலகிருஷ்ணன்.
2: நாங்க
1: பார்த்த போது அவன் உயிரோட தான் இருந்தான் பாவம். ஆனா அவனை பத்தி மத்தவங்க சொன்னது நிஜமா இருந்தா? Definitely, close.

0: எக்ஸ்கூஸ் மீ, அந்த ஆள் உங்கள் சொந்தமா?
1: ஏன் சார்?
0: இஸ் ஏன் ஆல்கஹாலிக்?
1: எனிதிங் சீரியஸ்
0: அந்த ஆள் லிவர் பூராவும் பாழா போச்சு. இந்த குடியை விடாம போனா பழைக்கிற கஷ்டம். ஐ அம் ஜஸ்ட் கமிங் ஓவர் த சிஸ்டர். ப்ளீஸ் வாங்க ஹிம்.
2: பாலகிருஷ்ணனா?
3: அவர்தான்.
2: ஐ சி, நம்ம பேப்பர்ல கூட ஒரு ரிவ்யூ எழுதிருந்தானே, அந்த பாருவா?
3: அவரே தாங்க.
2: ஐ சி, எங்க இருக்கானோ தெரியாதம்மா.
3: அதுக்கு இல்ல சார், நான் அவரை கொஞ்சம்
2: சந்திக்கணும்.
3: நான் அவரை பார்க்கணும்னு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னு
2: சொன்னீங்கன்னா. இது வரைக்கும் அவன் உயிரோட இருந்த ஆச்சரியம் தான்மா. எப்பவும் தண்ணில தான் மிதப்பான். அந்த மயக்கத்துல எந்த பிளாட்பார்த்தையோ காருக்கடியிலே கிடப்பான்.
3: தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்காக விசாரிச்சு அவர் அட்ரஸ் எனக்கு தெரியப்படுத்தணும். நான் இந்த ஹோட்டல்ல இருக்கேன்.
2: ரூம் நம்பர் அம்மா? 209. 209.

0: இப்படியாவா
1: கொஞ்சம்
2: ஆ போடு

0: இது அபிநயம் இல்லடா, கொசுடா. நாலு வருஷமா போட்டோ ஸ்டுடியோல வேலை பாக்குறேன், நீ இதான் அந்த வேலையா?
1: இது மட்டும் வேலை இல்லையா? அதுல உட்காருங்க.
0: பாவி சண்டாளா. அப்ப என் போட்டோ
1: கிட்ட முதல்ல கிட்ட கொடுத்தாச்சல, கொண்டு வருவாரு. என்ன அவசரம்?
2: கஸ்டமர் சார் நேரமில்ல, இப்ப என்ன பெறுகிற? போடா இந்தாங்க சார் போட்டோஸ். கொஞ்சம் சாம்பிளுக்காக பிரிண்ட் பண்ணோம், ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒன்று கூட சரியா வரல. இத வந்துட்டேன் கண்ணு.
1: ட்ரிங்க் வேணுமா சார்? ஃப்ரீ.
2: நமஸ்காரம்மா. நீங்க ஆர்டர் கொடுத்தபடி டெஸ்ட் பிரின்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எக்ஸலென்ட்.
0: என்னங்க, எக்ஸ்கியூஸ் மீ, என் பில்லு கொடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எடுத்த போட்டோ இவரது தானே? பெரிய டான்சர் மாதிரியே இருக்காரு.
0: என் போட்டோ நீங்க?
3: என் பேரு மாதவி. அந்த பையனும் நீங்களும் கேமராவோட சர்க்கஸ் பண்றச்சே, நான் அங்கதான் இருந்தேன். போட்டோகிராஃபி என் ஹாபி.
0: உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா?
3: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: இல்ல போன மாசம் இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லில டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ் னு ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. அது டெக்ஸ்ட் அண்ட் போட்டோ பை மாதவின் இருந்துச்சு. அது நீங்க தானே?
3: ஆமா, செகண்ட் சீரிஸ் கூட நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்.
0: ஓ சரி,
3: நீங்க ஹெல்ப் பண்ணுங்க.
0: கண்டிப்பா ஹெல்ப் பண்ணு. ஆனா நீங்க கூட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க.
3: என்ன வேணும்?
0: இப்ப எங்க அம்மாவை காட்டுறதுக்காக கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த பைய எப்படி கெடுத்துட்டாங்க? இங்க டாக்டர் சத்யமூர்த்தி சார் பையன் கல்யாணத்துக்கு அம்மா வந்திருக்காங்க. இந்த போட்டோல ஒன்னு கொடுத்தீங்கன்னா காட்டிட்டு
3: நாங்க கூட அந்த மேரேஜ் தான் வந்தோம். இத பாரு தம்பி, இதுல இருக்குறது அர்ஜென்ட்.
0: ஐயோ, இவங்க கிட்டயா?
1: நானா பிரிண்ட் பண்றேன்? உன் மூஞ்சி என் முதலாளி, வெறும் சந்தேக பிராணி. நீங்க சொல்லுங்க,
3: இதுல இருக்குறது அர்ஜென்ட்டா பிரிண்ட் பண்ண சொல்லி உங்க ப்ரொபரைட்டர்ட்ட சொல்லிடு.
1: சரிங்க.
0: இது போட்டோ. இது என்னடா?
1: இது டப்பா.
0: சொல்ல மாதவி.
3: வணக்கம்.
1: என் புள்ள கிருஷ்ண.
3: இல்ல பாலகிருஷ்ணன் சார்.
0: காஃபி சாப்பிடுங்க. இருங்க.
1: பெங்குலியா இருக்கான். சின்ன வயசுல இருந்தே டான்ஸ்னா அவனுக்கு எவ்வளவு பைத்தியம் தெரியுமா? என்னமோ எனக்கு பேர் கூட வாயில சரியா நுழையலம்மா. மணிப்புரி, ஒடிசி, என்னென்னமோ அதெல்லாம் கூட கத்துக்க போறானா. அப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து பாரத நாட்டியம்னு இவனு புது பாணியை தர போறானா. பைத்தியக்கார. அவங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா இவனுக்கு வேண்டியதெல்லாம் செலவு செஞ்சு இதுக்குள்ள எல்லாத்தையுமே கத்து கொடுத்திருப்பாரு. அவருக்கே கூட இந்த சங்கீதம் நாட்டியம்னா அவ்வளவு இது. என் சம்பாத்தியமோ வாய்க்கும் வயிற்றுக்கும் தான் வருது. அவங்கால இவங்கால பிடிச்சு இவனே எப்படியோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கத்துக்கிறாமா. நீங்களும் பாத்துருக்கலாமே.
3: என்னங்க பெரியவங்க நீங்க, என்ன போய் நீங்கன்னு.
1: பரவாயில்லைங்கம்மா, பெரிய இடத்துல பிறந்தவங்க. இந்த போட்டோல பார்த்தாலே ரொம்ப பிரமாதமா இருக்கானே இவன். இன்னும் ஆடினா எப்படி இருப்பானோ என் புள்ள. நானே என் கண்ணால பார்த்தா என் திருஷ்டியே பட்டுடும். இதெல்லாம் பார்க்காமலே என்ன கொண்டு போயிட போறானோ என்னமோ.
3: பேசாம இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. திருஷ்டி கிடைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்ல பாலு
0: சார்.
3: அம்மாவும் நாங்களும் ஆசைப்படுற மாதிரி ஒரு பிரமாதமான ப்ரோக்ராம் நீங்க சீக்கிரமா கொடுக்கணும்.
4: கொடுப்பான். எப்போ நாட்டியம் கத்துக்கவே இவனுக்கு நேரம் சரியா போயிடும். கல்யாண சமையல்லையும் என்ன புகையிலையும் நம்ம காலம் முடிஞ்சிடும். அப்புறமா எல்லாம் எடு. அப்புறமா இன்னொரு ஜென்மம் எடுத்து நாட்டியத்துல கரகண்டு அவன் ஆடுவான். நாம பாக்கலாம். போட்டோ பார்த்தது போத சமையல் ஆச்சாண்டு கத்த போறாங்க. சீக்கிரம் தொகையில கரைக்க போ. இன்னும் உருளை கழிஞ்சியை நறுக்கிட்டு இருந்தா முருங்கக்காய எப்ப நறுக்கிறது? ஏன்டா இங்க நிக்கிற? அங்க மஞ்சு பார்க்கவி டான்ஸ் நடக்கிறது, அதையும் பார்த்து கத்துக்க. அப்பளம் புரியல, பார்த்து பொறி. நீ தொகையில இரண்டு ஆயிட்ட காட்டுற, போய் வேஸ்ட்லாம விட்டு அகட்டும் அகட்டும்.
3: பிரமாதமா இருக்கே. வரேம்மா.

0: ஒரு போட்டோ வாங்கி கூட மூடு கொண்டு போறேன். டே வேண்டாண்டா,
1: ஒண்ணு நினைச்சுக்க மாட்டா.
0: நீ சும்மா கேட்டா தப்பா நினைப்பாங்களோ என்னமோ. போயிட்டு வரேமா.
2: இந்த சொந்தக்காரங்க இருக்காங்களே, எப்படா இடம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. குத்தம் சொல்றதுக்கு
1: இதே தொந்தரவு சிநேகிதர்கள்னாலே வரலாம் இல்லையா?
2: ஏ உங்களை நான் அப்படி நினைப்பேனா?
1: எனக்கெல்லாம்ல
2: நீங்க எனக்கு பந்தவும் இல்ல மித்திரனும் இல்ல, அதை விட உயர்வா என் மனசுலயே இருக்கீங்க.
1: அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க, என்ன பாலகிருஷ்ணான் கூப்பிடுறத விட்டுட்டு பந்து மித்ர பந்தோபாத்தியாயம் கூப்பிடுங்க.
2: ரொம்ப நல்லா இருக்கே, நாளைக்கு இங்க பெரிய டான்சர் ஆயிட்டா பண்டிட்டுங்க டைட்டிலே சேர்த்துக்கங்க.
1: ஐயோ அம்மா, அது இன்னும் ரொம்ப பெருசாயிடுங்க. பண்டிட் பந்து மித்ர பந்தோபா,
2: அதனால என்ன அந்த பேர் நீளமா இருந்தா முதல் எழுத்தெல்லாம் எடுத்து பானா பானா பானா பானா வச்சுக்கோங்க. குட் ஜோக்ல கோ.
1: எங்க இந்த பானா பானா பானா ஆவறதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆயிடுங்க. அதுக்கு முன்னால வெறும் பாலுவா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்க.
2: என்ன வேணும் சொல்லுங்க.
1: அம்மா மாமாலாம் இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயினுக்கு ஊருக்கு போறாங்க. நீங்க எடுத்த போட்டோல ஒண்ணு கொடுத்தா காமிச்சிட்டு.
2: நிஜமா சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி தோணுச்சா அவங்க அப்படி கேட்டாங்க?
1: அம்மா கேட்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் வேணா மரியாதையா இருக்காது அப்படின்னாங்க. நான் தான் தைரியம் சொல்லி கேட்டேன்.
2: இப்பதான் உங்க அம்மா மனசு புரிஞ்சது போல இருக்கு அப்படித்தானே?
1: ஆமாங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க மனசு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
2: அப்போ நல்ல வளர்ச்சிதா. சரி பாலு பானா பால் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, மறுபடியும் பால் ஆயிட்டீங்களே. போட்டு கொண்டு வரேன்.
1: கொஞ்ச நாள் பரிச்சயத்திலேயே ஒருத்தர் இவ்வளவு பரிவு காட்டினா நான் எப்படி?
2: நீங்க மாபெரும் கலைஞர் ஆகும்போது மறக்காம இருந்தா அதுவே போதும். அதுக்காக எதுக்கும் நல்லதுன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன்.
1: என்னங்க?
2: நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்.
1: எங்க கூடயா?
2: தி வேர்ல்ட் ஃபேமஸ் பாலு சார் எங்களுக்கும் தெரியும் சொல்லிக்கிறதுக்கு.
1: பானா பானா பானா.
2: பானா பானா பானா.
1: சரி இப்ப யார் எடுப்பாங்க?
2: இது தானே எடுத்துக்கோ.
1: ஓ இதுக்கு அதெல்லாம் தெரியாத பாவம்.
2: ஸ்மைல்.
3: அப்பா நீ கண்ணம் போடுறது பார்த்தா கண்டாவியா இருக்கு.
4: சொன்னா கேக்க மாட்டேங்கிறான் அந்த ஆளு. எனக்கு அவ்வளவுதான்.
5: பாலு சார் இருக்கிறது இந்த வீட்டுல தானே?
4: ஆமாங்க. நீங்க யாரு?
5: என் பேரு மாதவிங்க.
4: நீங்க தானா கண்ணா?
6: பூரா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கால்ல வேணும். இது முதல் பாடம் தானே? வெளியே போடுங்க வெளியே.
4: மாமா நீங்க திருக்கு மாதிரி அப்படி சொல்லாதீங்க, இதுதான் ஆரம்பம். ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, முழுசா வந்துடும்.
7: வந்துருமா முழுசாவா? பாக்கலாமே.
5: கொஞ்ச நாள் என்ன புரியும், நூத்துல ஒண்ணு கூட வராது.
4: இருக்கிற உண்மையை முட்டு வச்சுட்டாங்க.
6: கலக்காத உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காரு உங்க மாமா.
5: சம்திங் கிரேட்.
6: நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? அட்ரஸ் கேட்டதும் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பிச்சிருவீங்கன்னு நினைச்சேன்.
5: ஒரே ஊர்ல இருக்கும்போது போஸ்ட் செய்ய அவசியம் இல்லைன்னு.
6: ஒரே ஊர், அது எப்படி நீங்க? உங்க கேமரால கூட வரலன்னா என் தலையே தவளதான்.

0: நாட்டியத்துல இந்த அளவு ஆர்வம் உள்ள மனுஷனை நான் பார்த்ததேன் அங்கிள். டான்ஸா எல்லாத்தையும் மறந்துடுறாரு. சோ டிவோட்டட், சோ ரிலிஜியஸ். நீங்க கூட ஒரு தடவை டான்ஸ் பாருங்களேன்.
1: எதுக்கம்மா, அதான் தெளிவா எழுதிருக்கியே, பார்த்த மாதிரிதான். குட் லயஞானம், குட் பாவஞானம், வெரி குட் ஃபுட்.

0: must be fine.
1: அதனால அவர்க்காக ஆல் இந்தியா டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்தணும். இந்த தடவை டெல்லினு சொன்னீங்கல்ல?
0: ஆமாமா. A good occasion. Very good opportunity. It will be fine. செலக்ஷன் கமிட்டி சேர்மன் டாக்டர் திவாகரடா, நம்ம பட்டுவேர் சகன்சன் ஜிஎம்எச்ல எங்கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சான். குட் ஆட் லவர், வெரி குட் ஜென்டில்மேன், ஃபைன் பர்சன்.
1: இஸ் இட்? பால் புரோகிராமை தவறாம இன்க்ளூட் பண்ணுங்க.
0: செய்யறமா.
1: ஓகே, தட் வில் பீ
0: வெரி ஃபைன் ஆல்சோ.
1: டாடி, ஜூஸ் கொண்டு வரேன்.
2: சரி.
3: யார்டா அந்த பையன்?
2: என்னமோ தெரியலடா, கல்யாணத்துக்கு போனப்போ பரிச்சயம் ஏற்பட்டிருக்கும்.
3: மாதவிட்ட முன்ன விட இப்ப ரொம்ப மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல? ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா மாறி இருக்கா. இட்ஸ் a good change, very good improvement.
2: அதுக்கு தான் அவ ஹாப்பியா போட்டோ எடுத்தாலும் கட்டுரை எழுதினாலும் நான் கண்டுக்கிறதே இல்லடா. ஆனா இந்த சந்திப்பு, இந்த பழக்கங்கள்
3: எப்படியோ இன்னைக்கு மாதவி கடந்த காலத்தை மறந்திருக்கிறது நல்லதாண்டா. இட்ஸ் குட், வெரி குட். இட்ஸ் ஃபைன் ஃபார் ஹர்.
1: ஏங்க, ஆல் இந்தியா மியூசிக் ஃபெஸ்டிவல், டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்களே, அது என்ன அவ்வளவு பெரிய விழாவா?
4: பின்ன என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டீங்க? பெரிய விழாங்க அது. எங்கெங்க இருந்தோ கலைஞர்கள் வருவாங்க. இருங்க, பார்த்து உட்காருங்க. ஃபாரின் அம்பாசிடர்ஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, ஒவ்வொரு வாட்டி பிரைம் மினிஸ்டர் கூடங்க. அவ்வளோ பெரியவங்களுக்கெல்லாம் மத்தியில் நல்ல கலைஞர்களுக்கு சமமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுன்னா ஜாதகத்தில் எழுதியிருக்கணுங்க. அதெல்லாம் நம்ம மாதிரி ஆளுங்க நினச்சி பார்க்கறதே கஷ்டம்.
1: எப்போவாது இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கவாது போயிருக்கீங்களா?
4: எங்கங்க, எப்போ ஒரு தடவை காலில் கையில் விழுந்து நம்ம குரு தயவில் ஒரு டிக்கெட் அதிர்ஷ்டவசமாக கிடச்சிது. சரியாக புறப்படுற நேரத்தில் நம்மகிட்ட இல்லாமல்
1: இந்த தடவை நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு என்கிட்ட கொஞ்சம் இன்விடேஷன்ஸ் இருக்கு, போயிட்டு வாங்களே.
4: இப்ப இன்விடேஷன் உங்ககிட்ட இருக்கா? ஆல் இந்தியா டான்ஸ் இதான் இனாகரல் டான்சஸ். யாமினி கிருஷ்ணமூர்த்தி அம்மாடியோ. ஒடிசி டான்ஸ் ரிசைட்டல் சோனால் மான்சிங்.
1: பெரிய டான்சர் அவங்க.
4: பின்ன மோகினி ஆட்டம் ரிசைட்டல் பை கீதா நாயர். ஆஹா, கதக் டான்ஸ் ரிசைட்டல் பை கோபி கிருஷ்ணா. இந்த தடவை எல்லாமே பெரிய ஆளுங்க தாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் ரிசைட்டல் பை பாலு.
5: எப்போ ஒரு கல்யாணத்துக்காக அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? நான் வரல, நீங்க போங்க, நாங்க புறப்பட்டு போலாம்.
4: புறப்பட்டு போயிடுவாங்க, நாங்க டெல்லியில டான்ஸ் ஆடணும். ஏங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. ஒருவேளை எங்க அம்மா பயப்பட்டு கணபதி மாமாட்ட சொல்லேன்னு வச்சுங்க, இந்த பையன் சொல்ல வேணாம், மடைய இவனுக்கு அறிவில்ல.
1: தப்புதான் வச்சுக்கோங்க, அங்க உங்க நிலைமை எப்படி இருக்கும்?
4: அட, நீங்க ஒண்ணுங்க, நான் சொல்லியிருந்தா ரெக்கை கட்டிட்டு எங்கூட பறந்து வந்திருப்பாங்க. இவன் டேய், சாமான் எடுத்துட்டு மாதவி அம்மா கூட நீ வந்துரு, நான் ஸ்டேஷனுக்கு அம்மா கூட்டு
5: வந்துடுறேன்.
4: எனக்கு அவசியம்டா, அம்மா இல்லைன்னா நான்
5: வர மாட்டேங்க, வரவும் முடியாது.
4: ஏன்
5: அம்மா உடம்பு சரியில்லைடா.

मां, ऑल इंडिया डांस फेस्टिवल न्यू दिल्ली உனக்கு பட்டுச்சா இல்லைன்னு கூட வந்திருக்கேன். நீ முதல் ரோல் உட்காந்து பார்க்கணும். இது நான் அங்க ஆடணும். பால பாலகிருஷ்ணன் டான்ஸ்

0: அபிப்பிராயப்படி ரகு சார் எழுதுறதுல கிரேட். எங்க எல்லார அபிப்பிராயப்படி நீங்க டான்ஸ்ல கிரேட். இந்த மூணு கிரேட் சேர்ந்து ஆல் இண்டியா டூ செஞ்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும், அதை பத்தி நீங்க ஆலோசிக்க கூடாது?
1: ஆலோசனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, அது அப்படியே செயல்படுத்த வாய்ப்பு வேணும்.
0: Where there is a will, there is a way. முயற்சி செஞ்சா பலன் தானா தேடி வரும். அதுல உங்க பலம் உங்களுக்கு தெரியாது பாலு சார். என்ன உங்க பக்கத்துல செக்ரட்டரியா வச்சுக்கோங்களேன், அப்புறம் பாருங்க உங்க திறமை கீர்த்தி எங்கெங்கெல்லாம் பரவுதுன்னு.
1: எப்போ நீங்க என் பக்கத்துல இருப்பீங்களா?
0: Oh sure, why not? I'll be always with you.
1: நிஜமா?
0: Promise. ஹலோ
1: மாதவி தானே?
0: ஆமா நானிதா. பாலு சாரா? சொல்லுங்க.
1: எப்பவும் என் பக்கத்திலே இருப்பேன் அப்படின்னு அந்த பேச்ச நம்பலாமா?
0: ஏன் மறுபடியும் சந்தேகமா? சரி பாலு சார், நீங்க எந்த சந்தேகமும் வச்சுக்காதீங்க. ஐ ரிமெயின் யுவர் சின்சியர்லி மாதவி. ஓகே,
1: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மாதவி, ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இட்.

நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறேன்னு ஒன்றுமோ எனக்கே தெரியல. ஐ ரிலி டோன்ட் நோ. நான் மாதவி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லாமல் இருந்து மாதவியும் மனப்பூர்வமாக சம்மதிச்சாதான்.

0: எனக்கு ஒரே பொண்ணு. பெரிய இடத்துல கொடுத்தா சுகப்படுவான்னு ஒரு நல்ல குடும்பத்துல என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். கல்யாணம் முடிஞ்ச மூணாவது நாளே கோர்ட் வழக்கில் இருந்த என் ஆஸ்தியெல்லாம் என் பங்காளிங்க பக்கம் சாதகமா தீர்ப்பாயிடுச்சு. அது தெரிஞ்சது சம்பந்தி விட்டாருங்க மாறிட்டாங்க. இந்த கல்யாணமே நடக்கலன்னு சொல்லி என் பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவங்க ஊருக்கு போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்சினேன். என் பொண்ணு வாழ்க்கையை துளிரிடும் போதே கெள்ளிடாதீங்கன்னு கதறினேன்.
1: ஆனா அவங்க ஆஸ்தி மேலேயே குறியா இருந்தாங்க. என்னைக்காவது அவங்க மனசு மாறாதா, அப்படி ஒரு நல்ல நேரம் வராதாங்கிற ஆசையோட மாதவி இங்கேயே இருந்துட்டாங்க.
2: நமஸ்காரம் சார். ஹவ் டு யூ டு?
0: என்ன உங்களுக்கு தெரியுமா,
2: நேரில் உங்க மேரேஜ் பார்க்க முடியலன்னாலும் உங்க மேரேஜ் ஆல்பம் பார்த்துருக்கேன்.
0: கல்யாணம் அது உட்காரு, ஒரு கனவு. ம், யாருக்குமே மனசு நிம்மதி இல்லாமல் செய்து பாதித்த ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. செய்யறது தப்புன்னு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தோம், நான் சம்மதிச்சேன் எங்க அப்பாவோட திருப்திக்காக. அவரும் போயிட்டார். இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சாலும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறதுக்கு வெக்கப்படலை, அதுக்காக தான் வந்தேன். மாதவி, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு உன்னை மனைவி அடையிற அதிர்ஷ்டம் உள்ளவனை தேடி உன் மேரேஜ் முடிக்க தான் நான் வந்தேன். எனக்கு அந்த சிரமமே இல்லாம செய்துட்டேன். பாலு எவ்வளவு நல்லவர், எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். ஐனோ. ஆமாம் பாலு, எனக்கு டாக்டர் அங்கிள் உன்னை பத்தின விவரம் எல்லாம் சொல்லிட்டார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. யூ மேக் அன் ஐடியல் கப்பல். ப்ளீஸ்,
2: தேங்க்யூ.
0: ப்ளீஸ் ஹாவ் இட். இதுவரை என் வாழ்க்கையில் நான் செட்டிலே ஆகலை. இன்னொருத்தியோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டா என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அதனால் பிஸ்னஸ்லேயாவும் செட்டில் ஆகும்.

0: நினைக்கிறேன். இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்துட்டு பெர்மனண்டா கனடாவுக்கே போயிட போறேன். மனசு புரிஞ்ச பாலுவும் நீயும் என்ன வாழ்த்தி அனுப்புன. ஐ திங்க் ஐ வில் பி லக்கி அட்லீஸ்ட் தேர்.
1: என் மேல நம்பிக்கை இருக்குங்கிறீங்க, என் வார்த்தைக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. வேணுவை பார்த்ததுக்கு அப்புறம், அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், நான் அவரை மனுஷனால தெய்வமாவே மதிக்கிறேன். தெய்வ பக்தி இருக்கிற உங்ககிட்ட அந்த தெய்வத்தை தான் நீங்க பூஜை பண்ணணும்னு நான் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் ஆயுளோட ஆரோக்கியத்தோட பல்லாண்டு வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை.
0: ப்ளீஸ் இனிமே யோசிக்காதீங்க. அவன் உத்தம யோகிய, மாதவியும் சுகப்படுவா. ஐ சின்சியர்லி விஷ் ஹர் வெல். லெட் இட் ஹேப்பன் சார். மிஸ்டர் பாலு, ஆல் தி பெஸ்ட்.
1: நீங்க தனியா போக போறது இல்லை.

0: இருந்தாங்க மாதவி.
1: வாங்க.
2: I think some guest.
1: Yes,
2: thank you.
1: வாங்க வாங்க. சுமதி வாங்க உட்காருங்க ப்ளீஸ். மாதவி அம்மா
0: நமஸ்காரங்க.
3: நமஸ்காரம்.
0: இந்தாங்க. ஆமா அவங்க புருஷன்.
1: உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு.
0: பாலுவை பத்தி நான் கேள்விப்பட்டது.
1: என்ன விஷயம்?
0: கேட்க கூடாதது கேட்டேன். அவர் உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்காருன்னு.
1: கேட்க கூடாதது இல்ல, கேட்க வேண்டியதே கேட்டீங்க.
0: அவர் எங்க இருக்காரு? நான் பார்க்கணுங்க.
4: மாதவி அம்மா வேணும் நீங்களும் புது குடித்தனம் ஆரம்பிச்ச நாள் அவனுக்கு ஒரு பெரிய பண்டிகை. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குடிச்சாலும் எங்க அலைஞ்சாலும் வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமாய் எல்லா கோயிலுக்கும் போய் உங்க ரெண்டு பேரு பேர்லயும் அர்ச்சனை செய்வான். உண்மை சொல்ல போனா அவன் வருஷத்துல 364 நாள் உயிரோடு இருக்கிறத இந்த ஒரு நாளுக்காக தான்.
0: அவர் ஏன் இப்படி ஆனாரு, ஏன் மாறினாரு?
4: அந்த நாட்டிய கலைக்கே தன்னை அர்ப்பணிச்சு வாழ்க்கையை பயனுள்ளதாக்கலாம் நினைச்சான். அதுக்குள்ள அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்த அம்மாவும் போயிட்டாங்க. யாரு உறுதுணையா இருந்தா மலையளவு பலம்னு நினைச்சானோ அவங்க. அதான் நீங்களும் போயிட்டீங்க. கனவெல்லாம் கானல் நீரா போச்சு. தனிமையை ஒதுக்கி வைக்கிறதுக்காக அவன் குடிய நெருங்க தொடங்கினான். என்னைக்கு அந்த மரணப்பிடியிலவன் செத்துக்கிட்டு இருக்கான்.
0: நடந்தது நடந்து போச்சு. நான் அவரை என் ஊருக்கு அழிச்சிட்டு போறேன். பெரிய டாக்டர் கிட்ட அவரை காமிக்கிறேன். அவர் நிச்சயமா குணமாயிடுவாரு. பழைய பாலுவா அவர் மாறிடுவாரு.
4: வேணாங்க. நெத்தி குங்குமத்தோட சுமங்கலியா பார்த்த உங்க மலர் முகத்தை இந்த நிலையில பார்த்த அவன் நெஞ்சு வச்சு செத்து போயிடுவான். அப்படியே விட்டுடுங்க. கற்பனையில கிடைக்கிற ஆனந்தத்துல தண்ணியே எடுக்கிற மயக்கத்துல அவங்க அதை முடிஞ்சு போயிடும்.
0: அந்த அளவுக்கு விட கூடாது. அந்த கலைஞர் கதை முடியவே கூடாது. நீங்க எனக்கு துணை இருந்தா.
4: என்னம்மா? என் பாதுவ நல்லபடியா வாழ வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சொல்லுங்க என்ன செய்யணும்.
5: ஏ மம்மி, திடீர்னு எந்த ஊருக்கு போறோம்?
0: டாக்டர் தாத்தா ஊருக்கு. அங்க போய் கொஞ்ச நாள் இருந்து நீ டான்ஸ் கத்துக்க போறேன்.
5: இன்னும் புதுசா கத்துக்க என்ன இருக்கு? எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் பாராட்டு கூட வாங்கியிருக்கேன்.
0: அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. பாவம், தவளை கூட தெரியாத பாப்பா பந்தயத்துல சேர்றேன்னா சரின்னுட்டேன்.
5: ஓஹோ, நான் ஒழுங்கா நடக்க கத்துக் கொடுக்க போற குருநாதர் அங்க அந்த ஊர்ல தான் இருக்காருங்கறியா?
0: ஆமா.
5: யாரு?
0: பாலகிருஷ்ணன்.
5: வா வா வா. ஆர் யூ ஜோக்கிங்?
0: உங்ககிட்ட எப்படி ஜோக் பண்ணுவா? சரி சரி, டைம் ஆச்சு.
5: நோ, என்ன பத்தி அவ்வளவு கேவலமா எழுதினப்புறம் நான் அவங்கிட்ட.
0: சைலூ,

0: பாலகிருஷ்ண சார் உனக்கு குரு.
1: நான் அவங்கிட்ட கத்துக்க மாட்டேன்.
0: கத்துக்க போறேன்.
2: என்னது டான்சர்? டோன்ட் பீ எ ஃபூல். நிஜமான கலை எப்பவும் செத்து போச்சு. யாரோ இப்ப டான்ஸ் கத்துக்கிறாங்களா, நான் கத்துக் கொடுக்குறேன். அது நடக்காது, ரெண்டு பேரும் நடக்காது.
3: நடக்கணும், நடந்து ஆகணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன்.
2: ஒரு வாட்டி இப்படித்தான் என்ன விவகாரத்துல மாட்டி விட்டேன். 50 ரூபாய்க்க ஒரு பொட்டை குட்டி நாட்டியத்தை பத்தி எழுதுறாங்க. என்னாச்சு இப்ப மறுபடியும் வேண்டாம் வேலையா? நோ, உனக்காவது புத்தி இருக்கணும், எனக்காவது புத்தி இருக்கணும். திரும்பி போக வேண்டியதான். வண்டி திருப்பு. ஸ்டாப் த ட்ரெயின், ஹோல்ட் ஆன். செயின் எழு.
4: மிஸ்டர்,
3: சும்மா இருங்க. எழுட, எழு. நமக்கு புள்ளி இல்லைன்னா என்னங்க? பாலு தான் நம்ம புள்ளன்னு பெருசா சொன்னியே. பாருடி, நீங்க அண்ணி இல்ல, எங்க அம்மான்னு சொன்ன உத்தம புத்திரன். ரயில நிறுத்திட்டு வீட்டுக்கு போலாங்கிற போலாம். சாகர் நிலைமையில கூட மருந்து வாங்க வக்கு இல்லன்னு அழுதுகிட்டு அங்கேயே சாகலாம்.
2: அது இல்லடா ரகு, இந்த நிலைமையில டான்ஸ் எல்லாம் எப்படி? எனக்கு என்னமோ இஷ்டம் இல்ல.
4: வேணாடா, உனக்கு இஷ்டம் இல்லாத வேலை நீ செய்ய வேண்டாம். ஹலோ, நான் ஆசைப்பட்டேன். என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க பணம் இல்ல. அவங்க உனக்கு வீடும் கொடுத்து பெரிய சம்பளம் தரேன்னாங்க. அந்த பணத்தை வச்சு உங்க அண்ணியை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டா அப்புறம் கடவுள் விட்ட வழியன்னு என்னென்னமோ நினைச்சேன். பரவாயில்லடா, 4 வருஷத்துக்கு அப்புறம் சாக்க போறவ 4 நாள் சாகட்டுமே. யாருக்கு என்ன?
2: என்னடி
4: பாத்துக்கிட்டா இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வை. ஏதோ ஸ்டேஷன் வருது, இறங்க. அடுத்த வண்டியில் ஊருக்கு போலாம். விடுற
2: எல்லாத்தையும் கோவப்பட்டு.
5: ஹலோ, நீ போய் பிராக்டிஸ் ரெடி ஆகுமா?
1: மாஸ்டருக்கு கொடுக்க வேண்டியதா?
5: அதை பேக் பண்ணி அவுட் ஹவுஸ்ல வைக்க சொல்லுமா. கமான் பாலு, கமான்.
6: என்னன்னு தெரியலம்மா. பாவம், வெறும் கிளாஸ் அங்கேயே வச்சுட்டாருமா. அண்ணிய பாத்துட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கு போனாருமா?
1: ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு.
6: ஆமாம்மா.
1: எப்படியா இந்த மழையில கிடத்து மேல கால் தவறினா தலை சுத்தினா?
2: மாதவி, எனக்கு மட்டும் அவ்வளவு சீக்கிரமா சத்து போற யோகம் இருந்தா இவ்வளவு நாள் பொழைச்சு கிடப்பேனா? பார்வதி தேவி மாதிரி பார்வதி தேவி ஆட்டம் ஒண்ணு இங்க பாக்கத்தான் முடிஞ்சிருக்கும். அது இருக்கட்டும். இந்த ஊருக்கு நீ எங்க வந்த?
1: சைலஜா யாருன்னு தெரியுமா?
2: என்ன சொல்ற? அது எப்படி நான் கண்டுபிடிக்காம போனேன்? எப்படி ரொம்ப பிரமாதம் பண்ணி பிரமாதம். அந்த முத்திரை பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணா அதுக்காக போய் நான் ஃபூல் எழுதுறதா?
1: உள்ளதை எழுதுறது விமர்சனம். அதுல தப்பு என்ன இருக்க?
2: தப்பு இல்லைங்கிற தலகணத்தினாலதான் அன்னைக்கு சைலஜா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன மன்னிப்பு கேட்கல. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் வெக்கப்பட போறது.
1: சின்ன பொண்ணு, அதுகிட்ட
2: உங்ககிட்டயும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட
1: அவர் எங்க இல்ல?
2: ஓ, அங்கே இருக்கற?
1: அங்கே இருக்க.
2: எப்ப வருவாரு?
1: வரமாட்டேன். நான் தான் அங்க போகணும். சைலுவை இங்க விட்டுட்டேன்.
2: அவ்வளவு ஈஸியா போக விட்டுருவேனா? நானே அங்க போய் அவரை இங்க கூட்டிட்டு வந்து சைலஜாவை நாட்டியம் ஆட வச்சு நான் அந்த நடராஜர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்து அப்புறம் உங்க தம்பதிகள் ரெண்டு பேர்கிட்டயும் நான் சொல்லி கொடுத்த பாடத்துக்கும் நீங்க கொடுத்த சம்பளத்துக்கும் கணக்கு சரி கட்டி உங்க கடன் தீர்ந்து போச்சுரா அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானே புறப்பட்டு போயிடுறேன்.
1: எந்த கணக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்றது? எத்தனை வர்ணங்களும் கீர்த்தனைகளும் கத்து கொடுத்தேன்னு கணக்கு பாக்குறதா? எவ்வளவு பிராந்தி விஸ்கி குடிச்சேங்கிற கணக்கு பாக்குறதா? உடம்புல எவ்வளவு நாடி நரம்புகள் அறுந்து போச்சுங்கிற கணக்கு பாக்குறதா? உடம்புல

0: ரத்தம் நீட்டு போச்சுங்கிற கணக்கு பாக்குறதா? எந்த கணக்கு தான் பாக்குறது?
1: மாதவி, நான் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானே? எதுக்கா இந்த பழக்கத்துக்கு அடிமையானே? இதெல்லாம் பிளீஸ் கேட்காது. எத்தனை நாள் நான் அந்த தெய்வத்தை கூட மறந்து போயிட்டேன். என் சலங்கைய சங்கீதத்தை மறந்து நான் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சேன். இன்னைக்கு தேவத மாதிரி நீ பிரத்யட்சமாயி அந்த தெய்வத்தை ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ. அந்த நடராஜர் பாத சாட்சியா சொல்றேன், அந்த ட்ரங்கார்ட் பாலு இனி செத்தாச்சு, இனி குடிக்க மாட்டேன்.
2: ரகு, வரப்போற நம்ம ஹாஸ்பிட்டல் பொன்விழா சந்தர்ப்பத்துல மாதவி 5 லட்சம் ரூபாய் நன்கொடைய தரப்போறாளாம். கிரேட், இட்ஸ் ரியலி கிரேட்.
1: அப்ப ஒரு வேலை செய்யுங்க, அதே ஃபங்க்ஷன்ல நம்ம சைலேஜாவோட டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு ஏற்பாடு பண்ணுங்க.
3: டேய்,
1: ஆமாடா, ரேர் ஐட்டம், பாத்துக்கோ எப்படி தயார் பண்றேன்னு. டாக்டர், அந்த சைலேஜாவோட ஆட்டத்துல இந்த பழைய பாலு பார்க்க போறீங்க. நீங்க டிக்கெட்லாம் அடிச்சிருங்க. அனௌன்ஸ்
2: ஓகே.
4: மூர்த்தி சார்,
1: குட் டே. டாக்டர்,
2: குட் டே.
4: பாலு மாதவி பாத்துட்டேங்கிறான்.
2: ஆமா, நடந்ததெல்லாம் என்கிட்ட மாதவி சொல்லிட்டான். அந்த சமயத்துல அவ செஞ்சதான் கரெக்ட். இட்ஸ் ரைட் திங்.
1: எங்க டான்ஸ்னால 1 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆற மாதிரி. ஓகே,
5: பாலகிருஷ்ணன் சார் எனக்கு குருதானா இல்ல வேற குருவா?
6: குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹன்னு படிச்சிருப்பேன். நான் சொல்லணுமா?
5: அது குருங்கிற நினைப்போட இருக்கிறவருக்கு, அந்த நினைப்போட கத்து கொடுக்கிற பெரியவருக்கு சொல்லக்கூடியது.
6: இந்த குருவும் அவ்வளவு புனிதமானவர் தாமா. நான் எதுக்காக இப்படி நடந்துக்க வேண்டியது இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லாதிருக்க கூடாது. பாலகிருஷ்ணன்,
5: எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை, கேட்க வேண்டியதும் இல்ல. அன்னைக்கு என்ன பத்தி எல்லாம் எழுதின பாலகிருஷ்ணன் ஒரு குடிகாரன், இன்னைக்கோ நாளைக்கோ சாக போறான்னு நான் சொன்னதும் நீ ஏன் பதறி போனேன்னு எனக்கு அப்ப புரியல. தாத்தாவை நீ சந்திக்க போறேன்னு ராத்திரிக்கு ராத்திரியே பொறுப்பு, அன்னைக்கு ஏன் போறேன்னு கேட்டேனோ? என்ன இந்த ஊருக்கு அழைச்சுக்கிட்டு வந்து அந்த ஆளை நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு என் குருவா என் தலையில ஏன் கட்டி வச்சியோ புரியவே இல்ல.
6: ஆனா இவ்வளவு தூரம் நடந்திருக்கே இன்னும் புரியாதாமா?
7: நான் சொல்றது பூராவும் கேட்டுட்டு உங்க அம்மா தப்பு செய்திருக்காங்க.
5: எங்க அப்பா மேல எனக்கு எவ்வளவோ மரியாதை இருக்கு, பக்தி இருக்கு. இப்ப உன் பேச்சு கேட்டு நான் அவரை மறக்க முடியாது. அதனால்தான் சொல்றேன், நீ என் கூட வரப்போறியா இங்க இருக்க போறியா? நல்லா யோசிச்சுக்க.
6: சின்ன பொண்ணு நினைச்சே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட.
7: என்ன விட்டுட்டு போயிடுவியா?
5: நம்ம வீட்டு கௌரவம் சந்தி சிரிக்கிறதுக்கு முன்ன நானாவது ஒதுங்கி போறது நல்லதில்ல. அதனால இப்போ ஒன்னும் மிஞ்சி போயிடல. உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா முடிவு பண்ணிடு.
6: தாயோட அவசியம் தீர்ந்து போச்சுங்கிற தைரியம் உனக்கு வந்ததுனால உன் முடிவெளி சொல்லிட்டேன். ரெக்க முளைச்சாச்சுங்கிற திமிரோட பறந்து போறதுக்கு அவசரப்படுறேன். சரி, உன் அளவுக்கு நீ அந்த முடிவுக்கு வந்துட்ட,
5: என் முடிவையும் கேளு. யாருக்கு என் உதவி அவசியமோ அங்க இருப்பேன். சரி, அப்ப நான் ஒதுங்கி போறேன். எங்க அப்பா தேவசம், நீ பிண்டம் போட வேண்டாம், நான் போட்டுக்கிறேன்.
4: முத்தி சார், பாலு
2: இந்த தடவை ரொம்ப சிவியரா வந்திருக்கு, மனசு ரொம்ப அப்செட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். கமான், உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறான். செட்டிட்டு கொடுத்துருக்கேன், இருந்தாலும் அவன் உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கணும்.

0: அதையே என்கிட்ட சொல்லல. என்னை சந்திக்கும் போதெல்லாம் மாதவி அதுக்காக அப்படி இருந்தா.
1: அவளோட கண்ணீர் கதை உனக்கு தெரிஞ்சா உன்னால தாங்க முடியாதுன்னு, உன் உடம்பு கொஞ்சம் குணமானதுக்கு அப்புறமா நடந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்தலான்னு மறைச்சு வச்சிருந்தோம். உனக்காக தாண்டா உன்னை திருத்தி மனுஷனா மாத்தி வாழ வைக்கத்தான்.
0: நான் உயிரோட இருந்தா எவனுக்கு பிரயோஜனம், செத்தா எவனுக்கு நஷ்டம்டா?
1: பாலு, எந்த ஒரு கலையும் தெய்வ அருளால கிடைக்கிற வரண்டா, பூர்வஜன்ம புண்ணியம். பகவான் உனக்கு வழங்கின அந்த கலையை நீ உன் கையாலேயே கிள்ளி போட்டு மண்ணோடு மண்ணாக்குறது அவளுக்கு பொறுக்கல. உனக்கு குணமாயிட்டா கலையும் உன் சலங்கை ஒலியும் சரித்திரம் படைக்காதான்.

0: இன் சரித்திரம் படைக்காதான்னு ஏங்குறா. பாரு, சைலஜா உன் வாரிசா உருவாயிட்டா நீ சிரஞ்சீவியா இருப்பேன்னு கனவு கண்டா. அதுக்காக தாண்டா பாவ புண்ணியம் பார்க்காம உன்னை பொழைக்க வைக்க பாடுபடுறா.
1: சைலஜா எங்க இருக்கா?
2: டாக்டர் மூர்த்தி சொல்லி எனக்கு
0: நல்ல நேரத்தில் அவரே வந்ததுனால சரியா போச்சு. ஐ திங்க் ஹி வில் பி ஆல் ரைட். சேலுவை உடனே பார்க்கணும்னு தொந்தரவு பண்றான். வீட்டில் தானே இருக்கா?
2: இல்லை, அவ ஊர்லயே இருக்காளோ என்னமோ.
0: அப்படின்னா
1: டாக்டர், டாக்டர்
3: எஸ்,
1: நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, மருந்து கொடுங்க, உடம்பெல்லாம் ஊசியால தொலைங்க, நான் தடுக்க மாட்டேன். ஜஸ்ட் லைக் தட், நான் இங்க என்ன பண்ணாலும் நீங்க தடை பண்ணக்கூடாது.
0: அடே, பாலுக்கு இதை தெரியப்படுத்தாதீங்க. நான் எப்படியாவது சேலுவை கூட்டிட்டு வரேன்.
1: டேக் தி சேலஞ்ச் ப்ளீஸ்.
2: எனக்கு ஒண்ணு கத்துக்க வேண்டியது இல்ல, இஷ்டம் இல்லாதவங்க எதிரில் ஆட வேண்டியது இல்ல.
1: சைலஜா, டாக்டர் நீங்க என்ன வாழ வைக்கணும்னு இப்படி கவலைப்படுறீங்க? நான் என் கதையை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ. சி, சைலஜா இஸ் கெட்டிங் ரெடி, போங்க, போய் சொல்லுங்க, கத்துக்கிட்டு இருக்கு, வந்துடும், செஞ்சிடுங்க. திருமதி மாதவி இங்க பாராட்டின பாலகிருஷ்ணங்கிறது நான் தான். பெரிய சபையில என்ன உயர்த்தி பேசுறத, ஒரு நடன கலைஞன மக்களோட பாராட்ட பெற அதிர்ஷ்டத்தை, எதையுமே கூட இருந்து என் தாயார் பார்க்காமலே போயிட்டாங்க. அந்த அம்மா கூட என்னுடைய வாழ்க்கை வழி மாறி போயிடுச்சு, ஒளி இழந்துடுச்சு. அந்த ஒரு நிலையிலிருந்து என்ன மனுஷனாக்கி பாலுக்கு புனர் ஜென்மம் கொடுத்தது இந்த தேவதை. அதற்கு பிரதிபலனாக எதையுமே தர இயலாத மரமே எழுதின. மாரி சைலஜா நாட்டியம் மூலம் என் வித்தையை பரிசளித்து அந்த மாசிலா தாய்க்கு என் நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: பூர்ணோதயா மூவி கிரியேஷன்ஸின் சலங்கை ஒலி திரைப்பட ஒலி சித்திரம் கேட்டீர்கள். வசனம் பஞ்சு அருணாச்சலம். இசை இளையராஜா.
1: நான் சிந்தும் கண்ணீரும் கரை மீறுமா.
0: கதை திரைக்கதை இயக்கம் கே விஸ்வநாத். நடிப்பு கமல்ஹாசன், ஜெயபிரதா, சரத்பாபு, எஸ்பி சைலஜா, அருண்குமார் ஆகியோருடன் பலர். பொறியியல் உதவி டி சித்ரா, டி லக்ஷ்மி. வானொலி வடிவம் சௌமியா வெங்கடேசன். அமைப்பு விஜயலட்சுமி சுப்பிரமணியம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேரம் 1:57 இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: இங்க எல்லாமே தூள்.
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புது காலை
1: மதிய நேரத்திலும்
2: புத்தம்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: several states during June. Addressing the media, Director General of IMD, Dr. Mrityunjay Mohapatra, said the average rainfall in the country during the month of June is most likely to be below normal. He said during the period only some parts of the country, including northwest, northeast and south peninsula, are expected to witness normal or above normal rainfall. He further informed that during June, above normal maximum temperatures are likely to prevail across most parts of the country. Mr. Mohapatra added that during the month of June, above normal heat wave conditions are expected over many parts of Uttar Pradesh, Haryana, Punjab, Bihar, Odisha, Chhattisgarh and Gujarat.
1: This year's forecast says that we will have about 2 to 3 days more over UP, Punjab, Haryana and adjacent areas of Himachal, etc. and in some parts of the coastal east coast states and Gujarat. And specifically if I state the names of the states, it is above normal heat wave days are expected over parts of Uttar Pradesh, Haryana, Punjab, Bihar, Odisha, Chhattisgarh, Gujarat and Andhra Pradesh and isolated regions of Maharashtra, Telangana, Himachal Pradesh and Tamil Nadu.
0: In sports, at the 2026 Asian Under-20 Athletics Championships, stellar results were recorded in multiple track and field events involving Indian athletes. In the women's 100 metres, Neepam won the bronze medal with a timing of 11.62 seconds. She became the first Indian woman in 25 years to win a medal in this event at the championships. And now before we end the bulletin, the headlines once again. Supreme Court directs all high courts to pronounce judgment within 3 months of reserving order. Education Minister Dharmendra Pradhan assures strict action against examination mafias and protection for deserving students. PM Surya Ghar scheme achieves major milestone as 40 lakh households embrace rooftop solar. IMD predicts below normal monsoon rainfall in the country and above normal heatwave conditions in several states during June. And Indian sprinter Neepam wins bronze in women's 100 meter at Under-20 Asian Athletics Championships in Hong Kong. With that, we end the midday news.
2: Neeram, 2:15.
3: Akashwani. நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90. மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
4: வணக்கம் நேயர்களே, வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும் வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர் அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
5: வணக்கம்.
4: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுயதொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
5: வணக்கம். என்னோட பேர் ஆர் அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். ஸோ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஆன்லைனில் குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லி கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன்.
4: சரி, என்னென்ன மொழிகள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க?
5: நாங்கள் 4 மொழி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச். இந்த 4 மொழிகளும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்.
4: சரி, உங்களுக்கு வானொலி கேட்கறது ரொம்ப பிடிக்குமா?
5: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
4: சரி, இப்ப வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க 4 மொழி கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
5: ஓகே, நான் தமிழ்ல முதல்ல சொல்றேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்றதை விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில இதே சொல்லணும் அப்படின்னா முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. பிரெஞ்சு

0: சொல்கிறோம் அப்படின்னா ஜமே பொக்கோ ப்ளர் ரேடியோ. இங்கே ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்திலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்மந்தமாக பேசுறதுக்கு இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
1: சரி, இப்போ குழந்தையாக இருந்தப்ப நீங்கள் வானொலி கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்களேன். எந்த வயசில் நீங்கள் ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க?
0: எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ரேடியோ கேட்டுட்ருக்கேன். அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் என்னோட தந்தை ரேடியோ கேட்குற ஆர்வம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்கள் வீட்டில் டெய்லியுமே போகும் காலையில். ஸோ அந்த ரேடியோ காலையில் ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் டேடி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால சின்ன வயசுலேருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
1: பெண்களோட வாழ்க்கையில் வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: பெண்கள் பொதுவாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளியில் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமே நம்மளால் கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதும், ஒரு துணி துவைக்கும் போதோ இல்லை சமைக்கும் பொழுதோ எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதனால பெண்களோட வாழ்க்கையில் ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
0: கண்டிப்பா. வானொலியில நிறைய தொழில் முனைவர்களாகட்டும் இல்லைன்னா பெரிய லீடர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்க கிட்ட. நீங்க நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்ப பெண்களுக்கு வந்து இவங்களால எல்லாம் இவ்வளவு முடியுது, இவர்களால செய்யும்பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமா உருவாக ஆரம்பிச்சிடுது.
1: இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே ஸ்கிரீன்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
0: டிவி பார்க்கும்போது சரி, இல்ல இப்ப வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ன பாக்குறாங்கிறத நம்மளால கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு போன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பாக்குறாங்கிறத பேரண்டால கண்காணிக்க முடியாது. ஆனா ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேட்கறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்கிறோம். ஸோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டா போய் சேர்றத நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். முக்கியமா நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்களை நம்ம என்கரேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இதை பத்தி கேட்கும் பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
1: சரி, இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மொழிகளில் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுலேருந்து நீங்கள் மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க?
0: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால் ஆங்கிலத்தில் நல்லா உரையாட முடிஞ்சது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிரெஞ்சு மொழிய ஈஸியா கத்துக்க முடியும். இப்ப எல்லா மாநிலத்தில இருக்கிறவங்களுக்குமே அதை கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களோட காலகட்டத்துல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பா அமைஞ்சதுனால நான் வந்து பிரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியா எடுத்தேன். கல்லூரியிலயும் அதை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்கிற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேல ஆர்வம் தானாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகள்ல எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: குழந்தைங்களுக்கு, அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கறது ஒரு சவாலான விஷயம். அதே போல குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழியை சீக்கிரமா கற்றுக்க கூடிய ஆற்றல் குழந்தைகள் கிட்ட அதிகமா இருக்கு. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அதே போல அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியாவில் இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும்பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்ல வந்து பிரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்டா போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பா கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறது மூலியமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
1: இப்ப ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகள்ல குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்க பின்பற்றுறீங்க?

0: மொழியா இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி
1: தான்.
0: தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பா குழந்தைங்க கத்துக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்துல பரவலாக கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியா நான் பாக்குறேன்.
1: ஓகே, இதே போல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும் போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல கேம்ஸ் விளையாட்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்கற முறையா நீங்க நினைக்கிறீங்க?
0: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. சோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளையே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பாக்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமா கிடைக்குது.
1: இப்ப குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டுல வானொலியுடைய பங்கு என்ன?
0: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையில இருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழிய திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
1: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்க வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்துல சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரா இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பயந்தோம். ஆனா சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்க கஷ்டப்படுத்தி எல்லாம் உட்கார்றதுக்கோ இல்ல அவங்களை வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படல. சோ அவங்க ஆன்லைன்ல ஈஸியா உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்க பாக்குறோம், ஏன்னா 3 வயதுல இருந்தே நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலமா, இல்ல அவங்களுக்கு வரையறது பிடிக்கும் அப்படின்னா வரையறது மூலமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது, புரியுற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸ் கொண்டு போறதுனால கஷ்டம் பெருசா இல்ல.
1: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
0: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்துல செல்போன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாருக்குமே வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினைச்சிருப்போம், இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்ட்னு நினைச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்ல நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் கொடுக்கறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களா இருக்கும். அதனால நீங்க ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால பெண்களுக்கு, முக்கியமா கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமா இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன், அதனால பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சி, அது என்னோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்ப அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாவும் மாறிடுச்சு. சோ பூவையர் மனதில் இருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவம் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
1: இப்ப வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்துல ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
0: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவி செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க, அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நேர்களே, மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி

0: ஆர் அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
2: மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: நேரம் 2:29 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. சூப்பரான பாடல்கள்லாம் காத்துட்ருக்கு. முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் வந்துட்டே இருக்கு. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: வாலிபத்தின் காதலுக்கு ஜெய்,
1: வாலிபத்தின் காதலுக்கும் ஜெய், வாலிபத்தின் காதலுக்கு ஜெய்,
0: வாலிபத்தின்

ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்ருக்குறோம். இதமாய் இசையாய் பாடல்களை அடுத்ததாக மலேசியா வாசுதேவன் பி சுஷீலா அவங்களுடைய குரல்ல வாலியின் வரிகளை இளையராஜாவின் இசையில் தர்மத்தின் தலைவன் திரைப்பட்டிலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: ஹே சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும் அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
2: எதை? Yes, just like button press பண்ணா போதும் எனக்கு பணம் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். வாட், என்ன சொல்ற?
1: இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
3: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: Rainbow Melodies இதமாய் இசையாய்.
5: நேரம் 2:51 ஆயிற்றுக்கு. ரெயின்போ மெலடிஸ்ல அடுத்த பாடல் எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்ல, வாலியின் வரிகளை இளையராஜாவின் இசையில மௌனராகம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதய ஆரோக்கியம் குறித்த பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.

0: டாக்டர், மனித உடல்ல இதயத்தோட பயன் என்ன? இதயம் இப்படி வேலை செய்யுது?
1: வணக்கம். சோ இதயம் வந்து ஒரு பம்ப் தான். பேசிக்லி உடம்பு ஃபுல்லா எல்லா உறுப்பும் வேலை செய்யணும் அப்படின்னா இதயத்துல இருந்து ரத்தம் வந்து எல்லா உறுப்புக்கும் போகணும். ஸோ இட்ஸ் பேசிக்லி அ பம்ப், மஸ்குலர் பம்ப். ஸோ அந்தந்த தேவைக்கேற்ப எக்ஸசைஸ் பண்ணும் போது 2 மடங்குலேருந்து 5 மடங்கு வரையும் இதயம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணும். சாப்பிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா வேலை பண்ணும். ஏன்னா சாப்பாடு டைஜஷனுக்கு ஆகும்போதுல எல்லா உறுப்பும் வந்து வேலை செய்யணும்னா நமக்கு இதயம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு நாளைக்கு இதயம் சராசரியாக 1,00,000 தடவை நமக்கு பீட் ஆகுது.
0: டாக்டர், இதயத்தில் ஏற்படக்கூடிய காமனான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன?
1: சரி, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இதயத்தில் வந்து ரொம்ப காமனான அப்படின்னா ஹார்ட் அட்டாக் தான். உலகத்திலேயே இப்போ நிறைய போர் இருக்கு, ஆக்சிடென்ட் இருக்கு, கேன்சர் இருக்கு. ஆனால் இதிலெல்லாம் இறந்து போறவங்களை விட உலகத்திலேயே வந்து ஜாஸ்தியாக வந்து மரணம் ஏற்படுறது வந்து ஹார்ட் அட்டாக்னால தான். ஸோ த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் ஃபார் த ஹார்ட் இஸ் ஹார்ட் அட்டாக்.
0: டாக்டர், இப்போ வந்து ஒரு ஆணோட இதயமும் பெண்ணோட இதயமும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுமா இல்லை வேற வேற வேலை செய்யுமா?
1: ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதயம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். பட் என்னன்னா பெண்களோட இதயம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய நோய்க்கும் பெண்களுக்கு வரக்கூடிய நோய்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சிலது வந்து சில நோய்கள் வந்து பெண்களுக்கு ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு வந்து எப்படின்னா எமோஷ்னலாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதனால வரக்கூடிய புரோக்கன் ஹார்ட் சின்ட்ரோம், இன்னும் வந்து பல்மரி ஆர்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், ஹார்ட்டுடைய வலது பக்கம் ப்ரெஷர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் நோய்கள் வந்து பெண்களுக்கு ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: டாக்டர், மாதவிடாய் நிறுத்தம் வந்து பெண்களோட இதயத்தை பாதிக்குமா?
1: அதாவது மாதவிடாய்க்கு முன்பு வந்து பெண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அன்லெஸ் அவங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம், ஸ்மோக்கிங், அப்புறம் பிபி ஜாஸ்தி இருக்கு, சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து 50 வயசு கம்மியாக வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் வந்து 50 வயசுக்கு அப்புறம் மாதவிடாய் நின்ன பிறகு அதனுடைய வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆண்களோட ரொம்ப சீக்கிரமாக மேட்ச் பண்ணி நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: டாக்டர், இப்போ மனிதர்களுக்கு வயதாகும் போது அது இதயத்தை எப்படி பாதிக்குது?
1: வயசாகும் போது மெயினாக வர்றது வந்து ரத்த குழாயில் வந்து பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து வயசான பிறகு தான், ரொம்ப வந்து 70 வயசு 80 வயசு அப்படில தான் வரணும். இப்போதான் ரொம்ப கம்மி வயசுலேயே 30 வயசு 40 வயசுல கூட நிறைய ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம். ஏன்னா வந்து லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை மாறுறதுனால சின்ன வயசுலேயே கூட நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் பொதுவாக வந்து ஹார்ட் அட்டாக் பிளஸ் இதயத்தில் வந்து நிறைய இடத்துல கால்சியம் படிமானம் ஆகிறது இதெல்லாம் வயசானா தான் வந்து பொதுவாக வரணும்.
0: டாக்டர், நம்ம எல்லாரும் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் ஒரு ஆரோக்கியமான இதயத்தை வச்சுக்கிறதுக்கு?
1: ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா காய் பழம் இதாக சாப்பிடணும். ஆனால் நம்ம ரோட்டில் போனோம்னா நிறைய கேக் ஷாப், பிரியாணி ஷாப் தான் இருக்கு. நிறைய காய்கறி பழங்கள் வந்து தினம் எடுக்கணும். ஆக்சுவலி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 5 பவுல் சாலட் எல்லாம் பழம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. எல்லாரும் 1 பவுல் சாப்பிட்றோமான்னு தெரியல. அதே மாதிரி நல்ல புரோட்டீன் இன்டேக் இருக்கணும், நிறைய பயிர் வகைகள், சிறுதானியம், நல்ல உணவு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நமக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வராமல் இருக்கும். இதெல்லாம் வராமல் இருந்தாதான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வராமல் இருக்கும். ஸோ ஹார்ட் வந்து நல்லா இருக்கணும்னா டயட், லைஃப் ஸ்டைல், அப்புறம் வந்து பிபி, சுகர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சு ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: டாக்டர், எந்த மாதிரி உணவை தவிர்க்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான இதயம் வச்சுக்கிறதுக்கு?
1: மைதா பொருள் சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டம், பிஸ்கெட்ஸ், பஃப்ஸ், சமோசா, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் வெஜிடேரியன் ஃபுட் வந்து அளவா எடுக்கணும். இப்போ வாரத்தில் 1 முறை 2 முறை அப்படி எடுத்தா பரவாயில்ல. அதே மாதிரி எக்ஸ் பார்த்தோம்னா எக் எல்லோவோட அந்த மஞ்சள் கருவோட சாப்பிடணும்னா வாரத்துக்கு 2 முறை அப்படி சாப்பிடலாம். எக் ஒயிட் வேணா நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் எக் எல்லோவோட சாப்பிடுறோம், அந்த மஞ்சள் கருவோட சேர்த்து சாப்பிடுறோம் அப்படின்னா வாரத்துக்கு 2 தான் எடுக்கணும். அதே மாதிரி நிறைய காய்கறி பழங்கள் சாப்பிடணும். அப்புறம் வந்து சர்க்கரை நிறைய சேர்க்கக்கூடாது. அளவா எண்ணெய் பலகாரம் வந்து எப்பயாவது சாப்பிடலாம். டெய்லி வந்து சாப்பிட்றது, இப்போ வடை சாப்பிட்றோம், பஜ்ஜி சாப்பிட்றோம்னா என்றைக்கு வாரத்துக்கு 1 முறை அப்படி சாப்பிட்டா பரவாயில்ல. நிறைய வந்து எண்ணெய் பலகாரம், டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி டிரான்ஸ் ஃபேட்ஸா, டால்டா, பாம் ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆகும்போதுல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம்.
0: டாக்டர், ஒரு ஆரோக்கியமான இதயம் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி உடற்பயிற்சிலாம் செய்யலாம் நம்ம?
1: ஆக்சுவலி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கார்டியாக் ஏரோபிக் எக்ஸசைஸ்னு. ஸோ விளையாடுறது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எந்த மாதிரியான ஒரு விளையாட்டுனாலும் அதில் வந்து ஹார்ட்டுக்கு எக்ஸசைஸ் இல்லாமல் அது இல்லாமல் வந்து ஒரு ஹாப்பினஸும் கிடைக்குது. ஸோ விளையாட்டு வந்து இஸ் வெரி குட். எனி டைப் ஆஃப் கேம், எந்த ஒரு விளையாட்டுனாலும் விளையாடலாம். அதே மாதிரி வாக்கிங் நம்ம வந்து ரெக்கமெண்டட் பார்த்தோம்னா வாரத்தில் 4 நாளாவது ஒரு 40 மினிட்ஸ் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஜாகிங் அப்படிலாம் போகணும்னு இல்லை, ரொம்ப வந்து வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி ஜிம் போகணும் அப்படின்லாம் கிடையாது. வாக்கிங் இஸ் வெரி குட். வாக்கிங் மட்டுமே வந்து இதயத்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு போதுமானது. சராசரியா ஒரு நாளைக்கு அந்த 10,000 ஸ்டெப், அந்த காலத்துல வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் நடந்து

0: நடந்துகிட்டே இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. ஸோ நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நடக்கிறது மட்டுமே, அந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டுமே ஹார்ட்டுக்கு போதுமானது.
1: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்காதேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: ஒரு ஆரோக்கியமான இதயத்தை வச்சுக்கிறதுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம், எல்லாருக்கும் எவ்வளவு தூக்கம் தேவை?
2: சின்ன குழந்தையா இருக்கும் போது 18 மணி நேரம் பிறந்த பாப்பா வந்து 18 மணி நேரம் தூங்குறாங்க. அப்புறம் வந்து வளர வளர டீனேஜர்ஸ் அப்படிலாம் வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறாங்க. அடல்ட் லைஃப்ல இருக்கவங்க 30 to 50 இயர்ஸ் வந்து ஒரு 6 to 7 hours அப்படி தூங்கினா கூட போதும். பெரியவங்க வந்து ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 50-60 பார்த்தோம்னா 4-5 மணி நேரம் தூங்கணும். ஆனா என்னன்னா நேரத்தை விட ஆழ்ந்த தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது கனவு இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் வந்து மினிமம் 1 to 2 hours தூங்கினாதான் நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து அது நல்லா வேலை செய்ய முடியும். அது இல்லாம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் குறையும். சோ நல்ல ஒரு ஆழ்ந்தமான தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே இவ்வளோ நேரம் அப்படின்னு வந்து கட்டாயம் கிடையாது. பட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால கண்டிப்பா ஹார்ட் பாதிக்கும். நம்ம வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. குரட்டை விட்டு அந்த நடுவில் ஸ்லீப் இன்டரப்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு, பிபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தூக்கம் வந்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஆழ்ந்த தூக்கம், மினிமம் 1 to 2 hours ஆஃப் டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு.
1: டாக்டர், இப்போ ஸ்மோக் பண்றது எப்படி இதயத்தை பாதிக்குது? இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஸ்மோக் பண்றாங்களே அவங்க எப்படி இதை விட்டு வெளில வரலாம்?
2: ஸ்மோக் பண்றது என்கிட்ட வந்து 40 வயசுக்கு கம்மியா வரவங்க எல்லாருமே ஸ்மோக் பண்றவங்க தான். மோஸ்ட்லி ஸ்மோக் பண்ணாதான் சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது. நார்மல் ரத்த குழாயில கூட திடீர்னு வந்து ரத்த கட்டி உருவாகி ரத்த குழாய் வந்து அடைச்சுக்கும், எதிர்பார்க்காம ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது இல்லாமல் வந்து மெதுமெதுவாக கொழுப்பு படிமானம் ஏற்படுறதுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்மோக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். சின்ன வயசுலேயே எதிர்பார்க்காம மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சிரமப்படுறது நான் பார்த்துருக்கேன். ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்மோக்கிங்ல வந்து எப்படின்னா மனசு லெவல தான் அடிக்ஷன், உடம்பு லெவல கிடையாது. இப்போ ட்ரிங்க்ஸ்னா அல்கஹால்னா உடம்பே வந்து கேட்கும், உடம்புல வந்து நிறைய தடுமாற்றம் ஏற்படும் திடீர்னு நிறுத்தினாங்கன்னா. ஆனா வந்து ஸ்மோக்கிங் ஒரு இன்னைக்கு நிப்பாட்டிடுறாங்க ஒருத்தவங்க, அது பழகின ஒருத்தவங்க நிப்பாட்டிடுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து மனசு லெவல தான் அடிக்ஷனே தவிர உடம்பு லெவல இல்ல. உடம்பு வந்து அவ்வளோ வந்து அது தேடாது, ரொம்ப தொந்தரவு இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸ்மோக்கிங்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ஷன், வேற ஏதாவது கவனத்தை வந்து திருப்புறது, பிளஸ் வந்து ஸ்மோக்கிங் வந்து பாதிப்புகள் எல்லாம் என்னன்னு உணர்ந்து அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பாக்குறது. ஸ்மோக்கிங் வந்து யார் வந்து தூண்டுறாங்களோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம மருந்துகளும் நிறைய இருக்கு. அந்த கிரேவிங் இல்லாம இருக்கிறதுக்கு புப்ரோபியான் அந்த மாதிரி எல்லாம் மருந்து இருக்கு. அப்புறம் நிக்கோட்டின் அந்த டேப்லெட்ஸ் வந்து இருக்கு, கம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நிக்கோட்டின் பேச்சஸ். ஸோ இதுக்கு பல வழி இருக்கு. நம்ம வந்து ஸ்மோக்கிங்ல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கான கரெக்டான கவுன்சிலிங் எடுத்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல இருந்து வெளியே வர முடியும்.
1: டாக்டர், மது அருந்துறது இதயத்தை எப்படி பாதிக்குது?
2: மது அருந்துறதுனால ஒரு முக்கியமான ஒரு நோயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் வந்து வீக் ஆயிடும். ஹார்ட் வந்து ஹார்ட்டுடைய தசைகள் வந்து நலிஞ்சு போய் ஹார்ட் வீக் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் வரும். அது ஒரு விதமானது இருக்கு. அது இல்லாம நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கிறாங்க, ஒரு பிஞ்ச் ட்ரிங்கிங் சொல்லுவோம் இல்லையா, அளவுக்கு அதிகமா ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ மது அருந்ததுனால ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம்.
1: டாக்டர், உலகத்துல இருக்க பல கோடி மக்களுக்கு நைட் ஷிப்ட் ஜாப் தான் ஒரு வேலையா இருக்கு, அதை விட்டு வெளில வர முடியாம இருக்காங்க, அந்த வேலை தான் கிடைச்சிருக்கும் இல்ல வேற வேலை இல்லாம இருக்கும். இப்போ இவங்க எப்படி அவங்க இதயத்தை பாதுகாத்துக்கலாம்?
2: நாங்க வந்து பகல் நைட்டு எப்ப ஹார்ட் அட்டாக் கூப்பினாலும் அரை மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல் ஓடி போய் ட்ரீட்மெண்ட் பண்றோம். நாங்களும் நைட் ஷிப்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம் பல வருஷமா. சி நைட் ஷிப்ட் போனா மறுநாள் வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கிக்கணும். அது நம்ம தான் பாக்கணும். அது மறுநாளும் நம்ம அதை கேரி ஆன் பண்ணோம்னா அது கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் தான் ஹார்ட்டுக்கு. ஸோ அது வந்து நம்ம நைட் ஷிப்ட் பண்ணா மறுநாள் வந்து நல்ல ஒரு தூக்கம் வந்து நம்ம அது கண்டிப்பா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லைன்னா சிரமம் தான்.
1: டாக்டர், எப்படி ஒரு இதயம் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவீங்க?
2: ஆரோக்கியமான இதயம், நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் சௌகரியமா நடக்கணும், ஒரு 4 மாடி வேக வேகமா ஏறினா நல்லா இருக்கணும், மூச்சு வாங்க கூடாது. அது மட்டும் இல்ல, எக்ஸசைஸ் கெபாசிட்டி, அதாவது ஒருத்தவங்களுடைய எக்ஸசைஸ் பண்ற திறன், எந்த அளவுக்கு அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சுத்தமா நடக்கிறதே இல்ல, உட்கார்றாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, அது வந்து ரொம்ப கெடுதி ஹார்ட்டுக்கு. ஓரளவுக்காவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3-5 கிலோமீட்டர் எல்லாரும் நடக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ள நான் வயலப் செய்யறேன்றது வந்து பத்தாது. ரெகுலரா நடைப்பயிற்சி இருந்தாதான் ஹார்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
0: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி

0: உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: டாக்டர், ஒருத்தர் வந்து என்ன மாதிரி டெஸ்ட் ஸ்கேன் எல்லாம் பண்ணலாம் செக் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட இதயம் வந்து ஹெல்த்தியா இருக்கான்னு பாக்க?
3: சரி, நம்ம வந்து கவலைப்படுறது வந்து ஹார்ட் அட்டாக் பத்தி தான். நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. நீண்ட நாள் வந்து ஹார்ட் அட்டாக் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் வீக் ஆயிடும், மூச்சு கஷ்டம் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும், நம்ம உயிருக்கு ஆபத்தும் இருக்கு. பொதுவா ஹார்ட் அட்டாக் வந்தா அதுல 30% பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அடுத்த ஒரு மாசம் வந்து அவங்க வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்னா, சுகர் இல்லாம பாத்துக்கணும், பிபி இல்லாம பாத்துக்கணும், கொலஸ்ட்ரால் இல்லாம பாத்துக்கணும், கெட்ட பழக்கம் எல்லாம் பாத்துக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும். இந்த 5 விஷயம் கட்டாயமாக நம்ம வந்து கடைபிடிக்கணும். சோ அப்ப வந்து நம்ம என்னன்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து, ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு ரெகுலரா செக் பண்ணிக்கும். ஒரு 40 வயசுக்கு மேல இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ கட்டாயமா இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் செக் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப வந்து முத்தி போன பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும். சோ முதல்ல கண்டுபிடிக்கணும்னா அதுக்குதான் வந்து ஹெல்த் செக்அப் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றோம். சோ இது மாதிரி எல்லாம் இருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கணும். இப்ப சுகர் இருந்தா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பிபி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், கொலஸ்ட்ரால் இருந்தா அதை வந்து சரி பண்ணிக்கணும், ஸ்மோக்கிங் இருந்தா அதை ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ரொம்ப நாள் பட்டு பிபி சுகர் எல்லாம் இருக்கு, ஏதாவது சிரமம் இருக்குன்னா ட்ரெட்மில் டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு. பிளாக் வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிக்கணும்னா ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம், அது பண்ணி நம்ம பாக்கலாம். இசிஜி எக்கோ வந்து எப்படின்னா, பிரச்சனை வந்த பிறகுதான் காமிக்கும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வந்து இதுல வந்து ரொம்ப தெரியாது. ஆனா மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமா இசிஜி, அந்த எக்கோன்றது வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, வால்வ்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் மூலமா பாக்கலாம். சோ இது வந்து நம்ம பேசிக் டெஸ்ட்னு பார்த்தோம்னா, பிளட் டெஸ்ட் தாண்டி இசிஜி, எக்கோ, அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட், இது தேவைக்கேற்ப நம்ம பண்ற மாதிரி இருக்கும்.
2: டாக்டர், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணாலும் சரி இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்ணாலும் சரி, வெளியில சாப்பிடுறது ஒரு கட்டாயமா ஆயிடுச்சு. வெளியில சாப்பிடும் போது எப்படி ஆரோக்கியமா சாப்பிடலாம்?
3: சரி, வெளியே சாப்பிடலாம், அது வந்து தப்பு இல்ல. ஆனா வந்து பிரியாணி பரோட்டா தான் சாப்பிடணும்னு கிடையாது. நல்ல உணவும் நம்ம கடைகள்லாம் கிடைக்குது, லைக் இட்லி, தோசை, சப்பாத்தி. நம்ம வந்து எப்பயும் சாப்பிடுற உணவு எல்லாம் நல்ல உணவு தான். வீட்டுல இருக்கும்போது காய்கறி பழங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். வெளியே அப்படி இல்லைன்னா கூட இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் கண்டிப்பா நல்ல உணவு தான், அதெல்லாம் சாப்பிடலாம்.
2: டாக்டர், இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லி பிரியாணி சாப்பிடுறாங்க, அது இதயத்துக்கு நல்லதா?
3: ரொம்ப ரொம்ப கெடுதி. நான் வந்து ஒரு திருவண்ணாமலையில இருந்து ஒரு பையன் வந்து இங்க வந்து ஒரு போன் ஷோரூம்ல வேலை பண்ணிருந்தாப்ல, அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து 55-60 வயசு, நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, விவசாயம் பண்ற குடும்பம். இவங்க வந்து 3 வருஷம் சென்னையில இருக்கும்போது காலையில ஒன்னும் சாப்பிடுறது இல்ல, மதியம் ஒரு பிரியாணி, நைட் ஒரு பரோட்டா, இது 3 வருஷம் தான் அவர் வந்து கடைபிடிச்சாரு. அப்போ வந்து நான் பார்க்கும்போது அவருக்கு 28 வயசு, ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக், ரொம்ப போராடி 5 நாள் போராடிதான் வந்து காப்பாத்தணும். கொஞ்சம் ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இருந்துச்சு, ஆனா ரொம்ப ஜாஸ்தி இல்ல, இருந்தாலும் ஸ்மோக் பண்ணாப்ல. சோ 3 வருஷம் வந்து பிரியாணி சாப்பிட்டதுனாலே உயிருக்கு ஆபத்தான, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. உயிருக்கு ஆபத்தான ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ பிரியாணி சாப்பிட்டா 2 வாரத்துக்கு 1 முறை, இல்லைனா வந்து வாரத்துக்கு 1 முறை, அதுதான் மேக்ஸிமம்.
2: டாக்டர், இப்போ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெட்டிங்லையும் சரி இல்லை ஃபேமிலி ஈவெண்ட்ஸும் சரி பஃபே உணவு தான் எடுக்கிறாங்களே, பஃபேன்னு போய் நிறைய சாப்பிடுறாங்க, இதனால வரக்கூடிய ஆபத்து என்ன?
3: சி, பஃபே சாப்பாடுன்றது வந்து ரொம்ப அன்ஹெல்தி. ஏன்னா வந்து ஒரு சில உணவு ஒரு சில உணவோடு தான் சாப்பிட முடியும், அப்பதான் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இப்போ வந்து ஒரு 3-4 வெரைட்டி சாப்பிடலாம், 10 வெரைட்டி 20 வெரைட்டி, அது வந்து ரொம்ப பெருமையா சொல்றாங்க. ஆனா வந்து அந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பா வந்து நல்லது கிடையாது, அஜீர்ண கோளாறு வரும், அது வந்து உடம்புக்கு சேராது, பிளஸ் டைஜஷன் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும். சோ அந்த மாதிரி பஃபேல சாப்பிட்டாலும் நமக்கு தேவையான ஒரு 3 வெரைட்டி இல்ல 2 வெரைட்டி மட்டும் எடுத்து நீங்க சாப்பிடுறது தான் கரெக்டா இருக்கும். எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறது வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே பாதிப்பா இருக்கும்.
2: டாக்டர், கொலஸ்ட்ரால் என்ன, அதுல என்னென்ன வகையெல்லாம் இருக்கு? ஏன் நம்ம ஒரு கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் சொல்றோம், இன்னொரு கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் சொல்றோம்?
3: நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடுற எண்ணெய் பொருள் எல்லாம் வந்து ஜீரணமாகி உடம்புல வந்து

0: கொலஸ்ட்ரால்லாம் வந்து எல்லாத்துக்கும் நம்ம அந்த சத்து போறதுக்காக அந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிகல்ஸ் மூலமா உடம்பு ஃபுல்லா வந்து நம்ம சத்து எடுத்துட்டு போகும். அந்த பார்ட்டிகல்ஸ் அதுல வந்து சில பார்ட்டிகல்ஸ் வந்து பேடுன்னு சொல்றோம். ஏன்னா வந்து அவங்க வந்து கொலஸ்ட்ரால் வந்து திசுக்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்க கொஞ்சம் வந்து சில காரணங்களால அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாறிட்டாங்க அப்படின்னா அந்த ரத்த குழாயிலேயே வந்து படிமான ஆகி ரத்த குழாயில அடைப்பு ஏற்படும். நாளடைவுல அது அந்த லெவல் அதிகமா இருந்தா அதே குட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பெல்லாம் நீக்கி திரும்பி வந்து லிவருக்கு எடுத்துட்டு வருவாங்க. சோ குட் கொலஸ்ட்ரால் வந்து அடைப்புகளை வந்து நீக்கிறாங்க, பேட் கொலஸ்ட்ரால் வந்து அடைப்புகளை உருவாக்குறாங்க. ஆனா இது எல்லாமே மெதுமெதுவா பல வருஷங்கள் பல மாதங்களா நடக்கிறது, ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல. அதனால நம்ம வந்து அது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம்.
1: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இப்போ ஹார்ட் அட்டாக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு?
2: சோ நம்ம பார்த்தோம், ஹார்ட் அட்டாக்னா ரத்த குழாய் அடைச்சிக்கிறதுனால வருதுன்னு பார்த்தோம். சோ அப்ப வந்து அந்த ரத்த குழாயை நம்ம வந்து ஓபன் பண்ணி விடணும், விரிச்சு விடணும். சோ இதுக்கு வந்து ஸ்டென்டிங்ன்றது வந்து தான் வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட். இன்னொன்னு வந்து மருந்துகளும் இருக்கு, ஆனா மருந்துகளோட சக்சஸ் ரேட் வந்து 60% தான், ஆனா ஸ்டென்டிங்கோட சக்சஸ் ரேட் வந்து 98%. சோ பொதுவா வந்து நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணி இமீடியட்டா அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பை நீக்கிட்டு அங்க ஸ்டென்ட் தேவைப்பட்ட ஸ்டென்ட் வைக்கணும். இது பண்ணா மட்டும்தான் வந்து பேஷண்டோட உயிரை வந்து காப்பாத்த முடியும். அது இல்லாம ஹார்ட் வீக் ஆகுறதையும் நம்ம தடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக்ல அந்த ஹார்ட் டேமேஜ் ஆகாது. பொதுவா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 6 மணி நேரத்துக்குள்ள பண்ணணும்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஆனா வந்து ஆஸ் இயர்லி அஸ் பாசிபிள், எவ்வளவு சீக்கிரமோ பண்றோமோ, 15 நிமிஷத்துல பண்ணா கூட வந்து மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ 1 மணி நேரத்துல பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், 2 மணி நேரத்துல இன்னும் பெனிஃபிட் கொஞ்சம் குறையும். ஆனா ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட் கம்மியாகும். 12 மணி நேரத்துக்கு மேல பார்த்தோம்னா ஹார்ட் வீக் ஆயிடும், அதுக்கப்புறம் ரொம்ப பெனிஃபிட் இருக்காது. எப்படி வந்து கை துண்டிச்சுட்டா போயிட்டு உடனே ஒரு 3 மணி நேரத்துல அந்த கையை இப்போ ஒரு விரல் துண்டிச்சிடுதாங்க, யாருக்கோ விரல் அடிபட்டுடுது துண்டிச்சிடுது அப்படின்னா அது போயிட்டு உடனடியா சேர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் கூட ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்பட்டு அது உடனடியா நம்ம நீக்கி சரி பண்ணணும். அப்பதான் வந்து அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்ப வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக்ன்னு போன் பண்ணி சொன்னாங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, இல்ல ஹெலிகாப்டர்ல வந்து அது உடனே கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து 60 நிமிஷத்துல இருந்து 90 நிமிஷத்துக்குள்ள நம்ம பண்ணணும்ன்றது வந்து ஒரு டார்கெட்டா பல நாடுகள்ல வந்து செயல்படுறாங்க. அப்பதான் உயிரை காப்பாத்த முடியும்ன்றதுனால சோ ஆஸ் இயர்லி அஸ் பாசிபிள் ஆஞ்சியோகிராம் பிளஸ் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், அந்த ஸ்டென்ட் வைக்கிறதுக்கான வசதி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அது நம்ம போறதுதான் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்டா இருக்கும்.
1: டாக்டர், நீங்க ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன?
2: ஆஞ்சியோகிராம்னா வந்து நம்ம வந்து கை வழியா ஒரு சின்ன டியூப் எடுத்துட்டு, கை வழியாவோ இல்ல தொட வழியாவோ ஒரு சின்ன டியூப் எடுத்துட்டு போயிட்டு இதயத்துல இருக்கிற ரத்த குழாயில வந்து நம்ம வந்து டை போட்டு எக்ஸ்ரே மூலமா பார்ப்போம் பிளாக் இருக்கா இல்லையான்னு. சோ ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து அந்த ரத்த குழாயில பிளாக் இருந்தா அந்த பிளாக் அடைப்பு நீக்கிட்டு அதை சரி பண்றது, அதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு. அதுவும் ஆஞ்சியோகிராம் மாதிரியே அந்த டியூப் மூலமா பண்றதுதான். இது வந்து இந்த சின்ன டியூப் மூலமா பண்றதுனால இது மேஜர் சர்ஜரி இல்லாம நம்ம வந்து இந்த துளை வழியாவே வந்து இந்த சிகிச்சையை முடிச்சிடுறோம்.
1: சில பேர் பாத்தீங்கன்னா நெஞ்சு சாதாரணமே வலிக்கும் இல்ல, சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க வலிக்கும், அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது ஹார்ட் அட்டாக் இல்ல சாதாரண வலியான்ட்டு?
2: சரி, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான், ஆனா வந்து ரொம்ப சிவியரா இருக்கும், அதாவது பொறுக்க முடியாத வலியா இருக்கும், அது வந்து சாதாரண வலியா இருக்காது. சுகர் இருக்கவங்களுக்கு, அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து வலி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப தெரியாது, ஆனா அவங்களுக்கே கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும். பட் சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு நரம்பு பாதிக்கிறதுனால ரொம்ப வலி தெரியாது, ஆனா சக்கரை நோய் இல்லாதவங்க எல்லாம் இந்த வலி வந்து தாங்க முடியாம 10 நிமிஷத்துல கூட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. எப்படின்னா வந்து ஒரு 20 கிலோ நெஞ்சில வச்சாச்சு, மூச்சு விடவே முடியல, அடைக்குது, கண்டிப்பா வந்து ரொம்ப சிவியரான ஒரு பெயினா இருக்கும், அதுல வந்து டவுட்டே இருக்காது, ரொம்ப வந்து கஷ்டம் இருக்கும், ஹார்ட் பெயின் போது வலி இருக்கும். அது இல்லாம இப்ப சாதாரண மைல்டு அட்டாக் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் வலி கம்மியா இருக்கும் போது நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தாதான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் ஹார்ட் ப்ராப்ளமா இல்லையான்னு. சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், அவங்க கிட்ட பேசும்போது நாங்க வந்து இப்போ ஒரு 90% கண்டுபிடிச்சிருவோம் அது ஹார்ட் ப்ராப்ளமா இல்லையான்னு. அவங்களுடைய தொந்தரவு வச்சு நம்ம வந்து அந்த எந்த மாதிரி அவங்க கஷ்டம் சொல்றாங்களோ அதை பொறுத்து பேசினா ஒரு 5 நிமிஷம் அவங்க பேஷண்ட் கிட்ட பேசும்போது என்ன ப்ராப்ளம் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு சில டெஸ்டும் பண்ணுவோம், இப்போ ECG, ட்ரோபோன் ஒரு டெஸ்ட், எக்கோ, அந்த மாதிரி தேவையான டெஸ்ட்களை பார்த்தும் நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்.
1: டாக்டர், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க எனக்கு ஹார்ட் அட்டாக்ன்ட்டு, உடனே ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணும் உங்களுக்கு?
2: சரி, ஹாஸ்பிட்டல்ல நாங்க எப்படி பேஷண்ட் காப்பாத்துறோம் அப்படின்னு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எப்படி காப்பாத்துறோம் பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்ல இருந்து? இப்ப வந்து இந்த ஊர்ல டாக்டர்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலே இல்ல, அப்ப வந்து 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அதுல வந்து 30 பேர் வந்து 1 மாசத்துல இறந்து போயிடுவாங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கும் ஹார்ட் வந்து வீக் ஆயிடும், அதனோட பம்பிங் கெபாசிட்டி குறைஞ்சிடும். ஆனா இப்ப வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்

0: அட்டாக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ற ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கு. அந்த 100 பேரும் அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்போ வந்து நாம வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன பாலிசி வச்சிருப்போம் அப்படின்னா, 10 நிமிஷத்துக்குள்ள ECG எடுக்கணும், 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். சோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஹார்ட் அட்டாக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடுவோம். அது என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டி அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பை விரிவுபடுத்திடணும், அடைப்பை சரி பண்ணிடணும், அடைப்பை நீக்கிட்டு அதுல வந்து ஸ்டென்ட் வச்சிருவோம். சோ இந்த மாதிரி பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும் போது என்ன ஆகுறாங்க அப்படின்னா, 100ல் 3 பேர் கூட இறந்து போறது இல்ல. 100 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ல 3 பேர் இல்ல 5 பேர் கூட இறந்து போறது கிடையாது. அது இல்லாம ஹார்ட்டும் யாருக்கும் வீக் ஆகுறது இல்ல. ஓரளவுக்காவது ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து காப்பாத்த முடியும். ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் மைல்டா ஹார்ட் ஃபங்க்ஷன் வீக் ஆகும், அது கூட நம்ம மருந்துல சரி பண்ணிக்கலாம். சோ ஹார்ட் அட்டாக்கு ஒன் அண்ட் ஒன்லி ட்ரீட்மெண்ட், தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி. அது வந்து நம்ம பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். நாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பேஷண்ட் எல்லாம் சரி பண்றோம். சோ திஸ் இஸ் தி ட்ரீட்மெண்ட். மருந்து கொடுத்து இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி வசதி இல்லாத இடத்துல மருந்துகள் கொடுத்து கரைக்கிறாங்க, அதுவும் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா எல்லாருக்கும் சக்சஸ் ஆகாது. இப்ப வயசு கம்மியானவங்களுக்கு, ஸ்மோக்கர்ஸ் இவங்க எல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா சுகர் இருக்கு, வயசு கூடினவங்க இருக்கு அப்படின்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் மருந்து வந்து பெருசா வேலை செய்யாது. சோ அவங்களுக்கும் இப்ப எந்த விதமான பேஷண்டா இருந்தாலும் பார்த்தோம்னா, அந்த எமர்ஜென்சி ஆஞ்சியோபிளாஸ்டி தான் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக். அது மாதிரி பண்ணி தான் நாங்க வந்து பேஷண்ட்ட சரி பண்றோம்.
1: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், எல்லா ஹார்ட் அட்டாக்கும் சர்ஜரி தேவையா? இந்த சர்ஜரி இல்லாம ஹார்ட் அட்டாக்க சரி செய்ய முடியுமா?
2: ஹார்ட் அட்டாக்கு சர்ஜரியே தேவையில்லை. தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி தான். நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அது ரொம்ப கம்மி தான், நூறுல ஒருத்தர் ரெண்டு பேர் கூட வரமாட்டாங்க. வேற வழி இல்லாம வந்து நம்ம சில சமயம் வந்து எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி வந்து ஹார்ட் அட்டாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆஞ்சியோபிளாஸ்டி தான், ஸ்டென்ட் வைக்கிறது தான். இப்போ வந்து ஒரு சில விதமான பேஷண்ட் இருக்காங்க, ஹார்ட் அட்டாக்கோடைய முன்னாடி அறிகுறிகள் வரும். அதாவது சிலது வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி இல்லாம ஆனா ரத்த குழாயில அடைப்பு மட்டும் ஏற்படுறது, அதனால மூச்சு கஷ்டம், நடந்த நெஞ்சு வலி, நடந்தா மூச்சு கஷ்டம், அது ஹார்ட் அட்டாக் கிடையாது, ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சிலருக்கு வந்து சர்ஜரி தேவைப்படும், சர்ஜரி சொல்லுவோம். ஆனா பொதுவாக ஹார்ட் அட்டாக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். சர்ஜரி வந்து ரொம்ப ரேரா, 1% 2% மட்டும் தான் நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம

0: ஸ்டென்ட் பண்ண முடியல, அந்த ரத்த குழாயை நம்ம ஸ்டென்ட் ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமா வந்து சரி பண்ண முடியல அப்படின்னா தான் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம்.
1: இந்த சர்ஜரியில என்ன நடக்கும் இதயத்துல?
0: சர்ஜரியில என்னன்னா பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து கால் நரம்பியோ இல்ல மார்புக்கு போற நரம்பியோ இல்ல கை நரம்பியோ எடுத்து நம்ம வந்து அந்த எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்கோ அதை தாண்டி நம்ம வந்து கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சர்ஜன். சோ இதுல என்னன்னா நம்ம ரத்தம் போகாம இருந்த ரத்த குழாய்க்கு மறுபடியும் ரத்தம் போக ஆரம்பிக்கும். அதனால நடந்த அந்த நெஞ்சு வலி மூச்சு கஷ்டம் இருக்கிறதெல்லாம் சரியாகும். இது வந்து எப்படின்னா பைபாஸ் சர்ஜரி வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட் வந்து நிறுத்தி பம்ப்ல கார்டியோ பல்மரி அந்த பம்ப் பைபாஸ் பம்ப் இருக்குல்ல அதுல போட்டுட்டு சர்ஜரி முடிச்சுட்டு திரும்பி ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து நமக்கு ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்ப பண்றது எல்லாமே பீட்டிங் ஹார்ட் சர்ஜரின்னு பண்ணுவோம். ஹார்ட் வந்து துடிச்சிட்டு இருக்கும் போதே இந்த கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திடுறோம். ஜெனரலி அந்த கார்டியோ பல்மரி பைபாஸ் பம்ப்ல வந்து நம்ம போறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் லைக் எனி அதர் மேஜர் சர்ஜரி. அதனால வந்து இதுல வந்து ரொம்ப ரிஸ்க் கிடையாது. அதாவது ஒரு பெரிய சர்ஜரி தான், ஆனா வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ஹார்ட் ஆபரேஷனா படிப்பாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரிஸ்க் வந்து ஒரு 2% to 4% தான். அதாவது 100ல ஒரு 2 பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் உயிருக்கு ப்ராப்ளம் வந்தா வரலாமே தவிர 96-98% வந்து பைபாஸ் சர்ஜரி இப்பெல்லாம் பண்ணோம்னா பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி நல்ல சர்ஜன் கிட்ட சர்ஜரி பண்ணும் போது எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. ரொம்ப சுலபமா சரியாயிட முடியும்.
1: டாக்டர், இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி முடிஞ்ச பிறகு எவ்வளவு வாரத்துல அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி அசியூம் பண்ண முடியும்?
0: 2 நாள் கழிச்சு நார்மல் ஆக்டிவிட்டி அசியூம் பண்ணலாம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணா சர்ஜரி பண்ணா ஒரு 2 வாரத்துல நல்லா இம்ப்ரூவ் ஆயிட முடியும். சோ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு என்கிட்ட 6 மணி நேரம் கழிச்சு மேஜர் ஹார்ட் அட்டாக் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு 6 மணி நேரம் கழிச்சு டீ குடிச்சிட்டு எனக்கு இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சண்டை போட்டவங்களை நான் பாத்திருக்கேன். சோ இமீடியட்டா கம்ப்ளீட்லி நார்மல் ஆயிடுவாங்க. அதனால வந்து ஒரு 2 நாள்ல கண்டிப்பா நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெசியூம் பண்ணலாம்.
1: டாக்டர், இந்த ஸ்டென்ட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னது? இது பெர்மனன்டா? அது ஆட்ல வைக்கிறது இல்ல அப்புறம் எடுத்துடுவாங்களா?
0: அது எடுக்கலாம் முடியாது. ஸ்டென்ட்ன்றது வந்து ஒரு மெஷ் மாதிரி கோபால்ட் குரோமியம் மெட்டல்ல செஞ்ச ஒரு மெஷ். சோ இப்ப ரத்த குழாயெல்லாம் வந்து எலாஸ்டிக் டிஷ்யூ. நம்ம உள்ள போயிட்டு பலூன் வச்சு அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பெல்லாம் நீக்கினோம்னாலும் திரும்பி மறுபடியும் சுருங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ரத்த குழாய் அப்படியே நம்ம பிடிச்சு நல்லா வந்து விரிச்சு வைக்கணும் அப்படின்னா அந்த வந்து மெஷ்ஷை வந்து நம்ம உள்ள ரத்த குழாயில எடுத்துட்டு போயிட்டு அந்த ரத்த குழாயோட வச்சிருவோம். அப்ப அந்த மெஷ்ஷோட ஸ்ட்ரென்த்ல வந்து அந்த ரத்த குழாய் விரிவடைஞ்ச நிலையிலே இருக்கும், திரும்பி சுருங்கிக்காது. சோ அதனால ஸ்டென்ட் வந்து அந்த பிளாக்கேஜ் ரிமூவ் பண்றதுல நமக்கு ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியா இருக்கு. இதுல என்னன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா அந்த ரத்த குழாயில மறுபடியும் வந்து கொழுப்பு அடையப்படாம இருக்கிறதுக்காக அதுல ட்ரக் கோட்டட் ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மருந்து தடவி வச்சிருப்பாங்க. அதுல வந்து திசுவும் நம்ம மறுபடியும் வந்து கொழுப்பும் படிமானமா ஆகாம இருக்கிறதுக்காக அதுல மருந்து தடவி இருக்கும். அந்த மருந்து மெது மெதுவா ரிலீஸ் ஆகும். அந்த மருந்து வந்து ஒரு சின்ன ஒரு ஷீட் மாதிரி அந்த பாலிமர் சொல்லுவோம் அதுல வச்சு வச்சிருப்பாங்க. சோ அந்த ஸ்டென்ட்டை சுத்தி அந்த மருந்தும் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா திரும்பி வந்து அடைப்பு வரதை வந்து தடுக்கிறதுக்கு அந்த மருந்து வந்து வேலை செய்யும். அது மெது மெதுவா ரிலீஸ் ஆகும். 6 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரி மெது மெதுவா அந்த மருந்து ரிலீஸ் ஆகும் போது திரும்பி அடைப்பு வராம இருக்கிறதுக்கும் அந்த ஸ்டென்ட் ஹெல்ப் பண்ணுது. சோ ஸ்டென்ட் வந்து இதயத்துல இருக்க ரத்த குழாயில அந்த ஹார்ட் அட்டாக்ல பிளாக்கேஜஸ்ல மெயினான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்டா இப்ப இன்றைய நாட்கள்ல அதுதான் வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்டா இருக்கு. உணவு பழக்கம் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துல இப்போ ஒரு 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா 90 பேருக்கு இதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. சரியான உணவு பழக்க முறை இல்ல, சுகர் இருக்கு, பிபிக்கு மாத்திரை சாப்பிடல, இல்ல ஸ்மோக் பண்றாங்க, இல்ல வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கட்டாயமா இருக்கு. சோ இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து திரும்பி வந்து அந்த பிளாக் வராது. சோ சுகர் கண்ட்ரோல் பண்ணணும் வித் மெடிசன்ஸ், டயட், எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் திரும்பி வரக்கூடாது. இது வந்து கேன்சர் மாதிரி திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அது மருந்து மூலமா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஆனா மத்ததும் நமக்கு ரொம்ப அவசியம். பிபி சுகர் கண்ட்ரோல், ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்றது, கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்றது, நல்ல உணவு எடுக்கிறது, இதெல்லாம் கட்டாயமா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் நமக்கு திரும்பி அந்த பிளாக் வராது. ஸ்டென்ட் வந்து ரொம்ப நாளைக்கு 10-20 வருஷம் அப்படி ரொம்ப நாளைக்கு வேலை செய்யும் நல்லா.
1: டாக்டர், பேஸ் மேக்கர்னா என்ன? அது இதயத்துல என்ன பண்ணது?
0: சோ பேஸ் மேக்கர் அப்படின்னா வந்து ஒரு சின்ன மெஷின். அது வந்து யாருக்கு வந்து இதய துடிப்பு ரொம்ப குறையுதோ, இப்ப நார்மல் இதய துடிப்பு வந்து 60-70 இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 100 வரைக்கும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்ன ஆகும், 40 கம்மி ஆயிடுது, 30 கம்மி ஆயிடுது அப்படின்னா மயக்கம் தலை சுத்தல் வந்துடும், அப்புறம் வந்து உயிர் காப்பத்தாவும் ஆயிடும். சோ இந்த இதய துடிப்பை வந்து நம்ம 60-70 மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு சின்ன மெஷின் வந்து ஹார்ட்ல கனெக்ட் பண்ணி காலர் போன் கீழே வச்சிருவோம். அதை நம்ம வந்து அது பேர் தான் வந்து பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். இதய துடிப்பு குறையாம பாத்துக்கிற மெஷின் தான் வந்து இந்த பேஸ் மேக்கர். இது வந்து ஒரு சிலருக்கு வயசான காரணத்தினால இதய துடிப்பு கம்மியாகலாம், ஹார்ட் அட்டாக் வரதுனால கம்மியாகலாம், இன்னும் சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கம்மியாகலாம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால அந்த இதய துடிப்பு கம்மியாச்சுன்னா அது வந்து உயிர் காபத்தாயிடும். அது சரி பண்றதுக்கு தான் இந்த பேஸ் மேக்கர் மெஷின் நம்ம வந்து

0: இது ஒரு சின்னது மேட்ச் பாக்ஸ் சைஸ்ல ஒரு மெஷின் இருக்கும். அது வந்து காலர் போன் கீழே வச்சு தச்சிருவோம். அதுல இருந்து வந்து ஹார்ட்டுக்கு வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருவோம். அது வந்து ஹார்ட் இதய துடிப்பை வந்து கரண்ட் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கும்.
1: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், நம்ம எப்படி குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணலாம், பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கலாம்?
2: பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருமே இதுல வந்து கொஞ்சம் கவனம் வைக்கணும். அதாவது தேவையில்லாத உணவு சாப்பிடக்கூடாது. மைதா பொருள், டிரான்ஸ்பேட்ஸ், பிஸ்கட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், பரோட்டா, பப்ஸ், சமோசா எப்பயாவது ஆசைக்கு சாப்பிடலாமே தவிர ரெகுலரா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரோலோட லெவல் அதிகமாகி மெதுவெதுமா வந்து இந்த ரத்த குழாய்கள் அடைப்புகள்லாம் ஏற்படலாம். இதயத்துல மட்டும் இல்லாம மூளைக்கு போற ரத்த குழாயிலையும் அடைப்பு ஏற்படலாம். சோ அது வந்து நம்ம வந்து உணவுல வந்து அதே மாதிரி காய்கறி பழங்கள், பச்சையான காய்கறி சாலட், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பேட் கொலஸ்ட்ரோலோட லெவல் குறையும். சோ அதனால நல்ல உணவு எடுக்கிறது, அதே மாதிரி ஓரளவுக்காவது நம்ம ஒரு புரோட்டீன் எடுக்கணும். இப்ப சுண்டல், பயிறு வகைகள் இதெல்லாம் சாப்பிடணும். அதே மாதிரி சிறுதானியம், நல்ல உணவு சாப்பிடுறது வந்து ரொம்ப முக்கியம். நல்ல உணவு, அதுவும் எஸ்பெஷலி சமைக்காத உணவு சாப்பிடுறது வந்து கொலஸ்ட்ரோலை ரொம்ப குறைக்கும். சமைக்காத உணவு வந்து நம்ம உணவுல இருக்கலாம். சமைக்காம என்ன சாப்பிடலாம்? பச்சை காய்கறி சாப்பிடலாம், இப்ப கேரட்டு, பீட்ரூட், வெள்ளரிக்காய், அது போல. அதே மாதிரி பழங்கள் சாப்பிடலாம், நட்ஸ் சாப்பிடலாம், அப்புறம் வந்து முளை வச்ச பச்சை பயிர் சாப்பிடலாம். அந்த மாதிரி சமைக்காத உணவு வந்து கண்டிப்பா தினமும் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்தாதான் வந்து நமக்கு வந்து இந்த பேட் கொலஸ்ட்ரோலோட லெவல் வந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியும். குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, எக்ஸசைஸ். அதே மாதிரி பேட் கொலஸ்ட்ரோலும் எக்ஸசைஸ்ல குறையும். அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி இருக்கிறது வந்து இட் இஸ் ஜெனட்டிக். அதனாலதான் சில ஃபேமிலிஸ்ல பார்த்தா ரொம்ப வயசானவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் எதுவுமே இருக்காது. ஒரு சில ஃபேமிலிஸ்ல பார்த்தா 40-50 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு ஜெனட்டிக்லி வந்து இந்த குட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கம்மியா இருக்கும், அப்புறம் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா வந்து நம்ம ஜெனட்டிக்கா இல்லாம மத்தபடி பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பண்ணா நல்லா டெய்லி வந்து நம்ம ஒரு 30-40 minutes அப்படி நடக்கிறோம் அப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால் கம்மியா வச்சுக்கலாம். அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் ஓரளவுக்கு அதிகப்படுத்திக்கலாம்.
1: டாக்டர், இந்த கொலஸ்ட்ரால் விஷயத்துல நம்ம எந்த ஸ்டேஜ்ல மெடிக்கேஷன் போணும், மருந்து எடுக்க ஆரம்பிக்கணும்?
2: அது வந்து இப்போ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கதான் பேட் கொலஸ்ட்ரால். அவங்க வந்து 190 மேல இருந்தா கட்டாயமா நம்ம வந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப சுகர் இருக்குன்னா அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100 மேல இருந்தாலே நம்ம மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சுகர் இருந்தா பிளாக்கேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சுகர் இல்லாதவங்களுக்கு, வேற எந்த பிரச்சனையும் சுகர் பிபி இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 190 மேல போனாதான் மாத்திரை ஆரம்பிப்போம். இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு தேவைக்கேத்த மாதிரி அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர், அவங்களோட வயசு, அதுக்கப்புறம் மத்த ரிஸ்க் ஃபேக்டர், ஸ்மோக் பண்றாங்களா, அப்புறம் ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, பிபி சுகர் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்க பார்த்து டிசைட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு நிறைய விதமான மருந்துகள் இருக்கு. ஸ்டாட்டின்ஸ் சொல்லுவோம், அப்புறம் இன்னும் லேட்டஸ்டா இன்னும் சில மாத்திரைகளும் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் தேவைக்கேற்ப நம்ம அந்த மாத்திரை கொடுத்து அதை குறைச்சிக்க முடியும்.
1: டாக்டர், இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளட் டெஸ்ட்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியும் காமிக்கும், ஆனா மருந்து எடுக்கவே மாட்டாங்க, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். இப்படியே விட்டா என்ன ஆகும் இதயத்துக்கு?
2: கொலஸ்ட்ரால் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்னா வந்து என்னன்னா நாளடைவுல வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் கேரளால இருக்கும்போது ஒரு ஃபேமிலியில பார்த்தேன், அவங்க ஃபேமிலியில வந்து கொலஸ்ட்ரால் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க வீட்டுல ஜென்ஸ் யாருமே 40 வயசு தாண்டி இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே வந்து அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். ஆனா இந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மி தான், கொஞ்சம் மைல்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ இது வந்து உணவு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், இல்ல மருந்து மூலமா கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா நாளடைவுல உடனே வராது, 5-10 கழிச்சு திடீர்னு வந்து ரத்த குழாயில அடைப்பு வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்போ வந்து இப்போ ஜொரோனா உடனே பிரச்சனை வருது, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து கொலஸ்ட்ரால் வந்து நாளடைவுல தான் ப்ராப்ளம் பண்ணும், ஆனா ஒரு 10-15 அந்த மாதிரி இது பிரச்சனை பண்ணக்கூடியது. சோ அது இருக்கான்னு பார்த்து அது சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம்.
1: டாக்டர், பிளட் பிரஷர் என்ன, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, இது எப்படி இதயத்தை பாதிக்குது?

ப்ரெஷர்னா என்னன்னா நார்மலாக பிபி வந்து 120-80 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெண்டு நம்பர் சொல்லுவாங்க இல்லைங்களா. 135-90 இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, ப்ரெஷர்னா உங்களுக்கு தெரியும், ப்ரெஷர்னா அழுத்தம். ஸோ வந்து ரத்த குழாயில் இருக்கிற அளவு, அழுத்தத்தினோட அளவு தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து அளவாக இருக்கணும். ஜாஸ்தி இருந்துச்சு என்ன அப்படின்னா வந்து மெதுமெதுவாக வந்து ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ரத்த

0: வாய்ப்பு இருக்கு. கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருது இதுக்கெல்லாம். பிபினால வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஹார்ட் வந்து தடிச்சு போயிடும், ஹார்ட் வந்து குண்டாயிடும். அந்த மாதிரி தடிச்சு போறதுனால ஹார்ட் ரிலாக்ஸேஷன் வந்து குறைஞ்சு போய் ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு தான் மெயினா பிபினால ஹார்ட்ல ப்ராப்ளம் வருது. அப்புறம் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், இதே துடிப்பு ஜாஸ்தி ஆகி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிபினால நேரடியா மூளைக்கு போற ரத்த குழாய்கள் பாதிப்படைஞ்சு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிபினால கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு, கண் பார்வை பாதிக்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. 40 வருஷம் பிபி மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்குங்களும் பாத்திருக்கேன். 4 வருஷம் 5 வருஷம் பிபி மாத்திரை சாப்பிடாம பிபி 180க்கு மேல வச்சு ஸ்ட்ரோக் வந்து சிரமப்பட்டவங்களும் நான் பாத்திருக்கேன். சோ பிபி வந்து இஸ் அ டேஞ்சரஸ் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, ஏன்னா வந்து எந்த தொந்தரவும் வந்து பொதுவா தெரியாது. அதனாலதான் அது வந்து நாங்க வந்து சயின்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு அறிகுறியும் சொல்லாது, எந்த ஒரு பெரிய சிம்டம் இருக்காது, நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவங்களை வந்து பிபியை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.
1: இதுவரை இதய ஆரோக்கியம் குறித்த இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் துர்காதேவி அவர்களுடனான கலந்துரையாடல் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை தாவேக அரசு முடக்க நினைப்பது சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக குறை கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: நேரம் 4:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜி மோகன் ராஜ் பழனி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாம் இந்த ஃபோனை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஃபோனில் நிறைய பேர் நிறைய நம்பர்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இப்போ மோகன் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா, நான் ஒரு 4 கான்டாக்டு நம்ம ஃபோனில் இருக்கும் மோகன் மோகன் மோகன்ற பேர்லேயே. அது மாதிரி நாம் ஒரு மோகனுக்கு கால் பண்ணி இன்னொருத்தருக்கு தெரியாமல் பேர் அழுத்திட்டு அவருக்கு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி போன மோகனை எப்படி சமாளிச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு பேர் மாறி இன்னொருத்தருக்கு போயிட்டுருக்கோம், அதை எப்படி அந்த விஷயத்தை சொல்லி சமாளிச்சுக்கிறீங்க?

0: இல்லை டேரெக்டாக இல்லைப்பா மாற்றி போட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லியே இது பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வந்தது அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் பேச இருக்கிறீங்க. 0442986008 0442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். முதல் நேயர் வணக்கம். ஹலோ
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, யாருங்கன்னு பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம்.
0: ஓகே ஓகே.
1: சிவகுமார்.
0: சிவகுமார் நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க யாருக்காச்சும் மாத்தி போன் பண்ணிட்டு பேசிருக்கீங்களா? அதுக்கப்புறம் எப்படி சமாளிச்சிருக்கீங்க அத?
1: அதாவது அதே மாதிரி ரெண்டு மூணு டைம் நடந்திருக்கீங்கயா. அதாவது சில நம்பரை எப்பயாவது வாங்குவோம், அந்த நம்பர் வந்து அவசியம் இல்லாத நம்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து சில டயத்துல போட்டுருவோம், போன் போயிடும்,
0: தெரியாம போயிடும்,
1: திரும்ப போயிடும், திரும்ப அவங்க அடிப்பாங்க. அடிக்கும் போது ஆமாங்க சாரி நான் தான் மாத்தி போட்டேன் அப்படிம்ப.
0: அப்படியே சொல்லிடுவீங்க, மாத்தி
1: போட்டுடுவேன், சொல்லிடுவேன். சில பேர் வந்து கொஞ்சம் பேசுவாங்க, சில பேர் சரி பரவாயில்ல அப்படிம்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த செல்லு வந்து டச் ஆகி 12 மணிக்கு போன் போயிட்டு சார்.
0: அச்சோச்சோ, அப்புறம் யாருக்கு பண்ணீங்க?
1: யாருக்குன்னு தெரியல, தூக்கத்துல போட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு போனு. திரும்ப அடிக்கிறாங்க, நான் வந்து சமாளிச்சுட்டேன். ஆமாங்க நான் தான் போன் வச்சிருந்தேன், கை டச் ஆகி வந்துருச்சுங்க அப்படின்னு.
0: ஓகே ஓகே, தெரியாம வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. அப்படியே நீங்களா ஒரு நாள் அடிச்சு விடுவீங்க?
1: என்ன
0: பதில் சொல்றது, உங்க பிறந்தநாள் உங்களுக்கே தெரியலண்ணா. நன்றி சார். ஓகே ஓகே சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க யாருங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார், நான் மகேந்திரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: சார் ஆக்சுவலி நான் என்ன வந்து பாத்தீங்கன்னா மணின்ற பேர்ல 2-3 நம்பர் வச்சிருக்கிறேன் நானு.
0: மணி பா, நல்ல பவர்ஃபுல்லான நேம் ஆச்சே.
2: ஆமா ஆமா ஆமா. அவருக்கு என்ன பண்ணுவேன், அந்த டைம்ல எனக்கு கால் பண்ணுவாப்ல. அந்த டைம்ல நான் என்ன, அதாவது நான் தெரியாம கால்
0: பண்ணிடுறேன்.
2: அந்த டைம்ல நான் அவருக்கு தெரியாம கால் பண்ணிடுவேன், வேற ஒரு மணிக்கு. என்னுடைய 2 மணிக்கு கால் பண்றது போல வேற ஒரு மணிக்கு கால் பண்ணுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஓ ஞாபகமா வந்துருப்பா,
0: அதனாலதான்
2: மாட்டோம். உனக்கு போன் பண்ண நல்லா இருக்கியா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன்
0: நானு. இது நல்லா இருக்கு.
2: என்ன
0: என்னென்னலாம் போடலான்றீங்களா அடுத்த நேயர்கள் நீங்க சொல்லுங்க. மணி டாட் கே, மணி டாட் பி.
2: என் பையன் ஒரு வார்த்தை பேசுறீங்க,
0: கொடுங்க கொடுங்க. ஹலோ ஹலோ.
2: சரி ஓகே, தேங்க்யூ சார். வெக்கப்படுறான் பேசணும்.
0: வெக்கப்படுறாருங்களா? பேர் என்ன தம்பி, பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்ன தம்பி? ஜெரோமியா. என்ன படிக்கிறீங்க?
3: ஒன்னாவது.
0: நல்லா படிங்க, சரியா? ஓகே பாய்
3: பாய்
0: பாய். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார், நீங்க யாருக்காச்சும் மாத்தி போன் போட்டிருக்கீங்களா?
4: என்னுடைய நண்பர் ஒருவருக்கு ஒரு நம்பர் ஃபிக்ஸ்ல முடியும், அதுக்கு பதிலா 4 போட்டேன்,
0: நம்பரை மாத்தி போட்டீங்க
4: போயிடுச்சு. ஹலோ அப்படின்னா உன்னையுமே நான் வாட்டுக்கு பேச ஆரம்பிச்சேன், லேண்ட்லைன் தான் கால் பண்ணேன். அவரு நான் சொன்னதை எல்லாத்தையும் கொட்டி கேட்டுட்டு கடைசியில பார்க்க முடிஞ்சு, சாரிங்க உங்க ஃப்ரெண்டு நினைச்சு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் மாதிரி.

0: அதனால
1: ஓ,
0: தான் கேட்டேன்.
1: நல்ல டைம் பாஸ்.
0: இப்படி எல்லாம் இருக்கிறாங்க சார், என்ன பண்ணுறது? கடைசியில தொண்டை தண்ணி விட்டேன், நான் சொன்னது எல்லாம் வேஸ்டா போச்சு. இருந்தாலும் சார், தயவு செஞ்சு இனிமே அது மாதிரி மற்றவங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க டைம் நான் தெரியாம வேஸ்ட் பண்ணிட்டேன், அதுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, சரி சார் பாக்கலாம் அப்படின்ட்டாரு. அந்த ஒரு அனுபவம் ரொம்ப வித்தியாசமா விசித்திரமா இருந்தது. ஒரு நபர் மாறி வேற ஒருத்தருக்கு போய் அவர் எல்லா சொந்த கதை சோக கதை கேட்கறதுக்கு கூட மற்ற ஆட்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இருக்கா நேரம் அப்படிங்கறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது சார்.
1: ஓகேங்க சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார்.
2: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபராஜபுரம், முகமது இக்பால்.
1: சொல்லுங்க சார்.
2: சார்
1: நல்லா இருக்கு சார்.
2: நீங்க சொன்னதை அடிக்கடி எனக்கு இந்த பிரச்சனை வரும்.
1: இது ஒரு பிரச்சனையா வருமா?
2: ஆமாங்க, மாணிக்கம்ங்கிற மாதிரி ஒரு நூறு பேர் இருக்காங்க, மாத்தி மாத்தி அடிச்சு அவங்க வர பாத்து போடுங்க அப்படிம்பாங்க.
1: மாணிக்கத்துக்கு ரெண்டு மாணிக்கத்துக்கு அடிச்சிருவீங்க.
2: ஆமா, மாத்தி அடிச்சுட்டு அப்புறம் பிரச்சனை போயிடும். டெய்லி ஒரே பஞ்சாயத்தா இருக்கு
1: பிரச்சனை. பஞ்சாயத்து தானுங்களா?
2: ஆமாங்க, டெய்லி இதே பேஸ் பண்ற மாதிரி இருக்கு.
1: இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிச்சீங்க?
2: தீர்வுன்னா இந்த ஃபர்ஸ்ட் சுவாமிநாதன் நான் நம்பரு சொந்த சுவாமிநாதன் இந்த மெமரி பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒருதான் பார்த்து அடிக்கிற மாதிரி.
1: ஓகே ஓகே ஓகே,
2: சரியா வரும்.
1: ஓகேங்க சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபோனு ஒரு ஒரே பேரில் இருக்கிற இன்னொருத்தருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு எப்படி சமாளிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசலாம். 0442986008, 0442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பாடலை கேட்கலாம். உதித் நாராயணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய குரலில், வைரமுத்து நரிகள், மணி சர்மாவின் இசையில் வந்துட்டு இருக்கு. ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 4:15 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. அதாவது ஃபோன் எடுத்து ஒருத்தர் கால் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவரே அவர் பேரில் இருக்கிற இன்னொருத்தருக்கு கால் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் நீங்கள் சமாளிச்சிங்க, அவர் உங்களை எப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, என்ன பண்ணிங்க அப்படி இப்போ தான் பேசிகிட்ருக்குறோம். மாற்றி ஃபோன் பண்ணதை பற்றி தான் இந்த நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோங்க நினச்சிங்கன்னா, உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0442986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு நம்பரும் சொல்கிறேன், 0442952054. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
1: சார்? கார்த்திக் பேசுமா மேம்.
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார்.
1: சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவேன் சார், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவேன்
0: சார். ஓகே, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: ஓகே சரி, நான் உங்ககிட்ட இன்னொரு வாய்ப்பும் கேட்குறேன். அதாவது சரி தெரியாமல் பண்ணிட்டோம், ஆனால் டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதேன்றதுக்காக வேற என்னெல்லாம் சொல்லலாம்?
1: ரொம்ப நாளாச்சு வந்து பேசி அப்படி சொல்லுவாங்க சார், பேசி கால் பண்ண அப்படி சொல்லுவாங்க
0: சார். ரொம்ப நாளாச்சு உங்க கூட பேசி அதனால கால் பண்ணுன்னு சொல்லிடலாம். ஆமாம் சரிங்க சார். அடுத்த நேயர் வணக்கம். ம் சொல்லுங்கம்மா.
2: மூணு முறை மாட்டேன் சார், நம்பர் என் ஃப்ரெண்டுக்கு நம்பர் அடிக்கிறானே மாறிடும் டக்குன்னு இருப்பாங்க யாருன்னு. இல்ல மேடம் நான் சாரி மேடம் நம்பர் என் ஃப்ரெண்டு கடி உங்க நம்பர் வச்சிருந்தேன் அதுக்கு சொல்றாங்க. சரி சரிமா சரிமா சாரி மேம் சொல்றாங்க மேடம். அந்த மூணு முறை போட மாட்டேன்.
0: அப்படியா?
2: சொல்லுங்க
0: சார், யார் எங்க பேசுறீங்க சார்?
3: இனிய பொன்மாலை வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
3: ஒருத்தருக்கு வியாபாரம் பண்றங்க பொருள் பாய் கொடுத்தங்க, ஒரு நம்பர் தெரியாது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்பர் வாங்கினங்க, அது ஒரு நம்பர் தப்பா போட்டுங்க. அப்புறமா என்னப்பா வச்சின்னு போயிட்டு இவ்வளவு நாள் பண்றேன், நம்பர் பாத்து பேசுப்பா யாருக்கிட்ட பேசுறேன்னு கோச்சிக்கிற மாதிரி பேச வந்துட்டாரு. அப்புறம் சாரி நான் மன்னிச்சிருங்க ஒரு நம்பர் மாத்தி போட்டேன். அப்புறம் திருப்பும் அவங்க கிட்ட இன்னொரு முறை நம்பர் வாங்கி சரியான ஆள்கிட்ட பேசணுங்க சார்.
0: ஓகே ஓகே ஓகே சார்,
3: நன்றிங்க சார்.
0: எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க, ஒரு நம்பர் மாத்தி போட்டதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: சொல்லுங்க. ஐயா
4: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெய சிவன் கொடபாதப்பட்டீங்க.
0: நன்றிங்க ஐயா.
4: இந்த பெரும்பான்மை கேர்ஃபுல்லா தான் போடுவேன்.
0: ரொம்ப கேர்ஃபுல்லா போடுவீங்க.
4: தவறுச்சு ஒரு அந்த நேரம் ஒரு ஒரு நேரம் மட்டும் மாறி போட்டேன், அவங்களும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஹலோ யாருக்கு பேசுறதுனாங்க. அப்புறம் குறை பார்க்கும்போது இது வேற யாரும் தெரியுது. ஐயோ மெரிய ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயாண்டிங்களா? ஓகே, அது அவருக்கு ஒரு வாழ்க வளமுடன் சொல்ல வேண்டியது நல்லா இருக்கட்டும்.
4: சொல்ல
0: நன்றிங்க ஐயா. இந்த மாதிரி நீங்க நம்பர் மாதிரி

0: போடுறது மட்டும் இல்லாமல் ஒரே பேரில் இருக்கிற இன்னொருத்தருக்கு மாற்றி போட்டார். போத்தி விசார் பண்ணுங்க. அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: வணக்கம். டேக்ஸ் பண்றவர்கிட்ட சேர்ந்தேன். பூந்தமல்லி ஸ்ரீ போஜராஜை பேசுறையா. வணக்கம்.
0: ஓகேங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: நான் சாரி சொல்றேன் சார். ஒரே வார்த்தை,
0: ஒரே வார்த்தையில முடிச்சிருவீங்க, சரண்டர் ஆயிடுவீங்க. சாரி சொல்லி
1: தேவையெல்லாம் பேசக்கூடாது இல்ல.
0: நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடலை நாம கேட்டு ரசிக்க போறோம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவருடைய குரல்ல, வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரின் இசையில் வந்துட்டு இருக்கு. பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 4:24 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கீங்க. ஒரே பேர் இருக்கிற இன்னொருத்தருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு பேசின விஷயம், கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நம்பர் ஒரே பேரில் இருப்பாங்க. இப்போ மோகன்னா மோகன்னே 4 பேர் இருப்பாங்க, மணினா மணினே 4 பேர் இருப்பாங்க, குமார்னா குமார்லேயே ஒரு 5 பேர் இருப்பாங்க. மாற்றி ஒரு குமாருக்கு பதிலாக இன்னொரு குமாருக்கு நீங்கள் மாற்றி போட்டு அவஸ்தப்பட்டதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986008 0442952054 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: சொல்லுங்க.
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: ஊரப்பாக்கம் சுந்தரேசன் சார்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: ஊரப்பாக்கம் சுந்தரேசன்.
1: சொல்லுங்க, யாருக்கு போனை மாத்தி போட்டீங்க?
2: எப்படி
1: நல்லா இருக்கீங்க போல ப்ரோக்ராம். சொல்லுங்க
2: சார். நான் வந்து ஃப்ரெண்டுக்கு போனேன், என் பேரு அவர் பேர் ஒண்ணு, ஒரு 10 பேர் சுந்தரேசன், 10 பேர் இருக்காங்க.
1: சுந்தரேசனே 10 பேர் இருக்கிறாங்களா?
2: ஆமா சார், ஃப்ரெண்டு மாத்தி போட்டேன். அப்ப என்ன ஒன்னும் தெரியாது எனக்கு, தெரியும்பா அதை பத்தி. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப நாள் உன் நம்பர் கார்டெல்லாம் கொடுத்தேன், மறந்துட்டேன். நானு பேசி ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவருக்கு போட்டானே நம்ம எல்லாம் ஒரே குரூப் தானே அப்படின்னாரு. அதனால என்ன தப்பு இருக்கு? தப்பு ஒண்ணு இருக்கு, ஃப்ரீயா இருக்கும் போது பேச போறீங்க. அதுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும் போது நம்ம பேச போதில்ல, ஃப்ரீயா இருக்கும் போது வந்து பார்க்க போறோம். நட்பு எப்பவுமே என்னைக்குமே ஐயாது. அதனால அவனுக்கு நான் தப்பா நினைக்கிறேன், நம்பர் ஒன்று மாத்தி போட்டேன்னு. நானும் உன் ஃப்ரெண்டு தான், உனக்கு தெரியாது எனக்கு, எனக்கு தெரியும்
1: அப்படின்னாரு.
2: வேற ஒண்ணும் இல்ல சார்,
1: புதிய நட்பு கிடைச்சது, ஒரு பேர் மாத்தி போட்டதுனால. இல்ல பழைய நட்பை மீண்டும் புதுப்பிச்சீங்க.
2: ஆமா, அவரே பேசணும்னு நினைச்சிருந்தாரு. நான் பேசினா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு.
1: உங்க மேல எவ்வளவு பாசம் பாருங்க அவருக்கு. ஓகே சார், நன்றி.
2: 15 பேர் இருக்காங்க சார், ஒரே ஒவ்வொரு பேர்லயும்.
1: சுந்தரேசனே 10 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன பண்றது தெரியலையே.
2: நிறைய நட்பு இருக்கு சார், கிட்டத்தட்ட அது 10,000 பேர் கிட்ட நீங்க நட்பு இருக்காங்க. நாம வெளியில பாக்கும்போது பேசுறதும் சரி,
1: பெரிய விஷயம் சார், எல்லாரும் வேணும்ன்றது நல்ல விஷயம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் 51 தேவராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: அடிக்கடி நான் வந்து ஓட்டுநர், நான் வந்து ஓட்டுநர். இந்த அதிகாரிகளுக்கு எஸ்ஓக்கு ஏஎஸ்ஓக்கு போட்டுருவேன், ஏஎஸ்ஓக்கு எஸ்ஓக்கு போட்டுருவேன்.
1: ஓஹோ,
3: டைரக்டருக்கு ஜாயின் செக்ரட்டரிக்கு செக்ரட்டரிக்கு போட்டுருவேன், மாத்தி மாத்தி போட்டுருவேன் போனேன்.
1: அப்புறம் எப்படி சமாளிப்பீங்க?
3: அவங்களும் போதிக்க மாட்டாங்க, என்ன நம்ம கூட தானே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படியா, அவரு போட்டீங்க அதிர் பரவாயில்ல பொருள் இருந்துவாங்க சார், வெளியே போகணும் சொன்னீங்களே அப்படின்ட்டு
1: புரிஞ்சுப்பாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: ஒரு வசந்திக்கு வந்து உற்ற தோழி வச்சிருங்க, இன்னொரு வசந்திக்கு உயிர் தோழி வச்சிருங்க.
4: அது எப்பயோ ஒரு இதெல்லாம் மாறிடுச்சு அவசரத்துல பண்ணும் போது.

0: போயிடுச்சு. இப்பதான் ஞாபகம் வந்தது நீங்க கேட்ட உடனே. அம்மாவுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்ட தலைப்புக்கு எனக்கு லைன் பிடிக்கும் இல்ல, கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டே இருந்தேன். அம்மா எனக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க, அம்மாவுக்கு நான் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம தூரமா தள்ளி இருக்கேன்.
1: ராஜேஸ்வரி
2: சொல்லுங்க சார்.
1: தலைப்பு நிலை சூப்பரா இருக்குது.
2: நன்றி. சொல்லுங்க
1: சார். நானு டச் போன் கிடையாது சார்,
2: எங்களை
1: போன் தான் இருக்குது.
2: ஹலோ
1: சார்,
2: சொல்லுங்க. இல்ல கேட்டிருக்கேன்
1: சார், வேற ஆளுக்கு நம்பர் போயிடுச்சு சார், என் மேனேஜருக்கு போடுவான்.
2: மேனேஜருக்கே போட்டுருக்கேன். ஒரே பேர் இருக்கிற மத்தவங்களுக்கு போனை போட்டு பண்ண அலப்புறையை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பாடலை கேட்க போறோம், ஹரிஹரன் ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரல்ல. வைரமுத்துவின் வரிகளில் தேவாவின் இசையில் முகவரி திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்ம தூள்.

0: நேரம் 4:37 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நாம கேட்டுட்ருக்கிற நிகழ்ச்சி
1: ஃபன் பண்ணலாமா
2: ஃபன் பண்ணலாமா
1: ஃபன் பண்ணலாமா.
0: இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ஒரே பேர் கொண்ட பல பேர் அவங்களுடைய நம்பர் நம்ம ஃபோனில் இருக்கும். மாற்றி மாற்றி நம்ம ஃபோனை பண்ணுறோம். அதாவது சரவணன் சென்னையில் இருக்கிறவருக்கு சரவணன் திருச்சியில் இருக்கிறவருக்கு நம்ம ஃபோன் பண்ணிடுவோம். குமார் மெட்ராஸில் இருக்கிறவருக்கு குமார் பெரம்பலூரில் இருக்கிறவருக்கு நம்ம கால் பண்ணிடுவோம். அது மாதிரி மாற்றி மாற்றி பேசி சமாளித்த தருணங்களை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். 0442986008 0442950554. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: சொல்லுங்க சார்.
3: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து உங்கள் நிமிஷம் ஆண்டனி.
0: சொல்லுங்க சார்.
3: சார் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார்.
3: வேற எதுவும் இல்ல சார், கண்டிப்பா பெரிய ஜோக்னு தான் சார் நினைப்பேன். அவங்களுக்கு அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். 1444 கடைசி நம்பர்ஸ் வந்து 3 நம்பர்ஸ்ல 1444ல 2444 போட்டேன்.
0: சரி,
3: இதுல என்ன சார், ஒரு நம்பர் மாறினா கூட போயிடும் கண்டிப்பா. நம்ம அரசு இமிடியா பறந்தா அப்படி ஒரு மிஸ் ஆயிரு, ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் மிஸ்ஸிங் தான். 1444 போல 2444 போட்டு கால் பண்ணிட்டேன், எடுத்துட்டாரு. அங்குள்ள அவங்க தான் அவங்களுக்குள்ள கன்வென்ட் பண்ணிக்குள்ள ஆர்கியூமெண்ட் எனக்கு நல்லா கேக்குது. சண்டை வர்றத கேக்குது சார். கேக்குதுங்களா?
0: கேக்குது சொல்லுங்க.
3: அப்ப வந்து மறுபடியும் உங்க தங்கச்சி தான் போன் பண்றான், சண்டை போடுறதுக்கு வேண்டி போன் பண்றான்னு அவங்க கணவர்த்த சொல்றாங்க. இது வேற நம்பர் வருது, பேசாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள கன்வென்ட் மில்லி சண்டை. சார் என்ன சார், சார் நீங்க இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் சார், ராமகிருஷ்ணன்ல கோமகிருஷ்ணன் நீங்க என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு சார். சாரி சார் உங்களுக்கு ராமகிருஷ்ணன், நான் வந்து கோபி சென்னையில இருக்கேன். சென்னைக்கார உங்க சென்னைக்காரர் தான் ஆகுது சென்னை ஹால் சார். நான் சோ சாரி சார், ஒரே ஒரு நம்பர் மாறி போச்சு சார். நல்லதான் பாக்க மாட்டீங்களா? ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பரோட பாக்க

0: மாட்டீங்களா சார், ஏசா அப்படி நாங்க இங்க வந்து ஒரு பல பிரச்சனைகளோட சேர்த்து அப்படி ஆகணும்னு ஏதாவது சாரி சார் சொல்லிட்டு போன வச்சேன். அவங்களுக்குள்ள பிரச்சனை என்ன சார், எந்த சூழ்நிலையில யார் என்ன சூழ்நிலையில இருக்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. நல்லா நன்கு ஒரு நம்பர் சார் நன்கு பாக்கணும் சார், ஒரு தடைக்கு இரண்டு முறை பாத்துக்கணும் சார்.
1: ஓகே ஓகே, கூடுதல் கவனமா இருக்கணும். சூப்பர் சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ
2: வணக்கம் சார், மணி சார்
1: சொல்லுங்க சார்.
2: நல்லதுங்களா?
1: நான் மோகன் சார், சொல்லுங்க. காலில் கூட மாத்தி சொன்ன என்னத்த சொல்றது தெரியலையே, சொல்லுங்க சார்.
2: ஐயா நான் வந்து எனக்கு அந்த மாதிரி இது ஏற்படல, நம்ம போன் மாத்தி போறதெல்லாம்.
1: ஓகே ஓகே, அவ்வளவு கவனமா இருக்கிறீங்க.
2: நான் எல்லார் நம்பரையும் மைண்ட்ல வச்சுவேன்.
1: அதான் எல்லார் நம்பரும் வச்சிருக்கீங்க, இப்ப என் பேரை மாத்தி சொல்லிட்டீங்க.
2: அது குரல் ஒன்னா, இந்த மணி குரல் உங்களோட ஒன்னா?
1: ஓ அப்படி, பேர் ஒன்ன மாதிரி குரல் ஒன்னு. நன்றி சார்.
2: அது மாதிரி இருந்து
1: நன்றி
2: சார்.
1: நல்லா இருக்கேன் சார். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க. நன்றி, வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம்,
1: சொல்லுங்கம்மா.
3: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: எங்க அக்கா பேரு அருணா,
1: அருணா.
3: எங்க தங்கச்சி மருமகள் பேரு அருணா,
1: அருணா. ஓகே.
3: ஆமா, எங்க அக்காவுக்கு போடுறது போல எங்க தங்கச்சி மருமகள் பேருந்து போட்டுட்டேனா.
1: என்ன ஆச்சு?
3: தூத்துக்குடியில இருக்கா? அவர் தூத்துக்குடியில இருக்கா, இவங்க சென்னையில இருக்கிறாங்க.
1: தூத்துக்குடிக்கு போக வேண்டிய போன் சென்னைக்கு போயிடுச்சு. ஓகே.
3: இல்ல இல்ல, சென்னைக்கு போக வேண்டியது தூத்துக்குடி போயிடுச்சு.
1: ஓகே, எவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கு? ஓகே, அப்புறம்
3: தங்கச்சி
1: மருமகள் சொல்லுங்க.
3: அத்தா நம்ம அக்காக்கு போட்டமே இவ பேசுறாள் சொல்லிட்டு, என்னமா சரி எப்படி இருக்கேமா அப்படின்னு, என்னத்தா திடீர்னு போட்டிருக்கீங்க? இல்லம்மா, அவன் ஏற்கனவே பாப்பாக்கு உடம்பு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, என் தங்கச்சி சொல்லியிருந்தா. அதனால அதை சொல்லி சமாளிச்சு
1: எப்படி இருக்கு, பாச மழைய பொழிஞ்சிட்டீங்க சமாளிக்கிறதுக்கு.
3: பாச
1: மழைய பொழிஞ்சிருக்கீங்க. ஓகே மேடம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
1: சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
5: சம்பாதிப்பேன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம்
1: சமாளிப்பேன்.
5: அவரும் பாத்தீங்கன்னா, வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்படி சமாளிச்சு சமாளிச்சு பேசி, அப்ப சரி அந்த குமார் பண்ண சரி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருப்பேன்.
1: அப்படின்னு கடைசியில ஒத்துட்டு
5: போயிட்டு இருப்பேன்.
1: சரண்டர் ஆயிடுவீங்க
5: கண்டிப்பாவே.
1: ஓகே சார், நன்றி சார்.
5: வாய்ப்பு கேட்டீங்க,
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். மனு மற்றும் ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரல்ல, சி வி ராஜேந்திரன் வரிகள தேவாவின் இசையில, ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதூளு.

0: நேரம் 4:48 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஒரே பேர் கொண்டவ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண வேண்டியவருக்கு இன்னொருத்தருக்கு நீங்கள் மாற்றி ஃபோன் பண்ணிவிட்டு அவஸ்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986003 8 0442952054. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, லைன் கட்டிச்சு.
0: மகிழ்ச்சியா இருக்கு, சொல்லுங்க சார்.
1: ராமகிருஷ்ணன் சார், வெஸ்ட் மாம்பழம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது.
1: எனக்கு வந்து அருண் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு.
0: அருண் ஒரே ஃப்ரெண்ட் தான் இருக்காருங்களா? சரி, சூப்பர்.
1: ரெண்டு பேர்.
0: ஓ, ரெண்டு பேர் இருக்காரு. அதானே
1: பார்த்தேன். போறது பழகி வரைக்கும் போட்டுட்டான் ஒரு நாள். நண்பர் தான் ரெண்டு பேருமே. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னாரு. நான் மாம்பழத்துல இருந்து பேசுறேன்
0: அப்படின்னு.
1: பார்த்தா வேற ஒரு அருணுக்கு போட்டுருக்கிறேன் நான்.
0: அச்சோ அச்சோ.
1: ரெண்டுக்கு போட்டு போனா வேற ஒரு அருணுக்கு.

0: வந்தேன். அப்புறம் பார்த்தா அவரும் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்தான். பாருங்க தெரியாம போட்டுட்டுங்க அப்படின்னு அவரும் பேசிட்டு அப்பா என்னோட இதெல்லாம் சொன்னா அவரோட இதெல்லாம் சொன்னாரு. அது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது சார்.
1: அதுவும் மகிழ்ச்சியா இருந்தது. சூப்பர் சார்.
0: ஆமா.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை இனி வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டு கோப்பல் நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார்.
2: நான் வந்து ரீசார்ஜ் கடை வச்சிருக்கேன். பெரிய அளவுல பாத்தீங்கன்னா பேர் மாத்திரம் போட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன். நம்பர் நோட் பண்ண மாட்டேன். என்ன பண்ண போனோம், போன வாரம் கூட என்ன பண்ண ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு பேலன்ஸ் போட்டு
1: வச்சிட்டேன்.
2: நான் போட்டு வேற நம்பர் போன் கால் பண்ணா அவங்க நான் நேத்து நான் 1000 ரூபாய்க்கு போடலையே, நீ எது நேத்து போன் பண்ற அப்படின்னு அது சமாளிச்சிடறேன் ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தே இருக்கு சார்.
1: இதனால உங்களுக்கு என்ன நஷ்டமா இருக்காங்க சார்?
2: நஷ்டம் இல்ல, யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டாங்களா?
1: ஓகே ஓகே ஓகே.
2: அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு, நான் காலேஜ் மட்டு 78 கிருஷ்ணகிரியில படிச்சேன், ஆர்ட்ஸ் காலேஜ்.
1: என்னுடைய
2: நண்பர் மணின்னு ஒருத்தர், அவர் நம்பரே ரொம்ப நாளா எல்லாம் இருந்து ஒரு நம்பர் போட்டேன். மணின்னு போட்டவொடனே அவரு டேய் நல்லா கிரடா நண்பா அப்படின்னு கேட்டேன். வாடா படம் நம்ம அவரை நல்லா கிரடா டேய் யாரா நீ யாராடின்னு எனக்கு சேகரிச்சு மாறிடுச்சு. ஐயா நீ மணிதானே? போச்சம்பள்ளி மணிதானே? நான் அந்த மணி இல்ல, நான் கிருஷ்ணகிரி மணி.
1: போச்சம்பள்ளி மணி இல்ல,
2: அவரு என் கூட படிச்சவர்தான். அப்ப நான் சொன்னேன், 78 கிருஷ்ணகிரியில படிச்சேன், என்னுடைய நண்பர் பணி. அட நீ கோபால்டா, அடா நீ இந்த நம்பர் விழுந்தாடா, நான் சோர் பண்ணி வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு அவரும், நானும் சமாளிச்சுட்டேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு சார் வாழ்க்கையில.
1: ஓகே ஓகே ஓகே. நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கேட்டதுக்கு.
2: அந்த லைஃப் எல்லாம் நினைக்கணும், ரொம்ப நல்லா இருக்கு சார்.
1: ஓகே ஓகே, நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
1: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் சார். வணக்கம் சார். எமிலி பிளாக் அடிவேல் சார் சார்.
1: சொல்லுங்க
3: சார். நான் வந்து நேம் டிஃபர் இல்ல, நம்பர்ஸ் டிஃபர் இல்ல, 370 பின்னாடி வரும். அதுல எங்க மிஸ்ஸஸ் 370, எங்க பார்ட்னர் வந்து, அதாவது வந்து ரியல் எஸ்டேட் பார்ட்னர்,
1: சரி
3: அவருக்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு பணத்தை எங்க மிஸ்ஸஸ் போயிட்டு,
1: அப்புறம்
3: அதுக்கப்புறமா அம்மா அம்மா அந்த இவருக்கு போட்டோமா சுந்தரேஷனுக்கு, சரி சரிங்கம்மா நீ சொல்லு சார் சொல்லுவாங்க அப்படி சமாளிச்சு.
1: சரி சரிங்க சார், நன்றி சார். அடுத்த நேயர் நம்ம யாருன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு காலராக அவங்க தான் இருக்க போகிறாங்க. 0442986-0038, 0442952054 நம்பர் கால் பண்ணலாம். வணக்கம், யாரு?
4: ஹலோ
1: சொல்லுங்க.
4: வணக்கம் சார், கோயம்பேடுல பாத்திமா சார்.
1: சொல்லுங்க சார்.
4: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன். நீங்க யாருக்கு மாத்தி போட்டீங்க போனே?
4: அதாவது எங்க மிஸ்ஸஸ்க்கு போறதுக்கு ஃப்ரெண்டுக்கு போட்டேன் சார்.
1: அப்புறம்
4: நான் பேசிட்டே இருந்தேன், அப்புறம் சாரிடா நான் என்ன அவசரத்துல போட்டேன் அப்படின்னு, அப்புறமா சரிட்டு கட் பண்ணிட்டு அப்புறமா எனக்கு போட்டேன்.
1: ஓகே ஓகே ஓகே, நன்றி சார். நிகழ்ச்சி ஒரு கவனக்குறைவு, கவனக்குறைவு நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் சின்ன விளைவுகளை ஏற்படுத்தும், ஒரு சில நேரங்களில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நம்ம ஃபோனில் சேவ் பண்ணுறப்பவே அவங்களுடைய அடையாளத்தை சொல்லி, இப்போ அருண் ஒருத்தருக்கார் அப்படின்னா அருண் காஞ்சிபுரம் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணலாம். அவங்களுடைய பெயர் போட்டு இல்லை அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத போட்டு சேவ் பண்ணலாம். அப்போது நம்ம அந்த அடையாளம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த மாதிரி கவனக்குறைவு, கவனக்குறைவு தான் நம்ம லைஃப்பில் பெரிய விளைவுகளையும் சின்ன விளைவுகளையும் ஏற்படுத்துது. அதனால் எப்போவுமே நம்ம செய்கிற ஒரு விஷயத்தில் ஒரு கூடுதல் கவனம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா தவறுகள் குறையும். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ்பாணி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சுதா ரகுநாதன் அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் வந்துட்டு இருக்கு. இவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூளே.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். அடடா, தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு எவ்வித தவறுக்கும் இடமின்றி முறையாக நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அரசு நிகழ்ச்சிகளை விட தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உரம் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனவோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிரஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் செலேந்திரா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 4 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். எஸ், இந்த இனிமையான மாலை பொழுதுல வந்து உங்களோட நேரத்தை கழிக்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன். எஸ், உங்களுக்கு ஒரு கேள்வியோடையும் நான் வந்திருக்கேன். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சீங்க, அதை செஞ்சு முடிச்சப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது, இதுதான் வந்து என் கூட நீங்க ஷேர் பண்ண போறீங்க. எஸ், அழைக்க வேண்டிய எண்கள் வந்து 2986000038 மற்றும் 2952055454 முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், 2986000038 மற்றும் 2952055454. நிகழ்ச்சியோட முதல் காலர் கிட்ட போகலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யாரு?
2: வணக்கம், நான் கும்பகோணத்துல இருந்து பிரியதர்ஷினி பேசுறேன்.
1: கும்பகோணத்துல இருந்து பிரியதர்ஷினி, ஓகே, க்வெஸ்சன் கேட்டீங்களா? அப்படியா, அந்த சந்தோஷத்தை வந்து எந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் போட்டீங்க பிரியாணி, அதை சொல்லுங்களேன்.

0: இருக்கும். அதே மாதிரி இந்த முருகருக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா வந்துச்சுன்னா அதுக்கு அன்னதானம் இது மாதிரி எல்லாமே இது பண்ணுவோம் சார்.
1: தானத்திலேயே சிறந்த தானம் வந்து அன்னதானம்னு சொல்லுவாங்க, அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய இது. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை மாதிரி தொடர்ந்து செய்யணும்னு வாழ்த்துறேன். நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்து வணக்கம் இதுரை. கலாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சீங்க, அது செஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: படிப்பு சார், படி முடிச்சிடலாம், ஒரு டிகிரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏம்
1: பண்ணேன்.
2: அதை முடிச்சுட்டேன், இப்ப செகண்ட் இயர் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சார், பிஎஸ்சி ஒரு கட்சிக்கு முடிச்சுட்டேன் சார், செகண்ட் இயர் பிடிக்கும் வேற படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை செஞ்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கிறேன். அண்ணன் வேண்டாம் ஏதோ பிடிச்சிருந்தாங்க,
1: என்ன செய்ய நினைச்சீங்க, அது செஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது சார்?
3: நான் வந்து வணிகவியல் துறை பட்டதம் படிச்சேன், வங்கியில வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தேன். கடைசியில வங்கியில சேர முடியாம போயிடுச்சு, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. கடைசி வரைக்கும் அரசாங்க வேலையோ இல்ல பிரைவேட்லயோ சேர முடியாம போயிடுச்சு.
1: சேர முடியாம போனாலும் உங்களுக்கு வேற ஏதாவது கிடைச்சிருக்கும்ல ஒரு வாய்ப்பு?
3: வாய்ப்புன்னு வெளிநாடு போற மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சு.
1: வாவ்,
3: ஆமா.
1: அப்படியே டாடா பை பைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ல அப்படியே சும்மா ஜம்முன்னு போனீங்களே, போயிருக்கும்ல, அது எப்படி இருந்தது?
3: அந்த அனுபவத்தை தான் நேரடியா அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும், நம்ம வாயால சொல்ல முடியாது.
1: கரெக்ட் தான் சார். ஓகே ஓகே,
3: அந்த வாயி அனுபவம், வானொலி அனுபவம்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் சார்.
1: அதாவது சில விஷயங்கள் சொன்ன முடியாது, ஆனா வந்து அதை அனுபவிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் வந்து 298600038 மற்றும் 295205554. யஸ், இப்போ இந்த வியூவர்ஸ் கூட நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மாலை பொழுதுல சூப்பரான ஒரு பாடல் கேட்டா நல்லா இருக்கும்ல. எஸ், நிழல்கள் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்ல, வைரமுத்துவோட வரிகள்ல, இளையராஜோட இசையில உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாம் மிஸ் சம்மதுல்ல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
2: 5:13 ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது உங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த கேள்வியை தான் வந்து நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அவங்க என்னென்ன பதில் சொல்றாங்கன்றத இப்ப நெக்ஸ்ட் பாக்கலாம். எஸ் வணக்கம், இது ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ ஹலோ, கருத்து
2: ஹலோ, வணக்கம், இது ரெயின்போ. மாலை இனிய வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
2: சாமல்பட்டி கோபால் அவர்களே, உங்க வாழ்க்கையில வந்து நீங்க என்ன செய்ய நினைச்சீங்க, அப்போ அதை செஞ்சு முடிச்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது, அது சொல்லுங்களேன்.
4: சார், நான் 78 கிருஷ்ணகிரில ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி வெளியும் படிச்சேன். அப்ப பிஎஸ்சி ஒரு குரூப்,
2: ஓகே சார்,
4: பிரி யூனிவர்சிட்டி கோர்ஸ். அப்ப என் செட்ல படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாங்க, எஸ்ஐ ஆயிட்டாங்க, எல்லாம் நிறைய லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா என்னால பாஸ் பண்ணமுல ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் கடை வச்சு, கடையிலதான் இப்ப கடைதான் வச்சிருக்கேன். கடை 78 கடை வச்சேன்.
2: அதாவது சுய வியாபாரம் பண்ணணும், சொந்தமா வியாபாரம் பண்ணணும்ன்றது உங்க ஆசையா இருந்தது இல்லையா?
4: அது ஆசை வந்து, அப்புறம் நான் இப்ப 80 கடை இருக்கு சார். 80 அதுல ஒரு 20-46 வருஷமா கடை தொழில் தான் செஞ்சுக்கிறேன்.
2: எப்படி இருந்தது அந்த அனுபவம்?
4: திருப்தியா இருக்கு ஐயா. அது ஒரு திருப்தியா இருக்கு, தொழில் செய்யறது எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு.
2: தொழில ஒரு திருப்தி, புது முகங்கள் நிறைய பேர்

0: வாங்க, நிறைய பொருட்கள்
1: டெய்லி
0: வாங்குவாங்க.
1: சார், டெய்லி ரீசார்ஜுக்கு வராங்க, நோட் புக், பென்சில், ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சிருக்கேன். அதனால டெய்லி புதுமுகங்களை அறிமுகங்கள் நிறைய பேர் பாக்குறேன். எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அவங்களை பார்க்கும்போது. ஆனா வேலைக்கு போனா கூட இவ்வளவு பேர் பார்க்க முடியாதுன்ற இது எனக்கு ஒரு சந்தோஷம் இப்ப கிடைக்குது ஐயா.
0: ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய கருத்தை சொன்ன வாய்ப்புக்கு நன்றி. உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, வணக்கம். இது ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க சார்.
0: வாவ் ஹேமலத், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார். காலையில சஞ்சய் ஜெயராம், நீங்க சஞ்சய் ராமசாமியா?
0: இல்லங்க, அவர் சரண் ஜெயராமன், நான் சஞ்சய், ஆர்ஜே சஞ்சய்.
2: சரண் ஜெயராம், ஓகே, சஞ்சய் ஜெயராம். நன்றி. ஓகே சார், சார் நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோ சின்ன வயசுல இருந்து கேட்டு கேட்டு எனக்கு நியூஸ் வாசிக்கணும்னு ஆசை. எப்படியாவது அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே சான்ஸே இல்லன்னு ஆயிடுச்சு. ஆனா என்ன வந்து வித் பாரதியில குக்கு எனக்கு என்ன கௌரவப்படுத்தி என்ன வந்து ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள வர வச்சு எனக்கு வந்து ஒரு இது பண்ணாங்க.
0: அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சது வந்து ஆகாஷ்வாணில இருக்கணும்ன்றது.
2: ஆமா ஆமா, அதுக்குள்ள எப்படியாவது வர முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கனவாவே இருந்துட்டு இருந்தது. அதெல்லாம் முடியுமா சாத்தியமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொரோனா டைம்ல இருந்து கேட்டு அதெல்லாம் பதிவு எல்லாம் போடுறதுல அப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதும் நிஜம்தானா, நம்ம நம்ம லைஃப்ல இது நடந்திருக்குதா, ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள நம்மளால நுழைய முடிஞ்சுதா, அந்த கால் தடை படிக்க முடிஞ்சுதான்னு இப்ப நினைச்சா கூட ரொம்ப ஒரு இதுவா இருக்குங்க சார்.
0: ஓகே மேம், அதாவது நீங்க வரீங்களே டே, போன் கால்ல வருவீங்க, நிறைய போட்டியில கலந்துக்கிறீங்க, நீங்க ஆல்ரெடி எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கீங்க, நல்லா தினம் தினம் கேக்குறீங்களே, நிறைய விஷயங்கள் சொல்றீங்களே.
2: இப்பதான் போன் இதெல்லாம், அப்பெல்லாம் நாங்க பாட்டு கேட்டுட்டே இருப்போம். அது வந்து நாங்க கேக்குறது உங்களுக்கு எல்லாம் இப்பதானே தெரியுது. அப்பெல்லாம் வந்து நாங்க கேக்குறது நாங்க கேட்டு கேட்டு அப்படியே இருந்துருவோம், பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம. இப்பதான் வாட்ஸ்அப், பேஸ்புக்கு, இது லைவ் ரேடியோ, போன் பேசுறது எல்லாம் வந்ததுனால ரொம்ப எங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 90 வருஷம் கொண்டாடுதே, அதுல நாமளா பேசுறோம், நம்ம குரல் உலகம் பூரா கேக்குறாங்களேன்னு நினைக்கும் போது அது பயன் அடைஞ்ச மாதிரி இருக்குதுங்க சார்.
0: ஓகே மேம், ஓகே மேம், உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
2: என்னோட லைஃப்ல நடந்தது அதுதாங்க சார். நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
0: ஓகே மேம், என்ஜாய் தி டே மேம், தேங்க் யூ, பை. வணக்கம், இது ரெயின்போ. வணக்கம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து தன்னோட பிறவி பலனை அடைஞ்ச அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம், இது ரெயின்போ.
3: ஹலோ.
0: ஹலோ,
3: வணக்கம் சார். வணக்கம் சார், ஊரப்பாக்கம் சுந்தரேசன் சார்.
0: ஊரப்பாக்கம் சுந்தரேசன் சார், உங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சீங்க, ஆனா அது செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது சொல்லுங்க பாக்கலாம்.
3: அப்படியா சார், நான் வந்து கோவில் வேலை எல்லாம் சரியா கிடைக்கல, கோவில் வேலை விருப்பப்பட்டேன் சார். கோவில்ல பூஜை பண்ற வேலை, கோவில பூஜை பண்ற வேலை சார்.
0: அது வந்து நீங்க செய்யணும்னு நினைச்சீங்க?
3: ஆமா, அதுல 35 வருஷம் ஓட்டிட்டேன் சார்.
0: ஓகே,
3: இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்க, வெளி ஒர்க் மட்டும் அட்டன் பண்றேன் இப்போ, ஏஜ் ஆயிடுச்சுனால.
0: ஓகே ஓகே, உங்களுடைய பக்தி பாதையில இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க, அது
3: நிறைவேறது. அதே கடவுளுடைய அனுகிரகம் வேணுமே சார்.
0: கரெக்ட் தான். ஓகே,
3: கடவுள் அனுகிரகம் இருக்கணும், நம்ம ஆசைப்பட்டா கூட கடவுள் அனுகிரகம் தான் கிடைக்கும்.
0: கரெக்ட் தான், கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். புதுமொழிகள்லாம் கத்துக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்னா?
3: எல்லாமே எல்லாமே ஆர்வம் இருக்கு சார், டிராயிங் எல்லாமே ஆர்வம். எனக்கு வந்து அழகுலாம் பார்த்து அழகு அழகு பண்ணி பாக்கணும், டிராயிங் வரையணும், அது மாதிரி நிறைய ஆசைலாம் இருக்கு.
0: ஓகே சார்,
3: அதெல்லாம் கண்டினியூ பண்ணி தான் இருக்கேன் இப்போ கூட, ஆஸ் ஆன் டுடே.
0: ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய
3: நன்றி சார்,
0: நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் மக்கள் வந்து தங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அப்படி சொல்லும் பொழுது வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்தது, நான் பிடிச்ச விஷயங்கள் வந்துட்டு செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சந்தோஷத்தோட நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு, விளம்பர இடைவெளிக்கு பிறகு, நம்ம வந்து அரங்கேற்ற வேலை திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கே ஜே யேசுதாஸ், உமாராமன் ரெண்டு பேரோட குரல்ல, வாலியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கு எல்லாமே சம்மதுல்லை.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
1: 5:25 ஆயிற்றுக்கு. எஸ், ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் என் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ எப்படி இருந்தது, அதைத்தான் நம்ம வந்து நேர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். எஸ், அடுத்து நம்ம காலர்ஸ் கிட்ட போகலாம். வணக்கம், இது ரெயின்போ.
2: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
1: மாலினி தேவி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். எப்படி போகுது?
2: நல்லா போயிட்டு இருக்கு.
1: ஓகே ஓகே. உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: திருமணம் ஆகி வந்த பிறகு நான் வந்து எங்க அம்மா எங்க மாமியார் ரெண்டு பேருமே, எங்க மாமாவும் கிடையாது எனக்கு அப்பா கிடையாது, ரெண்டு பேருமே பொருளாதார ரீதியில அவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நான் மாசம் மாசம் ரெண்டு பேருக்குமே ரூ அனுப்பிடுவோம். போனாலும் என்னென்ன தேவையோ கடைசி வரைக்கும் செஞ்சோம். அப்புறம் எங்க மாமியார் வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் இந்த கயிறு தான் போட்டுட்டே இருப்பாங்க. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவங்களுக்கு அப்போ 4 பவுன்ல செயின் செஞ்சு போட்டோம். அவங்க அந்த போட்டுட்டு அவங்க அவங்க சந்தோஷத்தை அவங்களுக்கு வந்து காது கேளாது, ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அத பார்த்து பூஜை என் பையன் செஞ்சு பையன் செஞ்சு சொல்லி சொல்லி காமிப்பாங்க. அது எனக்கு உண்மையிலே அதெல்லாம் எனக்குள்ள தோணும். இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம், நம்மள கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கண்கலங்காம வைக்கணும்னு நினைச்சு நினைச்சு அது உண்மையிலே எங்க வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க செஞ்சோம்.
1: அதாவது மாமாவும் இல்ல, ஆனா அத்தை மாமியாருக்கு வந்து நீங்க சேவை செஞ்சீங்க, அதாவது பெற்றோருக்கு சேவை செய்யற மாதிரி செஞ்சிருக்கீங்க இல்லையா?
2: ஆமா, எங்க அம்மா ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே அவரு எங்க அம்மா பாத்தியோ நான் அவங்க அம்மா பாத்தியோ அது மாதிரி கடைசரைக்கும் அவங்க இல்ல ரெண்டு பேருமே
1: என்னன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு பையனோட பொண்ணோட லட்சியமாவும் இருக்கு. அந்த மாதிரி பாத்துக்கும் பொழுது அவங்களுடைய அனுபவம் வந்து ஏதாவது ஒரு வகையில நம்ம வாழ்க்கையில வந்து உறுதுணையா இருக்கும். நம்ம வந்து அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம், இது ரெயின்போ.
3: அப்புறம் ஒரு கடை வச்சு நல்லா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அதுக்குள்ள அப்படியே தடைபட்டுட்டோம். சுத்தமா எல்லாத்தையுமே நிறைய பணம்லாம் இழந்து ஏமாந்து ரொம்ப இதாயிட்டேன். இப்ப மேரேஜுக்கு அப்புறம் சரியா ஒரு ஸ்டெப் எடுத்து கடை வச்சு பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார்.
1: தொடர்ந்து
3: ஒரு 25 வருஷமே ஆரம்பம் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
1: உங்க வாழ்க்கை
3: எல்லாமே நல்லா இருக்கேன் சார். அதாவது நம்ம அரசாங்க நாளைக்கு போகணும்னு நினைச்சு போக முடியல சார். தொழில் தான் சார் அமைஞ்சிருக்கு, நல்லா படிப்பு சார். ஆனா
1: அதாவது ஒரு கதவை மூடும் பொழுது இன்னொரு கதவு வந்து ஓபன் ஆகுது. நிறைய வழிகளை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. அந்த
3: வழிகள் கிடைக்கும் ரொம்ப எதிர்பார்த்தா கிடைக்கல சார். அந்த படிப்பு சார்,
1: அது கிடைக்கலன்னா உங்களுக்கு இது கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல அனுபவம்
3: கிடைச்சிருக்கு. பிசினஸ் பண்ணி அது நல்லா செட் பண்ணி நல்லாவே இருக்கேன் சார். வாழ்க்கையில பிரகாசமா இருக்கேன் சார். என் வாழ்க்கை நல்லா இருக்கு சார்.
1: சூப்பர் சார், உங்க கதை ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு ஆக்சுவலா.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, நம்ம அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம், இது ரெயின்போ.
4: வணக்கம் சார், நான் வந்து தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து
1: பேசுறேன்.
4: பிரைவேட்டா தான் ஒரு ஓட்டுநரா இருந்தேன். விடாம முயற்சி பண்ணி எப்படியே அரசு ஓட்டுநர்
1: ஆயிருந்தேன்.
4: ரொம்ப விடாம முயற்சி பண்ணிருந்தேன் சார். இங்க இருந்து எனக்கு எப்படியே முயற்சினால அரசு பணியில சேர்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அரசு பணியில சேர்ந்து இப்போ 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு சார்.
1: ஓகே சார், அதாவது அரசு பணியில சேரணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த எண்ணம் நிறைவேறினப்போ அப்படியே ஒரு பெரிய லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுறீங்க.
4: 30 வருஷம்.
1: ஓகே சார், ஓகே சார், உங்களோட இந்த கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மக்களே, உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-05-54. வெளியூர் நேயர்கள் இல்ல அலைபேசி நேயர்களா இருந்தீங்கன்னா 0-44 அப்படின்ற முன்னிணைப்பை வந்து சேர்த்துக்கணும். இப்ப அடுத்து ஒரு இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறம் வந்துட்டு மௌனம் சம்மதம் திரை

0: படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கே ஜே யேசுதாஸ் அப்புறம் சித்ரா ரெண்டு பேரோட குரல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் 103.4
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 5:36
1: ஆயிற்றுக்கு. எஸ் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இருக்கிறீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அது செஞ்சப்போ எப்படி இருந்தது, இதை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் நேயர்கள் கிட்ட. வணக்கம், இது ரெயின்போ.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சந்திரசேகர் அவர்களே. நீங்க எப்படி எப்படி போகுது உங்க லைஃப், உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அது செஞ்சப்போ எப்படி இருந்தது, அது சொல்லுங்க.
2: வாழ்க்கையில என்ன செஞ்சீங்க, என்ன ஆகணும்னு நினைச்சேன், எப்படி ஆயிருக்கு அப்படியா?
1: இல்ல, அதாவது இததான் செய்யணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க சின்ன வயசுல இருந்து. நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க, இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சீங்க, இல்ல ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்ல ஒரு பெரிய பாடகர் ஆகணும், டான்சர் ஆகணும்னு நினைச்சீங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு டேலண்ட் அதை வந்து நீங்க அச்சீவ் பண்ணீங்க, இல்ல ஒரு ஆம்பிஷன் அதை அச்சீவ் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: எனக்கு வந்து வரைவது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் சார். சின்ன வயசுல எனக்கு ஓவியர் ஆகணும் அப்படிங்கறது ஆசை. ஆமா, ஆனா எனக்கு ஓவியம் அப்படிங்கறது நடுப்புற டச் விட்டு போயிடுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்குது, சாட்டர்டே சண்டேஸ் அப்படிங்கறது. அப்ப ஓவியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த முகங்கள் அப்புறமா குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே நான் வரையறேன். வரைஞ்சு அப்புறம் ஒரு மனசுக்கு சந்தோஷமா பிடித்தவர்களுக்கு கிஃப்ட் பண்றேன் அப்படிங்கும் பொழுது என்னுடைய ஓவியம் அது நடுப்புற விட்டு போச்சு. ஆனா மறுபடியும் அது மேல ஆசை கொண்டு வந்து அது இப்ப வரைஞ்சு அவங்க சொல்றாங்க, சந்திரசேகர் கிஃப்ட வாங்கி கொடுக்காத உங்க கையால நீ வரைஞ்சு எங்களுக்கு கிஃப்ட் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஏதோ ஒரு வகையில விட்ட குறை கட்ட குறையா இருக்கிறது, இப்ப இது மாதிரி பண்ணி மனசுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படிங்கறது வருது.
1: சூப்பர் சார். அதாவது நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டது ஓவியம் வரையணும், அது ஓவியரா முழு நேரம் ஓவியர் இல்லைனாலும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறீங்க பாத்தீங்களா, அந்த சந்தோஷமே கிரேட் தான் சார்.
2: ஆமா, ஏதோ ஒரு வகையில நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறோம், அது மத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, நமக்கும் மனநிறைவு கொடுக்குது. அது கண்டிப்பா சார், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல எப்போவாது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒரு வகையில் இல்லைன்னா இன்னொரு வகை நம்ம பிடிச்ச காரியங்கள் நம்ம முயற்சி செஞ்சோம்னா வரலாம் அப்படிங்கறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுவே தான் சார்.
1: ஓகே சார், சூப்பர் சார், உங்களோட கருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
2: தேங்க்யூ சார், பை பை.
1: ஓகே சார், அடுத்து வணக்கம், இது ரெயின்போ. அடடா, லைன் கட் ஆச்சே. வணக்கம், இது ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? விவிஎஸ் கண்ணன் அவர்களே, உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ எப்படி இருந்தது, அதை சொல்லுங்களேன்.
3: என் வாழ்க்கையில ஒரு 90% நான் வந்து சாதிச்சிட்டேன். 90% என் வாழ்க்கையை
1: சாதிச்சிட்டேன்.
3: இப்ப வந்து பிள்ளைங்க வாழ்க்கையில வந்து ஒருத்தர் டாக்டர் ஆகணும், ஒருத்தர் வந்து கலெக்டர் ஆகணும்னு ஒரு முடிவுல இருக்கேன். அதையும் வந்து நான் முடிச்சு காட்டுவேன்.
1: ஓகே, முடிச்சு காட்டுவீங்கன்னு இருக்கிறீங்க. ஓகே, உங்களோட இந்த டிட்டர்மினேஷன் இருக்கு இல்லையா, அந்த உறுதிப்பாடு, மனதில் உறுதி வேணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உறுதியோட நீங்க இருங்க, உங்களோட லட்சியத்துல வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்
3: சொல்லிடுறேன்.
1: ஓகே, வணக்கம், இது ரெயின்போ.
4: ஹலோ.
1: ஹலோ,
4: வணக்கம் சார். கோயம்பேடு பாத்திமா சார், நலமா இருக்கீங்களா
1: சார்? நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி போகுது உங்க லைஃப்?
4: சூப்பரா போகுது சார்.
1: ஓகே சார், உங்க லைஃப்ல என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சப்ப எப்படி இருந்தது?
4: அதாவது நான் எப்பவுமே பாடுவேன் சார். அதாவது அந்த நம்ம எஸ்பி சார் மாதிரி பாடணும்னாலும் ஒரு ஓரளவு பாடுவேன் சார். பாடுவேன், ஸ்டேஜில எல்லாம் பாடிட்டு இருப்பேன், கச்சேரியில எல்லாம் சும்மா எப்பனா பாடுவேன், அது மாதிரி பாடிட்டு இருப்பேன். ஆனா அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நான் விட மாட்டேன் சார்.
1: சூப்பர் சார், ஏதாவது ஒரு ரெண்டு வரிகள் பாடி காட்டுறீங்களா?
4: பாடுவா சார்.
1: பாடுங்க. ரெயின்போ மேடை உங்களோட திறமையை காட்டணும்ல.
4: பயணங்கள் முடியுது இல்ல இருந்து இளைய நிலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல சார்,
1: ஒரு ரெண்டு வரிகள் பாடுங்களேன்.
4: நான் பாரு சார். இளைய நில பொழிகிறது, இதயம் அறை நனைகிறது, உள போகும் மேகம்

0: நிறைகிறது, இதயம் அறை நிறைகிறது, மழையில் பனிமழையில் நடந்த முகில் எடுத்து முகம் தொடைத்து இறுதி வரை நடைப்பயணம்.
1: சூப்பரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. இறுதிய நடைப்பயணம், வா, வாழ்க்கையோட தத்துவத்தை அப்படியே லைட்டா சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது. ஆக்சுவலா உங்களோட பாடு நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா
0: பாடு சார், நான் எப்பவுமே ஸ்டேஜ்ல சும்மா பாடிட்டு இப்ப வீட்லயும் பாடுவேன். ஆனா நல்லா இல்ல நல்லா இல்லன்னு குரலு, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார்.
1: ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய குரல் வந்து வேற லெவல்ல போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வணக்கம், இது ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: பெங்களூர், சென்னை ரெயின்போ மேடையும் அன்பு அறிவிப்பாளர் சஞ்சயம் வணங்குவது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: ஓகே சொக்கலிங்கம் சார், உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ எப்படி இருந்தது?
2: அதாவது நான் வந்து நிறைய கவிதைகள் எழுதணும்னு நினைச்சேன், அத நூலா வெளியிடணும்னு நினைச்சேன். அத வந்து பண்பலை மூலமா காரைக்கால் வானொலியில பேசின கவிதைகள், மத்த வானொலியில பேசின கவிதைகள், தொலைக்காட்சியில பேசின கவிதைகள் எல்லாம் தொகுத்து என்னுடைய 70வது பிறந்த நாள்ல என் மக வந்து ஒரு புக்கா போட்டு கொடுத்தா, அது நிறைவேறியது, மகிழ்ச்சி அளிச்சு.
1: ஓகே சார், உங்க உங்களுக்கு மனசுல தோன்ற ஒரு சின்ன கவிதையை நீங்க சொல்லலாமே இந்த நேரத்துல.
2: அதாவது பரணில் தூங்கிய வானொலி பெட்டிகளை பண்பலை என்ற வாயிலாக மக்களை சென்றடைய செய்த பண்பலைக்கு நன்றி.
1: வாவ், சூப்பரா இருக்கு சார். அதாவது பரணில் தூங்கிய வானொலியை பண்பலை மூலமாக மக்களுக்கு சென்றெடுத்ததற்கு வாழ்த்துக்கள், அதானே சொல்றீங்க? பண்பலைனாலே வந்துட்டு மக்களை வந்து பலதரப்பட்ட மக்களை வந்து ஒன்னு சேர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறந்த ஒரு கருவியாகவும் இருக்குது. அதே சமயம் நம்ம இனிமையாக பாடல்கள் கேட்கணும், நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் போது விடவா முடியும். கரெக்ட் தானே?
2: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் ரெயின்போ.
1: வாவ், சூப்பரா இருக்கு சார் உங்களோட கவிதை, ரொம்ப தேங்க்ஸ் சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி, நன்றி.
1: ஓகே சார், வணக்கம், இது ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார், உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ எப்படி இருந்தது?
3: என் வாழ்க்கையில வந்து எந்த நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு வந்து எப்பயாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் தட்டி தட்டி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ண, எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து பணம் கொடுத்தாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்காக வச்சு கொடுப்பாங்க. அப்படி வச்சு கொடுக்குறப்ப நம்ம வந்து அந்த காசை வச்சு நான் வந்து அது மாதிரி நான் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். அவர் சொன்னார், ஐயோ உனக்கே அந்த மாதிரி இந்த செலவெல்லாம் எதுக்கு நீ பண்ற அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஆசை அது மாதிரி யாருக்காவது எடுத்து கொடுக்கணும்னு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, நானும் அது மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யறப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த சந்தோஷமே நிறைய வருது இல்லையா. அவங்க முகத்துலயே புன்னகை, நம்ம முகத்துலயே புன்னகை பார்க்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். அதனாலதான் அது மாதிரி ஒரு தடவை செய்யணும்னு செஞ்சேன். அது மாதிரி இப்ப நிறைய பேருக்கு அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி வாங்கிக்கிட்டு அது மாதிரி வாங்கி கொடுக்கறது எல்லாருக்குமே.
1: சூப்பர் சார், அதாவது நம்ம பண்பலையிலேயே நிறைய கேட்டிருக்கோம், அதாவது சந்தோஷப்படுத்துறதுன்றது எப்போனா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல இருக்கு, ஏன்னா உங்களை மாதிரி கதைகளை கேட்கும் பொழுதுதான் வந்துட்டு இது கதை இல்ல நிஜம், ஆனா வந்துட்டு இது கேட்கும் பொழுது வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல வர ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதை வார்த்தையால விவரிக்கவே முடியாதுன்றது நம்மளால இங்க தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே சார், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் என் நண்பருக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், அது வந்து நிறைவேறிடுச்சு. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன், பெரிய விருந்து வைக்கணும்னு நினைச்சேன், அது நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஓவியத்தை வந்து பரிசா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல வந்துட்டு கிடைக்கிற அந்த திருப்தி இருக்குல்ல, அந்த திருப்தியை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வார்த்தையால விவரிக்கவே முடியாது, அணை போட்டும் அளக்கவே முடியாது. எஸ், அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், நீங்களும் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544 முன்னிணைப்பாக 0444 வந்து சேர்த்துக்கணும். எஸ், அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நிலாவே வா திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, வித்யாசாகரோட இசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சம்மதுல்லை.

0: 5:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இருக்கிறீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சு முடிச்சப்போ எப்படி இருந்தது அப்படின்றதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கிறோம். நம்ம காலர்ஸ் கிட்ட நேரடியா போகலாம். வணக்கம், இது ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்னே சொல்லிட்டு இருக்கோம். யார் இங்க இருந்துன்னு
1: சொல்லுங்களேன். குரல் எனக்கு கேட்கல சார், அதனாலதான். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
0: முருகன் சார், ஓகே. உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ எப்படி இருந்தது
1: சார்? இவங்க வாழ்க்கை எப்படா, ஒரு நம்மளே ஒரு சுயமா வந்து நம்மள அடுத்தவங்க நம்பி இல்லாம நம்மள தனியா வேலை பார்த்து நம்ம வருமானத்திலே நம்ம வந்து உதவு பண்றதாதான் சார் நான் கொஞ்சம் நினைச்சிருந்தேன்.
0: சொந்த வருமானத்திலே நம்ம வாழ்க்கையை நடத்தணும், அதுதான் உங்களோட ஆசையா?
1: அப்படி அதுக்குன்னா அவ்வளவு தனி ஒரு மகிழ்ச்சி சார். நம்ம காசுல நம்ம வச்சு வாங்கி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குண்டா. அடுத்தவங்க வாங்கி அது பேர கொஞ்சம் கவலையாத்தான் இருக்கு. நம்ம நம்ம வாங்கி சாப்பிடும் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா இருக்கலாம். அதுதான் நான் எதிர்பார்த்திருந்தேன். அந்த நாள் வந்து கூடிய சீக்கிரத்தை வந்துருச்சு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். அதாவது உழைப்பே உயர்வுன்ற மாதிரி உங்களோட உழைப்புல நீங்க சாப்பிட்டீங்க இல்லீங்களா?
1: ஆமா, உழைப்புல நம்ம சாப்பிடறாங்க. சரி, இதை நம்ம பொருட்கள் திங்ஸ் இது வாங்குறாங்க, நம்ம காசுலயே வாங்குறோம் இல்லையா, அது அதுக்கு மதிப்பும் அதிகமா இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோமே அப்படிங்கறத ஒரு மதிப்பு அதிகமா இருக்கு சார். இப்ப குறையாம இருக்கு.
0: அதே சமயம் ஒரு பொறுப்பும் உங்களுக்கு வந்திருக்கணுமே. நம்ம பொருள் நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும்னு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல?
1: ஆமா சார், அப்படித்தான். நீ சொன்ன வீட்டுல வாங்கி கொடுத்தாங்கன்னா உடைச்சிடுவோம், திரும்ப போய் கேட்போம், அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்குள்ளதான். ஐயோ, நமக்குள்ளதான் காசு நம்ம வாங்கணுமே, கஷ்டப்பட்டு இவ்வளவு அமௌண்ட் வருமே அப்படின்னு நமக்குள்ளதான் கொஞ்சம் பாதுகாக்கிறது மனநிலை வந்து நமக்கு வரும் சார்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். உங்க கருத்துக்கு ஷேர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நம்ம நேர்கிட்ட போகலாம். வணக்கம், இது ரெயின்போ. எக்கோ ரொம்ப பலமா அடிக்குது, வானொலியுடைய ஒலிய கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: வெற்றிச்செல்வி பேசுறேன்.
0: ஓகே வெற்றிச்செல்வி, நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ எப்படி இருந்தது?
2: அது வந்து நான் 9th படிக்கும் போதே எனக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க சார். ஆனா நான் வந்து என்ன சொன்னேன், எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம், நான் படிப்பு முடிச்சு ஏதாவது வேலைக்கு போயிட்டுதான் நான் திருமணம் பண்ணிக்கேன்னு சொன்னேன். சரின்னு ஒத்துச்சு. அப்புறம் நான் படிப்பு முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன். படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப 33 வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன் என்னுடைய ஆசிரியர் தொழில.
0: வாவ், ஆசிரியர் தொழில 33 எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்களா?
2: என்ன, கவர்மெண்ட் தான் அண்டர்டேக்கிங்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. ஓகே, உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து வணக்கம், இது ரெயின்போ. வணக்கம். வணக்கம், இது ரெயின்போ.
3: ஹலோ.
0: ஹலோ
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
3: நாகராஜன் பேசுறேன் சார், ராமாபுரத்திலிருந்து.
0: நாகராஜன் சார், உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை செஞ்சப்போ எப்படி இருந்தது?
3: சார், என்னுடைய வாழ்க்கையில எங்க தொழிலே வந்து தச்சு தொழில் சார். வேற ஒரு தொழில பண்ணலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு
0: இருந்தேன்.
3: அதுக்கு இடையில எங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்ததுக்கு பிறகு அதே தொழிலே பண்ண வேண்டிய தலை எடுத்தா.
0: ஓகே, ஹலோ. ஓகே, எஸ். நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோம். சஞ்சய், நீ வந்து சொல்லு, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா? நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும், அதே மாதிரி நான் நல்லா பேசுறேன், ஒரு நல்ல இடத்துல போய் நல்லா பேச கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஸ்கூல்ல தான் நிறைய பேசுவேன், கதை பேசுவேன், நிறைய விஷயங்கள் பேசுவேன் இல்லையா. அப்போதான் வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சி நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நானும் என்னோட படிப்பை வந்து விடாம படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்களும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில வந்து நிறைய இடங்களுக்கு சுத்தணும், நிறைய மலைகள்ல ஏறணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இப்ப அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில மலைகள்லாம் ஏறி இருக்கேன். நிறைய இயற்கை நிறைந்த காடுகள்லாம் சுத்தி பாக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தான் நான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரிதான் எனக்கு ஆசை இருந்தது. சோ என்னோட ஆசை, உன்னோட ஆசை, எல்லாரும் உங்களோட ஆசை, எல்லாருடைய ஆசை, எல்லாருடைய ஆசையை பத்தி நம்ம பேசியாச்சு. அதை அடைஞ்சப்போ நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் நம்ம பேசியாச்சு. எஸ், நிறைவு பாடலாக வந்துட்டு வேதம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் 7 உங்களை சந்திக்கிறேன். எஸ், ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, வித்யாசாகரோட இசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூன், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சம்மது உள்ளே.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம், ஸ்மார்ட் போன் உற்பத்தியை

0: மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. டபிள்யூஎச்ஓனால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட் இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டுமில்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க அந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி இந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட

0: 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50-க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிச்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15-க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுலாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர் குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய், காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா, தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், யூ ஹாவ் ஹியர்ட் த மாநில செய்திகள் அண்ட் டுடே

0: நீங்க இணைந்திருக்கும் நிகழ்ச்சி தான் ரெயின்போ சாட் பாக்ஸ்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

0: 7:02 ஆக போகுது. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய் மறுபடியும் உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு வந்துட்டான். எஸ், இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க. என்ன பாடல் பிடிக்கும், அது ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. அந்த பாடலை நாம இப்போ பிளே பண்ண போறோம். எஸ், அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205544. முன்னிணைப்பாக 04 நாங்கள் வந்து சேர்த்துக்கணும். ஓகே, நம்ம யார்கிட்ட போகலாம், என்ன பேசலாம், அவங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்றத சொல்லலாம். ஓகே, வணக்கம், இது ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து சத்யநாராயணன் சார். சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
1: படம் பூவிழி வாசலிலே.
0: என்ன வாசலிலே?
1: பூவிழி வாசலிலே.
0: பூவினில் வாசனிலே. என்ன சாங் உங்களுக்கு வேணும்?
1: ஒரு கிளி தனிமையில்.
0: ஒரு கிளி தனிமையில், அது எனக்காக பாடி காட்ட முடியுமா?
1: ஐயோ, நீங்க பாட்டு போட்டுருக்க, எல்லாரும் கேட்கட்டும்.
0: ம், ஓகே, பாட்டு போடுங்க, எல்லாரும் கேட்கட்டும். வேற சொல்லியிருக்காங்க, ஒரு கிளி தனிமையில் அப்படின்னு ஒரு சாங் வந்துட்டு பாத்தீங்கன்னா.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: பூவிழி வாசனிலே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக என்ன, கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா ரெண்டு பேர் பாடியிருக்காங்க, அது வேணுமா? இல்ல சித்ரா
1: மட்டும்?
0: ஓகே, ரெண்டு பேர் பாடின பாட்டு. ஓகே, பூவிழி வாசலிலே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேஜே யேசுதாஸ் சித்ரா ரெண்டு பேரோட குரல்ல, கங்கை அமரனோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சம்மது உள்ள

0: 7 மணி 8 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் வந்து சொல்ல வேண்டிய நேரம் இது. அதை நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அடுத்து யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: அம்பத்தூர்லேருந்து ரவி சார்.
0: அம்பத்தூர்லேருந்து ரவி சார், ஓகே சார். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, அதை நம்ம இப்போ ப்ளே பண்ணலாம்.
1: படம் வந்து தியாகம்.
0: தியாகம்
1: பாடல் வந்து செம்மல்லி பூவே.
0: செம்மல்லி பூவேவா? செம்மல்லி. ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: பாட்டு நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும்
0: பாட்டு, நல்லா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது திரைப்பட பாடல் வேணுமா?
1: ஒண்ணு இல்ல.
0: ஓகே ஓகே, தியாகம் திரைப்படத்துல செம்மல்லி பூவே வேணும் இல்லைங்களா? ஓகே, அந்த திரைப்பட பாடல் இல்ல, வேற ஏதாவது பாடல் படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் வேணுமா? இல்லங்க இல்ல சார், வேற உங்களுக்கு வேற ஏதாவது பிடித்த பாடல் அது ஏதாவது இருந்தா
1: சொல்லுங்களேன்.
0: சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, தளபதி திரைப்படத்துல இருந்து. ஓகே, நம்ம வந்துட்டு அங்க போகலாம்.

எஸ் தளபதி படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடல் வந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரோட குரல்ல, இளையராஜாவோட இசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மதுல.

0: εφημούτιον πολυνάλη ειγγι έλα μέσα μαντούλε.
1: தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி

0: பேச்சு கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம்

0: வைக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டில் இருந்து 7000க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு சிறு அறிவிப்பு. வேலைவாய்ப்பு செய்திகள். சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் PLV தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பாரா லீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வித் தகுதி: குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு: 25 வயது முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும்

கொள்கை மனப்பான்மை கொண்ட நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை. தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக ஏற்படும் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவருக்கு தொடர்பான நடவடிக்கைகள், தகவல்கள், புகார்கள் வரும்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும் மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்ட நீதிமன்றத்தின் இணையதள முகவரியான https://chennai.dcourts.gov.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை https://chennai.dcourts.gov.in/ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர் அல்லது முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 6104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் ஜூன் மாதம் 1 தேதி திங்கட்கிழமை மாலை 5:30.

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

0: 7:30 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் வருகை தர இருக்கிறது. நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஒரு வாட்டி வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் இது. ஏஸ், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் வந்து வரிசையாக நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295202054 044 வந்து முன்னிணைப்பாக சேர்த்துக்கணும். நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: ஏழு கிணறு தேவா அவர்கள், ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன? என்ன
1: பழைய படம் கொடுப்பீங்களா?
0: பழைய படமோ புது படமோ என்ன படம்னு சொல்லுங்க.
1: எனக்கு வந்து

0: உரிமை குரல் படம்.
1: உரிமை குரல், ஓகே.
0: அதுல வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்.
1: ஏன் உங்களுக்கு அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்?
0: ஒரு பாச பிணைப்போட இருக்கு அந்த பாட்டு.
1: ஒரு தாய் வயிறில், வயிறு,
0: ஒரு தாய் வயிற்றில் பிறந்துன்னு ஸ்டார்ட் ஆகும்.
1: ஒரு தாய் வயிற்றில் பிறந்து, டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல, கரெக்டா?
0: ஆமா ஆமா ஆமா சார்.
1: ஏன் அது உங்களுக்கு?
0: ஒரு சகோதர சகோதரத்துவத்துல எடுத்து உரைக்கிற பாடல்.
1: சகோதரத்துவத்தை எடுத்துரைக்கணும், சகோதரன் மேல இருக்கிற பாசத்தை உங்களுக்கு சொல்லுது இல்லையா?
0: பாசத்தை இது பண்றது நல்லா இருக்கும். என்னை விட மூத்தவர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
1: ஓகே சார், உங்களுக்காக உரிமை குரல் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. எஸ்,
0: நன்றி நன்றி.
1: ஓகே ஓகே சார். டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, வாலியோட வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில உங்களுக்காக உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மது உள்ள

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஏழு மணி 37 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை வந்து வரிசையாக சொல்ல வேண்டிய நேரம் இதுதான். எஸ், அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க சார்?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதாமதி தனியாசலம் சார்.
1: ஓகே சார், தனிகாச்சலம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: அந்தமான் காதலில் வந்து நினைவாலே சில செய்து உனக்காக வச்சுன்ற பாடல் சார்.
1: அத ஒரு வாட்டி பாடி காட்டுறீங்களா எனக்காக?
2: பாடுறோம் சார்.
1: பாடி காட்டுங்களேன்.
2: நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடி வாடுற பாடல் சார்.
1: ஓகே, நினைவாலே சிலை செய்து. ஓகே, அந்தமான் காதலி இல்லைங்களா?
2: ஆமாங்க சார்.
1: ஓகே சார், உங்களுக்காக நான் பாக்குறேன். வேற ஏதாவது திரைப்படத்துல இருந்து பாடல் வேணுமா? வாணி ஜெயராம் ரெண்டு பேரோட குரல்ல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கண்ணதாசனோட வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில. ஓகேவா? ஓகே, நேர்களே உங்களுடைய பிடித்தமான பாடல்கள் சொல்லணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038-2952-0554 முன்னிப்பாக 044 வந்து சேர்த்துக்கணும். ஓகே, தனிகாச்சலம் சார் கேட்ட மாதிரி அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4, இங்கு எல்லாமே சமதுல.

0: 7:43 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் என் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் ப்ளே பண்ண வேண்டிய நேரம் தான். நம்ம அடுத்த நேர்கிட்ட போகலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: போரூர்ல இருந்து பொன்ராஜ். ஓகே சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து சக்காலத்தி.
0: ஓகே.
1: படம் வந்து சக்காலத்தி.
0: ஓகே.
1: அது இருக்கா படம்?
0: சக்காலத்தி. ஆ, படம் இருக்கு. என்ன பாடல் வேணும்?
1: அது என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட?
0: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட? ஓகே, இளையராஜாவுடைய குரல்ல கரெக்டா?
1: ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். சுதாகர் நடிச்சிட்டு போறதுல செமையா இருக்கும். வண்டி வண்டி மாட்டு வண்டியில போயிட்டே போறாரு.
0: மாட்டு வண்டியில போ. உங்களுக்கு அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நாங்கெல்லாம் அந்த நாங்க டயர் ஊட்டிக்கிட்டே என்ன பாட்டு பாட, என்னத்தான் நிக்காதே ஓடு அப்படின்னு டயர் ஊட்டிக்கிட்டே பாடுவோம்.
0: நீங்க டயர் ஓட்டிட்டே பாடுங்க. நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க மாட்டு வண்டியில போகும்போது இந்த பாட்டு கேட்டிருப்பீங்களோன்னு நினைச்சேன்
1: நானு. இல்ல, நாங்க அந்த காலத்துல எங்களுக்கு டயர் தான், மாட்டு வண்டி, சைக்கிள், பைக்கு எல்லாமே.
0: ஓகே. இப்ப பைக் வச்சிருக்கீங்களா?
1: இல்ல, சும்மா சைக்கிள் தான்.
0: ஓகே ஓகே. சக்காலத்தி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: ஓகே. சக்காலத்தி திரைப்படத்துல இருந்து இளையராஜாவோட குரல்ல, புலமை பித்தனோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமது.
2: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, ஒண்ணு புரியலையே. என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட.

கண்டாலும் சொல்லாதே சொன்னாலும் கேட்காதே. என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட, வண்டி ஓடும் சத்தம் பாட்டு கேட்ட சந்தம், மாடு ரெண்டும் தாளம் போட.

0: 7:50 ஆக போகுது. ரெயின்போ சாட் பாக்ஸோட நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க.
1: வசந்த மாளிகை படம்.
0: வசந்த மாளிகை, ஓகே.
1: ஆமாங்க. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணீர்.
0: ஏன் உங்களுக்கு அந்த பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அது சொல்லுங்களேன்.
1: ரொம்ப அருமையான மியூசிக்கா இருக்கும், அருமையான இசை, அருமையான வரிகள், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். ஆமா,
0: வசந்த மாளிகையில இருந்து உங்களுக்கு வந்து மயக்கம் என்ன.
1: மயக்கம்
0: என்ன டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகள்ல கே வி மகாதேவனோட இசை உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஓகேவா?
1: நன்றி சார்.
0: ஓகே சார், என்ஜாய் த ஷோ சார்.
1: நன்றி.
0: ஓகே, வசந்த மாளிகை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் 101.4, இங்க எல்லாமே செம்ம துள்ளு.

0: 7:54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிறைவான காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆ சொல்லுங்கம்மா.
1: படம்
0: பேரு மனிதர்களா? மனிதர்களுக்கு 8 நிறங்களாம். ஓகே.
1: அந்த பாட்டு வந்து தெய்வீக ராகம் தீர்த்தாலை போற அந்த பாட்டு போடுங்க.
0: ம், ஓகே. நீங்க அந்த பாட்டு வேணா ஒரு வாட்டி பாடி காட்டுறீங்களா? உங்களுக்கு ஏன் அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ஓகே சார், ரொம்ப வேலை சார். அந்த சூப்பரா தெய்வீக ராகம் தீர்த்தாலை போகும் பார்த்தாலே அந்த படம் ஃபுல் லைன் வரல, ஆனா அந்த லைன் படம் பாடிச்சு கட்டி செய்யுங்க.
0: ம், ஓகே. தெய்வீக மனிதருக்கு இத்தனை நிறங்களா?
1: நான் மனிதருக்கு நிறங்களா?
0: என்ன திரைப்படம் சொல்லவே இல்லையே. கமல்ஹாசன் நடிப்பாரு. கமல்ஹாசன் ராதாவா?
1: ஆமா சார். அந்த படம் நடிக்க போடுறீங்க நம்ம சேனல்ல, ஆனா
0: டக்குன்னு படம் பேர் வரல. வருது வருது தமிழ்.

0: வருது வருது விலகு விலகு வேண்டே வருதே அந்த பாட்டு.
1: ம், சரிங்கம்மா, நம்ம வந்துட்டு அடுத்து வேற பாடல் வேணா ப்ளே பண்ணி காட்டுறோம், சரிங்களா? ஓகே, உங்களுக்காக வந்துட்டு பாடல் வந்து ப்ளே பண்ணுறோம் வேற திரைப்படத்துல இருந்து, சரிங்களா? ஓகே, தமிழகம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. திப்பு மற்றும் கே சுரேஷ்குமார் இருவரோட குரல்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்க எல்லாமே சமதுள.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும், இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டிற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மால்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக

0: அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக்க அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தலானில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும் உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.

9:16 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். இந்த இதமான இரவு பொழுதுல வந்துட்டு சுகமான ராகங்கள் வந்து நம்ம கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல் பாடலாக இருவர் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஆஷா போன்ஸ்லேயோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல, ஏ ரஹ்மானோட இசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

9:22 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. வெண்ணிலா வெண்ணிலாவே அப்படின்னு இருவர் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல். வானத்தில் வெள்ள நிலா வந்துட்டு அழகாக மிளர்ந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இரவு பொழுதை வந்து இன்னும் சிறப்பாக்குறதுக்காக பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அருண்மொழி மற்றும் சித்ரா ரெண்டு பேரோட குரலில் தேவாவோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: புலினாலும் இங்க எல்லாமே சமதுமு.
1: இது கதை இல்ல, நிஜம்.
2: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
3: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
4: நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

9:31 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நம்ம வந்துட்டு இதமான பாடல்கள் வந்து கேட்டுட்டு இருக்கும் பொழுது இதமான உணவுகளையும் நம்ம சாப்பிடணும். அதாவது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட சூடான சாப்பாடுகள் சாப்பிடும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவு செரிமானம் ஆகிறத பற்றி நம்ம யோசிக்கணும் இல்லையா. அதாவது எளிய வகையில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நம்ம இந்த நேரத்தில் சாப்பிடணும். ரொம்ப கடினமான உணவுகளை சாப்பிட்டோன்னா அது செரிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப அதிகமாகும். அப்போ வந்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதனால் வந்து சீக்கிரம் செரிக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. நம்ம இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இங்கே சொல்லி ஆகணும்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன். நீங்களும் வந்து சூப்பரான பாட்டு கேட்டுக்கிட்டே நல்ல அருமையான டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னு நம்பி, சுஜாதாவோட குரல்ல ஆர் வி உதயகுமாருடைய வரிகளில் தேவாவோட இசையில தர்ம சக்கரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன். இது ரெயின்போ பண்பலை 101.4.

9:43 ஆயிட்டிருக்கு. அரசியல் திரைப்படத்திலிருந்து ஹலோ நந்தலாலா பாட்டு கேட்டு முடிச்சு வந்தாச்சு. சுஜாதாவோட குரலில் வாசன் வரிகளில் வித்யாசாகர் இசையில் ஒரு அருமையான பாடல் நம்ம வந்து கேட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். பட்டாம்பூச்சி கூட்டத்திற்கே ராணி அல்லவா அப்படின்னு பாடியிருக்காங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து வசந்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து அந்த காலத்தை அனுபவிக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து மனம் தளராமல் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமே. பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும் பொழுது அந்த இறக்குகள் இருக்கு இல்லையா, அந்த இறக்கைகள் வந்து ரொம்ப லேசாக இருக்கும். அப்போது லேசாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும், ஓ லேசாக இருக்கே நம்மளால் வந்து நல்லா பறக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு நம்பிக்கை பிறக்குது. அது எந்த மாதிரி நம்பிக்கை அப்படின்னா, புயலை எதிர்த்து வந்தாலும் அந்த புயலையும் மீறி நம்ம போகிற மாதிரி அந்த நம்பிக்கையை நம்ம கொண்டு வரணும்.

இந்த ஒரு அருமையான வரியோட 9:44 ஆயிட்டு இருக்கு. ஹரிஹரன் அப்புறம் நிர்மலா இருவரோட குரல்ல சிற்பியோட இசையில வந்துட்டு ஜானகி ராமன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

9:49 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. ரொம்ப இனிமையான பாடல்கள், ரொம்ப துள்ளலான பாடல்கள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பவதாரணியோட குரலில், பழனி பாரதியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் உங்களோட பயணம் பண்ணது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். மீண்டும் உங்களை இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். இந்த இரவு உங்களுக்கு நல்ல இரவாக அமையட்டும்னு வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக மனோ மற்றும் சுவர்ணலதா இருவரோட குரல்ல, பழனி பாரதியோட வரிகள்ல, தேவாவோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரிவைன். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மையது மீறாமல் வாய்மையது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோட ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. காலத்தை வென்ற காவிய பாடல்கள் கேட்கக்கூடிய இந்த உன்னதமான ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுற நம்மளுடைய கண்களுக்கு உறக்கம் சொல்லி தரக்கூடிய நிகழ்ச்சியாக மலரும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் வர இருக்கிற முதல் பாடல் பி. சுஷிலா அவருடைய குரலில் கே. வி. மகாதேவன் அவர்கள் இசையில் உருவான படம் தாயை காத்த தனையன். அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் காட்டு ராணி நாட்டு ராஜா நீ கத்தரி போல் கண் திறந்து காட்டும் காட்டு ராணி முகத்தை காட்டும் ராணி முகத்தை காட்டும் ராணி என்று அடுக்கடுக்காக வரக்கூடிய வரிகளை அலந்து பாடும் பாடல் இதோ உங்களுக்காக.

எளிமையான பாடல்கள் கேட்கக்கூடிய ரெயின்போ ரிவர் என்ற நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கிற பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது என்ற பாடல். போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்த பாடல். வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் நம் ஆசையை சொல்லும் வரிகளாக இருக்கும். சித்திரை நிலவே, அத்தையின் மகளே, சென்றதை மறந்துவிடு, உந்தன் பக்தன் திளைக்கும் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு என்று கெஞ்சும் பாடல், இலக்கியத்தில் விஞ்சும் பாடல். இதோ உங்களுக்காக.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் நம் மனங்களை என்றென்றும் புதிதாக வைத்திருக்கும் பொற்கால தமிழ் திரை இசை பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கிற பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் பாடிய பாடல். இனிமையான வரிகளை கொண்ட ஒவ்வொரு பாடலும் நமக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய பாடல். இந்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் நாம் கேட்க இருக்கிறோம். இந்த பாடலை தொடர்ந்து சுமைதாங்கி படத்திலிருந்து பாடல் வர இருக்கிறது. நேயர்களே, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் டிஎம்எஸ் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்த குரலில் தலைவன் இல்லாத காவியமா நிலையில்லாமல் ஓடுவதும் நினைவில்லாமல் பாடுவதும் பகைவர் போலவே பேசுவதும் இதெல்லாம் யார் பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்க தெரியுமா என்ற கேள்வியோடு இந்த பாடலை நாம் கேட்கலாம்.

அணியில்லாத மார்கழியா, நம் கற்பனையில் கூட எட்ட முடியாத வரிகளை மிக தெளிவாக சொன்ன பாடல். தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடலில் வரக்கூடிய வரிகள் தலைவன் தலைவியும் உரையாடுகிற உரையாடலை பாடலாக கவிஞர் கையாண்டிருப்பார். விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய இணைந்த குரலில் சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து நாம் அடுத்ததாக பாடல் கேட்க இருக்கிறோம். தலைவி இப்படி ஆரம்பிக்கிறாள், கண்ணீருக்கு தென்றல் அன்னை முறை என்றோ. தலைவன் பதில் சொல்கிறார், அன்னை அவள் மெல்ல ஆடை தொடுவாளோ என்று. சொன்னபடி கேட்டேன், என்ன செய்ய வேண்டும் என்று தலைவி கேட்கிறாள். அதில் தலைவனின் பதில் என்ன என்பதை இந்த பாடல் வழி நாம் கேட்கலாம். இணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் மணி. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமக்காக வர இருக்கிற பாடல் வீரத் திருமகன் திரைப்படத்திற்காக ஜானகி பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பெண் பார்வை நெஞ்சிலே ஆட வந்தால் என்கிற பாடல். இதோ நமக்காக வரக்கூடிய இந்த பாடல்.

ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா அவர்களுடைய குரலில், விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலில் வரக்கூடிய வர்ணனையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். வரிகள்லாம் தலைவி தலைவனை வர்ணிக்கக்கூடிய வரிகள். பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் ஒவ்வொரு வரிகளிலும் வார்த்தை ஜாலங்களால் விளையாடக்கூடிய வரிகளை கொண்ட பாடல் இதோ உங்களுக்காக.

நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் கண்ணதாசன் வரிகளில் 1963 வெளியான திரைப்படம் நீதிக்கு பின் பாசம். அக்கம் பக்கம் பார்க்காதேன்னு தொடங்கக்கூடிய இந்த வரிகள், போக்குவரத்து அதிகம் இருக்கு மெதுவாக போகணும் தெரிஞ்சுக்கோ, அந்த போக்குவரத்து நெரிசல் வர்றதுக்கே நான் தான் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி, பொண்ணை பார்த்தா போக்குவரத்து நின்று போயிடும் புரிஞ்சுக்கோன்ற வரிகளை கண்ணதாசன் படைத்திருப்பார். இதோ கவிஞரின் கைவண்ணத்தை கேட்டு மகிழலாம்.

தொடர்ந்து நம்மை கவர வரும் பாடல் மாயவநாதன் அவர்களுடைய வரிகளில் உருவான பாடல். பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில் விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் தென்றல் வீசும் திரைப்படத்திலிருந்து நமக்காக பாடல் அடுத்ததாக வர இருக்கிறது. அழகான மலரே, அறிவான பொருளே, தெளிவான தெளிவே, செஞ்சாந்து மனமேன்னு விரியக்கூடிய இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் ஏஎல் ராகவன் மற்றும் பி சுஷ்லா அவர்களுடைய குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் உருவான பாடல் பார்த்தால் பசி தீரும். இந்த திரைப்படத்திலிருந்து பாடல். அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, எதனால் அன்றைக்கு ஊமையாக இருந்தவர் இன்னைக்கு பேசக்கூடிய பெண்மையாக மாறினதுக்கு என்ன காரணம் என்பதை பாடல்களில் விரிவாக விவரிக்கிறார் கவிஞர். கேளுங்கள்.
1: ஏன்னா ஐயன்னா.

டி எம் சவுந்தரராஜன் பி சுஷ்லா அவர்களுடைய இணைந்த குரலில் அடுத்ததாக நமக்கு வர இருக்கிற பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து. கேட்டிருந்திருங்கள் ரெயின்போ.

தொடர்ந்து வரும் பாடல் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்திற்காக சுஷிலா அவர்கள், டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில். ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்கள் நலமா என்று விசாரிக்க வரக்கூடிய பாடல் இதோ உங்களுக்காக.

ஒளிமயமான பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் 1963 ஆசை அலைகள் என்கிற திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதுமு.
1: ஒளிமயமான பாடல்களை கேட்டு ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. ஏஎம் ராஜா, எஸ் ஜானகி இணைந்த குரலில், கண்ணதாசன் அவர்கள் இணைந்த கூட்டணியில் 1963 வெளியான தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் நிறைவு பாடலாக வருகிறது. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில், நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமது உள்ளது.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:39 நொடியாகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் உங்களோடு பயணிப்பது. நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதை வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை பல பேருக்கு அந்த வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு தெரியாமல் தான் ரொம்ப சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். ரொம்ப எளிமையாக அணுகுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாக தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாமல் நமக்கு போயிடும். ஆனால் அதே அந்த பிரச்சனையை தூரமாக வச்சு பாருங்கள், இருக்கிற பல பிரச்சனையில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதுவே நிரந்தரம் இல்லை, அதுவும் கடந்து போகும், நிச்சயம் அது மாறும்ன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருந்தாலோ இல்லை இயற்கையின் மீது நம்பிக்கை இருந்தாலோ ஏதாவது ஒரு மேலே அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த செயலை கடந்து போயிட்டே இருங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் உங்களுடைய செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி சொல்லி அழைக்கும் பொழுது தான் அதனுடைய வலிமை அதிகமாகுது. அப்படி மின்சார கண்ணா திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, நாம் முத்துக்குமாருடைய வரிகள்ல, தேவாவினுடைய இசையில் உன் பேர் சொல்ல ஆசைதான். கேட்கலாம் வாங்க.

11:07:25. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன்னை நான் கண்ட நேரம் நெஞ்சில் மின்னல் உண்டானது. என்னை நீ கண்ட நேரம் எந்த நெஞ்சம் துண்டானது. காணாத அன்பை நான் இன்று கண்டேன், காயங்கள் எல்லாம் பூவாக. மழை மேகம் பொழியுமா, நிழல் தந்து விலகுமா, இனிமேலும் சந்தேகமா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஒரு ஜீவன் அழைத்தது, கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:13. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், நீ பாடும் ராகம் வந்து ஏன் உசுர தொட்டதையா, நெஞ்சை விட்டு நேசம் பாசம் போகலையே, பூச்சூடும் வேலையில முள்ளு ஒன்னு தச்சதையா, பொன்னாரம் சூடும் காலம் கூடல, உன்னோடு வாழ்ந்திருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதான், உண்ணாம தனிச்சிருந்து வாடுதையா மேனிதான், உங்களைத்தான் எண்ணி எண்ணி ஏன் உசுறு தேடும், கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கலந்தே வாழும், இது உன்னை மட்டும் பாடும் பூங்குயில், உன்னை எண்ணி எண்ணி வாடும் பூங்குயில், மனசு முழுசும் சருகாய் கருக, மயங்கும் நினைவே மெழுகாய் உருக. இளையராஜாவுடைய இசையில கங்கை அமரனுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:18. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ மற்றும் சித்ராவின் குரலில், பிரேசுடனுடைய வரிகளில், இளையராஜாவினுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடலின் படம் ராஜாதி ராஜா.

நேரம் 11:23:43. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட வந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தூடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. எஸ்பிபியோட குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜா

சிவா படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:33. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய இந்த பாடல் புலமைப்பித்தனுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில ஒலித்தது. நேரம் 11:34. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, ஆத்தோறும் கொஞ்சினும் தென்னஞ்சிட்டுதான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான், இளம் சிட்டு உனை விட்டு இனியெங்கும் போகாது, இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது, ஒன்றல்ல ஆயிரம் ஜென்மம் உன்னோடு, ஒரு சொந்தம் ஒரு பந்தம் இரு ஜீவன் ஒன்றாகும், இளங்கண்ணி உனை எண்ணி உயிர் காதல் பண்பாடும், புழுவாய் துடித்தால் இந்த மின்னல் கீற்று, மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. அண்ணா நகர்

எஸ்பிபியுடைய குரல்ல வாலி வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:43:57. நிகழ்ச்சியில் இந்த பக்கம் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், திருமழிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ், சாந்தி ரமேஷ், கனகரத்தினம் கனியாமுண்டி திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது அவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ் ஷியாமலா நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து இணைந்திருக்காரு.

0: கார்த்திகேயன் சிவசுப்ரமணியம் கீதாஞ்சலி படத்திலிருந்து உழைத்த பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா இணைந்திருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும், முனிராஜ் தருமபுரி, ஸ்ரீதேவி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து இணைந்திருக்கிறாரு. பழனிவரதி ஐயப்பன் தாங்கலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து. அதுக்கப்புறம் யார் இணைந்திருக்கிறாங்க, சங்கர் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஊரப்பாக்கத்திலேருந்து பார்த்திபன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து கல்யாண மாலை பாடல் அழகு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவா படத்தினுடைய பாடல் சிறப்புன்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சபரி மனோஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை பேரோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. புலமை பித்தனுடைய வரிகளில் பாக்யராஜுடைய இசையில் இந்த பாடல். இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: அம்மாடி இதுதான் காதலா?

நேரம் 11:51. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராமுடைய குரல்ல, எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில, எஸ் ஏ ராஜ்குமாருடைய வரிகளிலேயே பாடல் ஒலிக்க இருக்கிறது. சங்கீதவானில் சந்தோஷம் தேடும் சிங்காரன் சொல்லி தொடங்கக்கூடிய பாடல், சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்தில்.

11:55:37. மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல், உன் பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய், கண் பார்க்கும் பொழுதே பார்வையாலே கடத்தி சென்றாய், நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய், முன் அறியாத வெட்கங்கள் நீயே தந்தாய், என் உலகம் தனிமை காடு, நீ வந்தாய் பூக்களோடு, என்னை தொடரும் கனவுகளோடு, பெண்ணே நீ இல்லை என்றால் நான் என்னாவேன், நெருப்போடே வெந்தே மண்ணாவேன், உன் பேரை சொல்லும் பொழுது உள்ளெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் மற்றும் அரிச்சரனுடைய குரல்களில், நாம் முத்துக்குமாருடைய வரிகளை ஜி வி பிரகாஷுடைய இசையில, அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இந்த பாடலோடு உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அதன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

போட்டியாழி மோதி தம்பட்டப்பாடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான் உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது
1: இன்னிசை இரவு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மற்றும் 101.4 சென்னை FM ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் வாணி ஜெயராம் மற்றும் கே ஜே யேசுதாசுடைய குரலில், கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம்.

நேரம் 4:06 நிமிடம். திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி லீலாவின் குரலில் டி கே சுந்தர வைத்தியர் அவர்களுடைய வரிகளில் ஜி ராமநாதனுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இது

0: நேர்களை இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல். இனி தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தபல், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

0: இதுவரை பொங்கம்மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்டது பொங்கும் மங்கலம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:33. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் கேட்கலாம்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:21, 30 நொடி. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகளுடைய குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.